ஆண்டு 1948 ஜஷ்ட மாதம் 2ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 9ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. 101.4 ரெயின்போ பண்பலையில் இன்றைய ஒளிபரப்பை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது குரல் அமுதம்.

0: ஒருவனுக்கு வறுமைகளில் எல்லாம் பெரிய வறுமை நல்லறிவு இல்லாமையே ஆகும். பிற பொருள்கள் இல்லாமையை உயர்ந்தோர் வறுமையாக கருத மாட்டார்கள். குறள் எண் 841 அதிகாரம் புல்லறிவாண்மை.
1: அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிதின்மை இன்மையாவையாது உலகு.
0: ஒருவனுக்கு வறுமைகளில் எல்லாம் பெரிய வறுமை நல்லறிவு இல்லாமையே ஆகும். பிற பொருள்கள் இல்லாமையை உயர்ந்தோர் வறுமையாக கருத மாட்டார்கள். குறள் எண் 841 அதிகாரம் புல்லறிவாண்மை.

0: இனி எல்லாமே தூளு.
1: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு ஒரு புதிய பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றியுள்ளார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியாவும் சைப்ரஸும் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கொல்கத்தா வருகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு கூப்பா கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடருவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை அருகே கான்கிரீட் குழியில் மண் சரிந்ததால் அதில் சிக்கி 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை பிரிவில் பணியாற்றி வரும் இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் அபிலாஷா பராக் புகழ்பெற்ற 2025 ஐநா ராணுவ பாலின பாதுகாவலர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப், ஜலந்தர், மும்பை அணிகள் வெற்றி பெற்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: பக்தி நேரம்.
1: நேரம் காலை 6:02. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் FM 91.4. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் சௌபாக்கிய கணபதி என தொடங்கும் பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது FM 91.4.

0: பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் திருமால் பாடல்கள் தொகுப்பில் இருந்து கேட்டிணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: ஏழுமலை வாசா வெங்கடரமணா கோவிந்தா கோ.

நேரம் காலை 6:12. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் தேவி மகாலட்சுமியை என தொடங்கும் பாடல் கேட்டு இணைந்திருக்கிறது FM Rainbow 101.4.

குறை ஒன்றும் இல்லை என தொடங்கும் பாடல் கேட்டோம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் அழகு புன்னகை என தொடங்கும் பாடல் கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: இனி எல்லாமே தூள்.
1: நேரம் காலை 6:26 ஆயிட்டு இருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் பிருந்தாவனம் என தொடங்கும் பாடல் பி. சுசிலா குரலில் கேட்டிணைந்திருக்கிறது FM Rainbow 101.4.

நேரம் காலை 6:35 ஆயிட்டு இருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் மறைநபி தந்த என தொடங்கும் பாடல் எஸ் எம் யூசுப் குரலில் கேட்டிணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது ஆஞ்சநேயர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல். கேட்டிணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: இஸ்லாமி தூள்.
1: நேரம் காலை 6:45. தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களையும் அவர் வழங்கவுள்ளார். இதுவரை நாடு முழுவதும் நடத்தப்பட்ட 18 வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் சுமார் 12,00,000 பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை ஐசிஎ வளாகத்தில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். இதேபோல் நாட்டின் பல பகுதிகளில் நடைபெறும் விழாக்களில் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லோரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். வருவாய்த்துறை மூலமாக மக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்பதால் அந்த துறையை முதலமைச்சரிடம் தாம் கேட்டு பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று சென்னையில் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அறநிலையத்துறை உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நம்பிக்கையான தூய்மையான நிர்வாகத்தை வழங்க மக்கள் தங்களுக்கு வாக்களித்திருப்பதாக கூறினார். நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்வதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருதாச்சலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விசிக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவேக தலைமையிலான அமைச்சரவையில் சேர்ந்திருப்பது அவர்களது கட்சியின் விருப்பம் என்று கூறினார். புதிய அரசு செயல்பட அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் தற்போதே அந்த அரசின்

0: செயல்பாடுகளை விமர்சிப்பது பொருத்தமாக இருக்காது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான பணிகள் 3,570 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருவதாக கூறினார். சென்னை மற்றும் எண்ணூர் காமராஜர் துறைமுகங்களில் இருந்து நாள்தோறும் 3 லட்சம் டன் சரக்குகள் என 107 மில்லியன் டன் சரக்குகள் கடந்த நிதியாண்டில் கையாளப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். சென்னை துறைமுகத்தில் இருந்து கடந்த நிதியாண்டு 2,04,165 கார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மற்றும் எண்ணூர் துறைமுகங்கள் 2,400 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தெற்கு ரயில்வேயில் சென்னை அருக்கோணம் மார்க்கத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் முடிந்துள்ளன. இதனால் ரயில் பயண நேரம் வெகுவாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் 2025-26 நிதியாண்டில் பல்வேறு உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் தண்டவாளங்களை மேம்படுத்துவதற்காகவும் பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் அரக்கோணம் வழித்தடத்தில் உள்ள வளைவுகளின் மேம்பாட்டு பணிகள் முடிவடைந்ததால் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் ஜோலார்பேட்டை வரை செல்லும் அரக்கோணம் காட்பாடி வழித்தடத்திலும் இந்த உள்கட்டமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதனால் ரயில் பயணிகளின் பயண நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. பயண நேரம் குறைக்கப்பட்டிருப்பதால் செல்ல வேண்டிய இடங்களுக்கு விரைவாக சென்று வருவதாக ரயில் பயணிகள் தெரிவித்தனர். வேலூரிலிருந்து மோகன்.
0: சென்னை அரக்கோணம் இடையே பயண நேரம் கணிசமாக குறைந்திருப்பதால் ரயில் பயணிகளும் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
3: என் பேர் வெங்கடேசன். நான் காட்பாடில இருந்து டெய்லி சென்னைக்கு டிராவல் பண்றேன். முன்ன 3 ஹவர் 2 ஹவர் ஆகும் பயணம் போறது வரதுக்கு. இப்போ 1.5 ஹவர் இல்ல 2 ஹவர் ஆகுது வண்டி. இப்போ ரயில்வேக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்போது மெயினா ஃபாஸ்டா போகுது, ஃபாஸ்டா வருது. ரயில்வே நல்லா நடவடிக்கை எடுத்துட்டு இந்த மாதிரி பயணிகளுக்கு எல்லாம் நல்லா போய் வரதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுனால பயண நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. இது ரயில்வேக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வளிமண்டல சுழற்சி காரணமாக வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துவதில் அமெரிக்கா தடையாக இருப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க தேசிய புலனாய்வு பிரிவின் இயக்குநர் திருமதி துல்சி கபார்ட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தில்லியில் உள்ள சாஸ்திரி பூங்கா மரசாமான்கள் விற்கும் சந்தையில் நேற்றிரவு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. மிசோரம், அசாம் மாநிலங்களில் வருவாய் புலனாய்வு துறையினர் நேற்று நடத்திய சோதனையில் 60,000 கிலோ வெளிநாட்டு பாக்குகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு கோபா கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் திருப்பத்தூரில் நேற்று நிறைவடைந்தது. மதுரை அருகே கட்டுமான பணியின் போது மண் சரிந்து 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் விஸ்வக்குடி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை தொடங்கின. நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக 80-க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சென்னை தரமணையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள்.

0: ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. இன்று இரவு மணி 7:30 லக்னோவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப், ஜலந்தர், மும்பை அணிகள் வெற்றி பெற்றன. முதல் போட்டியில் பஞ்சாப் அணி 8-2 என்ற கோல் கணக்கில் கர்நாடக அணியை வென்றது. இரண்டாவது போட்டியில் ஜலந்தர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை சரக்கு மற்றும் சேவை வரி அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் மும்பை அணி 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள ராதாகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். உங்ககிட்ட இந்த செய்திய தெரிவிக்கும் போது 1000 பேர்ட சொல்ற மாதிரி செய்திக்கு வருவோம். உலகமே பல 100 ஆண்டுகள் ஆனாலும் மக்கி போகாத பிளாஸ்டிக் கழிவுகளை பார்த்து பயப்படும் நிலை ஏற்பட்டிருக்கு. பயம்தான் வருதே ஒழிய அதற்கு நாமும் காரணம்ங்கிறத மறந்துடுறோம். பிளாஸ்டிக் பொருட்கள் கழிவுகளை எரிப்பதால் ஏற்படும் விளைவுகள் என்ன, சிரமங்கள் என்னங்கிறத நாம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனாலும் அதை பாதுகாப்பா பயன்படுத்துறது அல்லது எப்படி அப்புறப்படுத்துறதுன்னு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்காம இருக்கிறோம். என்ன செய்யலாம்? பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துறதுல நமக்கு நாமே ஒரு சுய கட்டுப்பாடு ஏற்படுத்திக்கணும். முடிந்தவரை பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து கொள்ளணும். அரசாங்கம் தடையே விதிச்சிருக்கு. நமது அன்றாட வாழ்க்கையில ஒன்றோடு ஒன்றாகிவிட்ட தவிர்க்க முடியாத பிளாஸ்டிக் பொருட்களின் கழிவுகளை மறுசுழற்சி பயன்பாட்டுக்கு அனுப்பணும். ராதாகிருஷ்ண ஐயா, இதுல தனி நபர் விழிப்புணர்வு தான் முழு வெற்றி பெறும். வீட்டில் பயன்படுத்துற அல்லது பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய பிளாஸ்டிக் பைய ஓர் இடத்துல மாட்டி வச்சிடணும். வீட்டில இருக்கும் குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரும் அவ்வப்போது பயன்படுத்திய பிளாஸ்டிக் பைகளை, கழிவுகளை அந்த பெரிய பையில போடணும். அதற்கு பழகிக்கணும். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற சாக்லேட் கவர், நாம பயன்படுத்துற பால் கவர், எண்ணெய் கவர், பிளாஸ்டிக் பாட்டில்கள், கவர்கள் அதாவது கேரி பேக், இவை எல்லாவற்றையும் கொண்டு போய் அந்த பெரிய பையில போட்டு வச்சிடணும். அதே மாதிரி தின்பண்டங்கள், அசைவ உணவுகள் வாங்கி வரும் கவர்களை நல்லா சுத்தப்படுத்தி அந்த பெரிய பையில போட்டு வைக்கணும். இப்படி வீட்டிலேயே பிளாஸ்டிக் கழிவுகளை பிரிச்சு எடுத்துட்டா நாம் வாழும் பூமியை அசுத்தப்படுத்தும், சூழலை சீர்கேடடைய செய்யும் பிளாஸ்டிக்கை தனிமைப்படுத்திட்டோங்கிற மன நிறைவு உண்டாகும். இந்த கழிவுகளை உடனடியா சுத்தப்படுத்தி பராமரிக்கிறது நல்லது. நாளாச்சுன்னா இவற்றை கையாளுவது ரொம்ப சிரமமாயிடும். இந்த மாதிரி சேகரிக்கப்பட்ட பிளாஸ்டிக்கை மறுசுழற்சிக்கு கொடுத்துடலாம். தஞ்சாவூர் பக்கத்துல வல்லம் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்து சாலை ரோடே போடுறாங்களாம். இது மாதிரி அங்கங்க இருக்கும் ஆராய்ச்சி நிலையங்கள், கல்வி கூடங்கள் பிளாஸ்டிக் மறுசுழற்சி பற்றி ஆராய்ச்சி செய்யணும். எப்படி அவை நமக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கும், அதுக்கு என்ன செய்யணுங்கிறத பத்தி ஆராயணும். ராதாகிருஷ்ணன் ஐயா, நீங்க ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர். உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுறதுனால நீங்க உங்க பள்ளி மாணாக்கரிடம் எடுத்து சொல்லுவீங்க. சின்ன பிள்ளைங்க பிஞ்சு மனசுல நல் விதைய விதைப்பீங்க. அது நல்ல மரமா வளர்ந்து இந்த நாட்டுக்கு, வீட்டுக்கு நற்பலனை கொடுக்கும் என்ற நம்பிக்கை. ஒரு சில இடங்கள்ல சமூக அக்கறை உள்ளோர் பிளாஸ்டிக் கழிவு

0: நினைவுகளை கவர்களை வார வாரம் சேகரிக்கலாம். அவற்றை மறுசுழற்சி செய்வோரிடம் கொடுக்கலாம், கொடுக்கறாங்க. இப்படி நற்சிந்தனை உடையவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் மழை பெய்யுது. நிறைய பேர் இருந்தா நிறைய மழை பெய்யும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்

0: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங் நேர்களே. நேரம் சரியாக 7:01 ஆயிட்டு இருக்குது. நீங்கள் கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி சென்னையின் ரெயின்போ எஃப்எம் 101.4. அண்ட் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் உங்களோட இணைவது நான் உங்கள் ஆர்ஜே வாசவி அண்ட்
1: மற்றும் நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா.
0: ஓகே கிருஷ்ணா, இன்னைக்கு வந்து வீக்கெண்டு, ஸோ சாட்டர்டே மார்னிங். பல பேருக்கு வந்து இது ரொம்ப ஸ்லோ மார்னிங்காக தான் விடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் இன்னும் தூங்கி எழுந்திரிச்சிருக்கவே மாட்டாங்க. பட் இருந்தாலும் அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த வாரம் 5 நாள் வியர்வையில் உழைப்பேன், வாரம் 2 நாள் இயற்கையை ரசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்டை சில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாகட்டும், அதே மாதிரி 12th எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, நல்ல மார்க் வாங்கிட்டோம் இல்லை சுமாரான மார்க் வாங்கிட்டோம், என்ன மார்க் வாங்கினாலும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குவஷ்சன் மார்க்கோடு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், 10th பாஸ் பண்ணிட்டோம் அடுத்து என்ன குரூப் எடுக்கலாம், எந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குவஷ்சன் எல்லாருக்கும் இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனான வீக்கெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்குள்ளார
1: நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஹிஸ்டரியோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கான
0: வணக்கம் சென்னை.
1: 1971 ராம்சர்ன்ற ஒரு நகரத்துல உலகத்தோடைய முக்கிய தலைவர்கள்லாம் கூடி ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க.
0: என்னன்னு சாட்டர்டேஸ்மே வந்து உலகம் பூரா எல்லாம்
1: முக்கிய தலைவர்கள் நிறைய நாடுகளுடைய தலைவர்கள் கூடி பூமியை காப்பாத்தணும் இல்ல, பூமியில நாம ஒரு அங்கம் தான், நாம பூமியோட ஓனர்ஸ் இல்ல இல்ல
0: பாத்தீங்களா. தம்பி வந்து சிறப்பா வந்து ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓகே, அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுங்க தம்பி.
1: அதுக்கப்புறம் வந்து February 2 வந்து இந்த உலக சதுப்பு நில தினத்தை கொண்டாடிட்டு வராங்க. இப்ப வந்து ஆடியன்ஸ் கேட்பாங்க, அது February 2 இன்னைக்கு ஏன்பா இதை பத்தி பேசுற,
0: 23 February 2 கொண்டாடினது இன்னைக்கு எதுக்குப்பா பேசுற அப்படின்னு கேக்குற நேரத்துல
1: அது ஆக்சுவலி இன்னைக்கு அந்த க்வெஸ்சன் வந்து நம்மளோட வணக்கம் சென்னையோட கேள்வி வந்து இது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி தான். அந்த கேள்வி என்னன்னு நீங்க சொல்லுங்க வாசு.
0: நானே சொல்லிடுவா. ஓகே, ஸோ இந்த சதுப்பு நிலம் இருக்கு இல்லையா, இந்த வெட்லாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த வெட்லாண்ட்ஸை வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒரு ஒரு நாட்டிலையும் இந்த வெட்லாண்ட்ஸ்ல ராம்சர் சைட்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல நம்ம வந்து சேர்த்துட்டு இருக்கோம். ஓகே, இந்த ராம்சர் சைட்ஸ்ல ஏன் இந்த லிஸ்ட்டை சேர்க்கிறோம்னா, இந்த உலக தலைவர்கள் அதாவது இந்த பூமியை பாதுகாக்கணும்னு நினைக்கிற தலைவர்கள்லாம் சேர்ந்து இந்த ராம்சர்ல ஒரு மாநாடு போட்டாங்க இல்லையா, ஸோ அதனால இந்த

0: வெட்லாண்ட்ஸை வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட நிலமாக அறிவிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் இது ராம்சரில் நடந்ததுனால அந்த தீர்மானம் வந்து இந்த ராம்சரில் நடைபெற்றதுனால நம்ம வந்து இந்த லிஸ்ட்டு சேர்க்குறாங்க இல்லையா, அதை வந்து ராம்சர் சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ராம்சர் சைட்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்தியாவில் இந்தியா மட்டும் கிடையாது, இன்டர்நேஷ்னலி இம்பார்ட்டன்ஸ் உடைய, அதை ஏன் இன்டர்நேஷ்னலி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா உலக அளவில் அந்த ஈரநிலங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இந்த நிலங்களை பாதுகாக்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றதுனால இது வந்து உலக அளவில் இதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு நிலங்களாக வந்து இது ராம்சர் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் ஆல்ரெடி வந்து 90 மேற்பட்ட நிலங்கள் இருக்குது, வெட்லாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ மிக சமீபத்தில் 99வது இடமா ஒரு இடத்த வந்து, அதாவது ஒரு ஈரநிலத்தை வந்து இந்த ராம்சர் சைட் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. அது என்னது அப்படின்றது
1: மக்களுக்கு வந்து நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா இடமும் தெரிஞ்சிருக்கணும், அதுலயும் கண்டிப்பா கடைசியா எந்த
0: இடத்த சேர்த்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கான்றதான் இன்னைக்கு நம்ம உங்களை சோதிச்சு பார்க்க போறது. ஓகே, ஸோ வீக்கெண்ட் என்ஜாய் பண்ற நேரத்தில் நம்ம கொஞ்சம் அப்படியே இந்த சமூக பொறுப்போட, கொஞ்சம் இந்த சுற்றுச்சூழல் பொறுப்போட இருக்கீங்க அப்படின்னா இது எந்த இடம் அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லுங்க பாப்போம்.
1: ஆமாம், கண்டிப்பாக எல்லாரும் வந்து நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் எங்களுடைய போஸ்ட்டு கீழே வந்து உங்களுடைய பதில்களை கமெண்ட்ஸாக பதிவிடுங்க. நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம், உங்களுடைய பதில்களையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். அதற்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் சர்வம் திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்க எஃப்எம் ரெயின்போ 101.4.
0: நீங்கள் எல்லாமே தூளே.

0: வாசவி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? நம்ம வந்து இப்போ சதுப்பு நிலங்களை பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, அதில் வந்து நிறைய சிறப்புகள் இருக்கா அந்த சதுப்பு நிலங்கள்.
1: என்ன சொல்லு பாப்போம்.
0: இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் கிட்னி இருக்கு, சிறுநீரகம் இருக்குன்னு சொல்றோம்ல, நம்மளுடைய உடல்ல இருக்கிற திரவங்களுடைய கழிவுகளை அகற்றதுக்கு சிறுநீரகம் இருக்குல்ல, சுத்திகரிப்பு பண்ணது இல்ல, அந்த மாதிரி பூமியோடைய சிறுநீரகங்கள் வந்து இந்த சதுப்பு நிலங்கள்னு சொல்றாங்க.
1: ஓ, மனுஷனுக்கு கிட்னி மாதிரி பூமிக்கு இந்த சதுப்பு நிலம்.
0: ஆமா ஆமா, ஏன்னா இப்ப சதுப்பு நிலங்களுக்கு தண்ணி, நீங்க எந்த விதமான தண்ணி கொடுத்தாலும் சதுப்பு நிலங்கள்ல இருந்து கடலோரத்துல மறுபடியும் கடலுக்கு போற நீர்களோ இல்லாட்டி மத்த ஆறுகளோட கலக்கிற நீர்களோ கண்டிப்பா சுத்தமான நீரா மட்டும்தான் இருக்குமா.
1: ஓகே, சோ வாட்டர் வந்து அதை பியூரிஃபை பண்ணி
0: பியூரிஃபை பண்ணி குடிக்குது. ஆமா, அதனால தான் நாம வந்து கண்டிப்பா சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணும்.
1: அதனால சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி இந்த ராம்சர்ல இந்த கன்வென்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சமீபத்துல நான் இந்த சோசியல் மீடியால தான் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதாவது ஒரு தகவல் ஒன்று ஒருத்தவங்க பகிர்ந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, நீங்க இப்ப குடிக்கிற தண்ணி இருக்கோ இல்லாட்டி நீங்க வந்து இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல நீங்க கிச்சன்ல யூஸ் பண்ற இந்த தண்ணி ஒரு காலத்துல எப்பவாவது வந்து ஒரு டைனோசரோட வயிற்றுக்குள்ள இருந்திருக்கலாம், அல்லது ஒரு ஒரு மிருகம் வந்து கழித்த சிறுநீரா இருக்கலாம். இதை இதை வந்து கேட்டுட்டு ஐயா அப்படின்னு முகம் சொல்லிக்க கூடாது. ஏன்னா தண்ணீர் அப்படின்றத நம்ம வந்து உருவாக்கவே முடியாது. செயற்கை முறையில நீர் அப்படின்றத உருவாக்கவே முடியாது. புதிதாக தண்ணீர் அப்படின்றது இந்த பூமியில உருவாகாது. பூமி ஃபார்ம் ஆகும் போது இருந்த தண்ணீர் தான் வந்து ஒவ்வொரு விதமா ரீசைக்கிள் ஆகி வருது. அது ஃபார்ம் வந்து மாத்திக்கிட்டே வருது. சோ ஒரு இடத்துல அழுக்கா இருக்கிற நீர் நாளைக்கு நமக்கு குடிநீரா வரணும் அப்படின்னா
0: கடல்ல போய் அது உப்பு நீராவும் இருக்கும், ஆவி ஆகி மறுபடியும் மழை நீரா நல்ல தண்ணியா வரும் நமக்கு.
1: அதேதான். சோ அந்த தண்ணீர் அப்படின்றது ரீசைக்கிள் தான் ஆகுமே தவிர அது எங்கேயுமே வந்து மறைஞ்சும் போகாது, திடீர்னு அது வந்து புதுசா முளைச்சும் வராது. சோ இந்த தண்ணீரை சுத்திகரிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுல எல்லாம் இந்த ஆரோ பிளான்ட் வச்சிருப்போம், அதே மாதிரி இந்த தண்ணீர் சுத்திகரிக்கிற அந்த இயந்திரங்கள்லாம் நம்ம வீட்டுல வச்சிருக்கோம் இல்லையா. அதாவது வீட்டுல வர உப்பு தண்ணியை வந்து நம்ம குடிநீரா நம்ம மாத்தி குடிக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி இது நமக்கு மட்டும் தேவையானது, இதை நம்ம எப்படி பண்ணிக்கிறோம். சோ மொத்த இந்த பூமிக்கும் தேவையான அந்த நீரை வந்து நல்ல தனியா மாத்துறது இந்த மெயினான விஷயத்தை பண்றது வந்து இந்த சதுப்பு நில காடுகள்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க சொன்னது உண்மைதான்.
1: ஓகே, சோ அதனாலதான் இந்த சதுப்பு நில காடுகளை வந்து நம்ம பாதுகாக்கணும், அது வந்து அது அழிவுல இருந்து அதை காக்கணும். இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து உலக அளவுல எல்லாருக்கும் புரியணும் சேரணும் அப்படின்றதுனாலதான் இந்த ராம்சர் சைட் அப்படின்ற அந்த லிஸ்ட்ல இதை சேர்த்து, இந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டா இதை வந்து பாதுகாக்கணும், கண்டிப்பா எல்லாரும் பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு லிஸ்ட் போட்டு இந்த லிஸ்ட்ல எல்லாம் சேர்த்து வந்து காலங்காலமா இதை வந்து பாதுகாத்துட்டு வராங்க. சோ அப்படி இந்தியால கடைசியா சேர்த்த அந்த சைட் எது?
0: அதுதான் இன்னைக்கான நம்ம வணக்கம் சென்னையோட கேள்வி. அதுக்கான பதில சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற நம்ம ஃபேஸ்புக் பேஜ் கீழே வந்து எங்களுடைய போஸ்ட்ல போஸ்ட் கீழே கமெண்டா நீங்க சொல்லுவீங்களா
1: அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னு சொன்ன ஆரம்பிச்சோடய மக்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்களே, விதவிதமா
0: கண்டிப்பா வந்திருக்கு. அவங்களுடைய

0: இதுகளை தொடர்ந்து சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி அழகான ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பையா திரைப்படத்திலிருந்து ராகுல் நம்பியார் மற்றும் சைந்தவி குரலில், யுவன் சங்கர் ராஜா இசையில், நா முத்துக்குமார் வரையில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு இணைந்தார்கள் FM Rainbow 101.4.
1: இங்கே எல்லாமே துளே.

0: ஸோ நேரம் 7:18 ஆகிட்டு இருக்கு. நாம இன்னைக்கு சதுப்பு நிலங்கள், அதாவது ராம்சர் சதுப்பு நிலங்கள், பாதுகாக்கப்பட்ட நிலங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா?
1: ஸோ மக்கள் என்ன சொல்றாங்க,
0: மக்கள் என்ன சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. கரெக்டா சொல்ல

0: சிவா சிவனருன்ற ஒருத்தர் வந்து பதில் சொல்லியிருக்காரு கரெக்டாக. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி அப்படின்றவர் நம்ம நிகழ்ச்சிக்கு வணக்கம் சொல்லி அன்பான இனிய அறிவிப்பாளர்கள் அப்படின்னு நம்மளே மகிழ்ச்சியாக ஆரம்பிச்சு.
1: இனிய அறிவிப்பாளர்கள், ஓகே ஓகே, நம்ம தான் நம்ம தான்.
0: அதை விட அழகான இனிய நேயர்களுக்கும் அவர் வணக்கம் சொல்லியிருக்காரு.
1: பார்த்தீங்களா,
0: கரெக்டான மாதிரி. அடுத்து வந்து மேட்டுப்பட்டி கண்ணன் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, போய் தேடி இருப்பார் போல ரீசெண்டான 2025 சேர்த்ததை சொல்லிட்டார். நம்ம புதுசா 2026 சேர்த்ததை தான் கேட்டிருந்தோம்.
1: ரைட்டு சார், நீங்க 25 பேசுறீங்க. 26 ஜனவரி மாசம் 2 இடத்த சேர்த்தாங்க, ஏப்ரல் மாசம் 1 இடத்த சேர்த்திருக்காங்க. அந்த ஏப்ரல்ல சேர்த்த இடம் தான் எதுன்னு நான் கேக்குறேன்.
0: ஆமா,
1: இவ்வளோ க்ளோ கொடுத்துட்டேன், இனிமேல நீங்க வந்து தப்பா ஆன்சர் பண்ணக்கூடாது. கரெக்டா உங்க ஆன்சர் பார்த்து சொல்லுங்க பாப்போம்.
0: ஆமா, அதனால நேர்கள் என்ன பண்றீங்கன்னா, சரியான பதில் வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்களா. கண்ணன் பி அவரும் வந்து அதே மாதிரி தான் பேசியிருக்காரு. அடுத்து பிரமிளா தமிழ்ச்செல்வன்றவங்க வந்து கரெக்டான பதில கொடுத்திருக்காங்க. அன்புராணி அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. வீராதுரை காலை வணக்கம். கதிரவனும் அதே மாதிரி கரெக்டான பதில சொல்லியிருக்காரு. அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் அவரும் வந்து 2025 நினைச்சிட்டார் போல.
1: ஸ்மால் கன்ஃபியூஷன், நோ கன்ஃபியூஷன். 2026 ஏப்ரல்ல சேர்த்திருக்காங்க. யார் அந்த சைட் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும்.
0: ஆமா, கண்டிப்பா போய். அப்புறம் பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் வந்து நிகழ்ச்சிக்கு வணக்கம் சொல்லியிருக்காரு.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: திருத்தணி ராமச்சந்திரன் அவரும் நிகழ்ச்சிக்கு வணக்கம் சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து நமக்கு வந்து பதில்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் நேயர்களுக்காக வணக்கங்களும் சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் டும் டும் டும் திரைப்படத்தில் இருந்து
1: நாமுத்துக்குமார்
0: வருகிறேன். கேட்டு நீந்திரங்கிறது எஃப்எம் ரெயின்போ
1: 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுளே.

0: என்ன மக்களே, பாடல் கேட்டு ரசிச்சிங்களா? நீங்கள் ரசிச்சிட்டே இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு வந்து மீண்டும் ஒருமுறை இன்றைக்கி நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்றத ஞாபகப்படுத்திடுறோம். இந்தியாவில் நம்ம வந்து இந்த ஈரநிலங்கள் சதுப்பு நிலக்காடுகளை வந்து ராம்சர் சைட்ஸ் அப்படின்ற ஒரு பட்டியலுக்கு கீழே நம்ம சேர்த்துட்ருக்கோம். ஏன் சேர்த்துட்ருக்கோம் அப்படின்னா, அது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில், அதாவது உலக அளவில் அது வந்து பல்லுயிர் பெருக்கத்துக்கும் அதே மாதிரி இந்த சுற்றுச்சூழலை வந்து ஒரு பேலன்ஸ்டாக, இந்த ஈகோசிஸ்டம்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு இந்த பூமி அதை தன்னைத்தானே வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய நீரை வந்து புதுப்பிச்சு முழுசா நம்மளால உபயோகப்படுத்தாம இருக்க முடியுமா அப்படின்றது 100% அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க சுத்தி பாக்குறதுக்கு இல்லைங்க, எந்த இடத்துக்கு போனாலும் உங்கள் கையில் ஏதோ ஒரு வேஸ்ட் இருக்குது, நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்கெட்டோ இல்லாட்டி ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க, உங்கள் கையில் ஒரு வேஸ்ட் இருக்குது, குப்பை இருக்குது அப்படின்னா அதை தயவு செஞ்சு நிற்கிற இடத்துல அப்படியே போடாதீங்க. முக்கியமாக உங்களை சுற்றி ஏதாவது நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னா அது ஒரு மெகா சைஸ் குப்பை தொட்டி அப்படின்னு மக்கள் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க போல். ஸோ இதுவும் தப்பு, இப்படிலாம் நினைக்காம அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த குப்பை எங்கே போடணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பயன்பாட்டை
1: தவிர்த்துருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
0: ஓகே, ஸோ அந்த நம்ம க்வெஸ்சனை விட்டு எங்கேயோ டைவர்ட் ஆகி வந்துட்டோம். ஸோ அந்த இடம் என்ன, ரீசெண்டாக அந்த லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்ட இடம் என்ன, அதான் க்வெஸ்சன்.
1: ஆமாம், இன்னைக்கான க்வெஸ்சனாக தான் நீங்கள் எல்லோரும் வந்து நம்ம ஃபேஸ்புக் கமெண்டில் போஸ்ட்டுக்கில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசுவோம். கேட்போம்
0: ஒரு சின்ன பிரேக்.
2: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சுடா,
3: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
4: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
3: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
2: அப்பதான்
3: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 7:30. சைபால் சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேத்து புண்ணா சைபால். சைபால்
2: நான் கணக்கில் ரொம்ப வீக்கு சார் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நம்மளில் பல பேர் வெக்கப்படுறதில்ல. நம்ம மூளை வந்து கணக்கு போட எப்பவும் தயாராக தான் இருக்குது, ஆனால் அதை நாம் சரியாக உபயோகப்படுத்துறதில்ல. அதுதான் விஷயம். கம்ப்யூட்டர் வந்த பிறகு இன்னமும் சௌகரியமாக போச்சு. கணக்கு போடுற வேலையெல்லாம் அதுகிட்ட ஒப்படைச்சிட்டோம். கம்ப்யூட்டரை விட வேகமாக மனுஷனால் கணக்கு போட முடியுமா அப்படின்னா முடியுமா? ஆனால் முடியும்னு நிரூபித்து காட்டினவங்க இந்த உலகத்தில் 10-20 பேர் தான். ஒரு பென்சிலோ காகிதமோ இல்லாமல் 17 இலக்க எண்களை கூட கூட்டி கழித்து பெருக்கி வகுக்கிறாங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து இந்த வினாடி வரைக்கும் எவ்வளவு காலம் ஆகிருக்குது அப்படின்னு கேட்டால் அதை நொடிகளில் சொல்கிறாங்க. ஒரு புஸ்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லி அதில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னு கேட்டால் கரெக்டாக சொல்லிவிடுறாங்க. இப்படிப்பட்ட திறமைசாலிகள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அது சரி, அவங்களால மட்டும் அது எப்படி முடியுது? இதுக்கு சரியான விளக்கத்தை இதுவரைக்கும் யாரும் சொல்லலை. இந்த கணக்கு புலிகள், கணித மேதைகள் எப்படி அவ்வளோ பெரிய கணக்கெல்லாம் போடுறாங்கன்னு கேட்டால் அதுக்கு யாராலேயும் சரியான விளக்கம் கொடுக்க முடியல. ஆனால் அவங்களெலாம் கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் கணக்கு போட்டு சொல்லிவிடுறாங்க. இவ்வளவுக்கும் அவங்க கணக்கு கல்வியை முறையாக கற்றுக்கிட்டவங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சோவியத் ஆய்வாளர் ஒருத்தர் முதல் தடவையாக இது சம்பந்தமாக ஆச்சரியமான ஒரு முடிவை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கம்ப்யூட்டர்களையே தோக்கடிக்கக்கூடிய வேகத்தில் கணக்கு போடுகிற திறமையுள்ள மூளை இயற்கையிலேயே சில பேருக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது சரியில்லை. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருடைய மூளைக்குள்ளேயும் ஒரு கம்ப்யூட்டர் மூளை இருக்குது அப்படிங்கிறார் அவர். நம்மக்கிட்ட இருக்கிற சாதாரண மூளைக்கு அபாரமான திறமை இருக்குதான். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு மாமரத்தில் உச்சி கிளையில் ஒரு நல்ல மாங்காயை பார்க்குறோம், ஒரு கல்லை எடுத்து குறி பார்த்து வீசுகிறோம். ஒரு தடவை இல்லைன்னா கூட இன்னொரு தடவை கரெக்டாக பார்த்து அடிச்சுப்படுறோம், மாங்காய் கைக்கு வந்துடுது. இது சாதாரணமாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு காரியம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கண் அமைக்கிற நேரத்துக்குள்ளே மனுஷ மூளை இந்த கல்லோட எடை, மாங்காய் இருக்கக்கூடிய உயரம் தூரம், எரிய வேண்டிய விசையின் அளவு வேகம் எல்லாத்தையும் கணக்கு போட்டு சொல்லிவிடுது. அதுக்கப்புறம் தான் கல்லை வீசுகிறோம். நம்ம அறியாமலேயே நமக்குள்ளே நடக்கிற ஒரு அதிசயம் இது. மனுஷன் படைத்த கம்ப்யூட்டரால் இவ்வளவு சிக்கல் நிறைந்த விஷயத்தை இவ்வளவு சீக்கிரத்தில் கணக்கு போட முடியாதான். அதனால தான் மனித மூளைக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் மூளை, அதாவது கணக்கு போடுகிற மூளை இருக்குது, அது இயங்குது அப்படிங்கிறத அதிலேருந்து புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதை உயிர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாமா, பயோ கம்ப்யூட்டர். இயற்கை என்ன பண்ணியிருக்குதுன்னா, இந்த உயிர் கம்ப்யூட்டர் விசையை அணைச்சி விட்டு உணர்வு மூளையின் செயல்பாட்டை வந்து திறந்து விட்டுருக்கு. அதனால் உணர்வு மூளையை உபயோகிக்கிற மனுஷன் தன்னுடைய இயற்கை திறமையை மறந்துட்டு தானே வளர்த்துக்கிட்ட திறமையின் மூலமாக சிந்திக்க ஆரம்பித்தான். இந்த இயற்கையின் உயிர் கம்ப்யூட்டர் விசை அணைக்கப்படாமல் சில பேருக்கு இருந்துருது. அவங்க தான் கணித மேதைகள். அவங்களுக்கெல்லாம் உயிர் கம்ப்யூட்டருக்கும் உணர்வு மூளைக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்குது. இப்போ இந்த தொடர்பை வந்து எல்லாருக்கும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்க, அதுக்கப்புறம் நாம் எல்லாருமே கணித மேதைகள் தான், கணக்கு புலிகள் தான். அது வரைக்கும் நாம் இப்படியே இருந்துட வேண்டியது தான். நம்மளும் ஒருத்தன் மாங்காய் அடித்த கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு மரத்து உச்சியில் ஒரு மாங்காயை பார்த்தான். உடனே அவனுடைய மூளை வந்து கல்லோட எடை, மாங்காய் இருக்கிற உயரம், எரிய வேண்டிய வேகம் எல்லாத்தையும் ஒரு நொடியில் கணக்கு போட்டு சொல்லி

0: அடித்தான், மாங்காய் விழுந்துட்டுது. இருந்தாலும் அவன் தன்னுடைய மூளையை நொந்துக்கிட்டான். மோசமான மூளைன்னா ஏண்டான்னு கேட்டோம். என்னுடைய மூளை எல்லாத்தையும் சரியாக கணக்கு போட்டு சொல்லிவிட்டுது, இருந்தாலும் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டுது அப்படின்னா. என்னத்தேன்னு கேட்டோம். அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் என் பின்னாடி 10 அடி தூரத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்கிறத எனக்கு கணக்கு போட்டு அது சொல்லாமல் விட்டுட்டுது அப்படின்னா. முதுவை தடவிக்கிட்டேன்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

0: அழகப்பட்டது. இப்போ இந்த இன்றொரு தகவலில் தென்கட்சிக்கோ அவர்கள் சொன்னார் இல்லையா, என்ன சொன்னார், முதுகுக்கு பின்னாடி இருந்த அந்த தோட்டத்தோட முதலாளி இருக்காரு, ஓனர் இருக்காருன்றதை என் மூளை கணக்கிட்டு சொல்ல. அது எப்படிங்க, உங்கள் கண்ணு பார்த்தாதானங்க அதை கணக்கிட்டு சொல்லணும். அப்போ நீங்கள் என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும், உங்கள் மண்டைக்கு பின்னாடி அதாவது முதுகுலையும் ரெண்டு கண்ணு இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இது வேடிக்கையான ஒரு விஷயமா நம்ம இதை பேசினாலும், நம்ம வந்து கம்ப்யூட்டரில் இந்த சிபியூன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சிபியூ வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், கம்ப்யூட்டரோட மூளை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விச் மீன்ஸ் நம்ம மண்டைக்குள்ளார இருக்கிற அந்த மூளையோட தான் நம்ம கம்ப்யூட்டரோட அந்த மூளை வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவர் சொன்ன மாதிரி நம்மளோட மண்டைக்குள்ளார இருக்கிற மூளையும் ஒரு கம்ப்யூட்டருக்கு சம்பந்தம். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டரோட சிபியூவே மனிதனோட மூளை அப்படின்னு தான் சொல்கிறோம்.
1: ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, கம்ப்யூட்டரோட மூளை விட, அதாவது கம்ப்யூட்டரோட சிபியூ இருக்குல்ல, அதை விட நம்ம மூளை வந்து ஆயிரக்கணக்கான மடங்கு திறமைய வாய்ந்தது.
0: கண்டிப்பா, ஏன்னா அந்த இவ்ளோ திறமையா வேலைகளை செய்யக்கூடிய கம்ப்யூட்டர் படைச்சதே யாரு?
1: நாம தான்.
0: மனுஷன் மூளை தானே, நீயும் நானும் கிடையாது. ஓகே, ரைட். சோ கமிங் டு தி பாயிண்ட்,
1: ஆமா, இன்னைக்கு கேள்வி என்ன கேட்டிருந்தேன்னா, இந்தியாவில 2026 கடைசியாக சேர்க்கப்பட்ட ராம்சர் சதுப்பு நிலங்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். சரி, இப்போ அதை பத்தி பேசுறப்போ இந்தியாவை பத்தி பேசுறீங்களா, கொஞ்சம் தமிழ்நாட்டை பத்தியும் பேசிருங்க.
0: ஆமா, தமிழ்நாட்டுல அப்ப வந்து இந்த சதுப்பு நிலங்கள், அதாவது இந்த ராம்சர் சைட்ல சேர்க்கப்பட்ட சதுப்பு நிலங்கள் இருக்குதா தம்பி?
1: இருக்கு, இருக்கு, நிறைய இருக்கு. இந்தியாவில நீங்க 90 மேற்பட்டது இருக்குன்னீங்கல்ல, கடைசியா சேர்க்கப்பட்டதோட சேர்த்தா இந்தியாவில மொத்தமா 99 இடங்கள் இருக்கு. அதுல அதிகபட்சமா தமிழ்நாட்டுலதான் 20 இடம் இருக்கா. சென்னை மக்களே, நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நம்ம சதுப்பு நிலம், அதாவது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை, அதனால பொறுப்பா இருந்து போன்னு நான் சொல்ல வரேன்.
0: எக்ஸாக்ட்லி. சோ பள்ளிக்கரணை அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆக்சுவலி அங்கே இருக்கும், நம்ம வந்து அங்க பாத்தீங்கன்னாக்கா இது வந்து பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்க அந்த இடத்த மட்டும் நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்ட்டு கிடையாது, உங்க வீட்டை சுத்தியும் நிறைய பேர் வந்து உங்கள் நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல, நீங்க வசிக்கக்கூடிய இடங்கள்ல மழைநீர் சேகரிப்புக்கான ஒரு ஆப்ஷன் அங்க கொடுக்க முடியும் அப்படின்னா தயவு செய்து கண்டிப்பா கொடுங்க. பள்ளிக்கரணை வந்து ராம்சர் சைட்ல சேர்க்கப்பட்ட ஒரு ஈரநிலம், கரெக்டா?
1: அதே மாதிரி இந்தியாவிலேயே மிக சிறிய சதுப்பு நிலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் தமிழ்நாட்டுலதான் இருக்கா,
0: பத்தியா?
1: கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற வேம்பனூர்ன்ற இடமா, ரொம்ப குட்டியான ஒரு இடம்,
0: குட்டியான, அதாவது பரப்பளவுல ரொம்ப
1: சிறிய ஒரு ஏரி தான் அது,
0: ஒரு ஏரி,
1: ஆனா அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றதுக்காக தான் அதை சேர்த்திருக்காங்க.
0: ஓகே, ரைட்.
1: நம்ம நேயர்களும் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல பதில சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அதை பாப்போம் என்னன்னு. இதுல வந்து
0: என்ன கரெக்டான ஆன்சரா சொல்றாங்களா?
1: ஆமா, அதுதான் எனக்கும் என்ன இது, நம்மளை விட வேகமா இருக்காங்க நம்ம நேயர்கள். ரேவதி ராஜன் பாபு நிகழ்ச்சிக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சி நேயர்களுக்கும் வணக்கம் சொல்லியிருக்காங்க. எஸ் பழனி இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஆனந்த முருகன் வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா, என்னைக்கு சேர்த்தாங்க கடைசியா, அது இந்தியாவோட எத்தனையாவது ராம்சர் சதுப்பு நிலம் அப்படின்னு மொத்தமா டீட்டெயிலா அமைச்சிருக்காரு. மந்திரமூர்த்தின்றவர் ஆ மட்டும் அனுப்பியிருக்காரு, தமிழோடைய முதல் எழுத்து ஆ, அதை பத்தி பேசுவோம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு போல, அதனால அவர் ஆபத்து எழுதியிருக்காரு.
0: நீங்க கவலைப்படாதீங்க, மந்திரமூர்த்தி தானே, அவர் அனுப்புவாரு மிச்ச ஆன்சரை வந்து நம்ம நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள டைப் பண்ணி அமைச்சிருவாரு.
1: திருமொழி இசை அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, பதிலும் சொல்லியிருக்காங்க அவங்க.
0: சூப்பர், ஓகே.
1: அத்து பத்மா சவுந்தரராஜன் அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. ஆனா என்னன்னா, அவங்க வந்து 2025 சேர்த்த சொல்லிட்டாங்க,
0: கொஞ்சம் சமீபமா வரணும்.
1: 2026 வாங்க. ஆவுடையனார் தங்கராஜ் அவரும் சொல்லியிருக்காரு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், காலை வணக்கம் சொல்லியிருக்காரு.
0: நன்றி, நன்றி.
1: இந்த மாதிரி நேயர்கள் நிறைய பேர் கண்டினியூஸா நமக்கு நம்மளோட கேள்விக்கு வந்து நம்ம பேஸ்புக் பேஜ்ல பதில் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க.

0: நீங்களும் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க, நான் கமெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பேஜில் எங்க போஸ்ட்டுக்கில வந்து உங்களுடைய பதில்கள் கமெண்ட்ஸா சொல்லுங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் சென்னையில. கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த பாட்டு வருது.
1: என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம் அடுத்து? நம்ம
0: சாமுராய் திரைப்படத்துல இருந்து நித்யஸ்ரீ மகாதேவன் மற்றும் துஷ்ரா குரலில் வைரமுத்து வரிகளில் ஹரிஷ் ஆரிஃப் ஜெயராஜ் இசையில ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: இங்க எல்லாமே சமதுளே.

0: ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம கேட்டிருந்த கேள்வி என்னென்னா, இந்தியாவில் சமீபத்தில் மிக சமீபத்தில் சேர்க்கப்பட்ட ராம்சர் சைட்ஸில் சேர்க்கப்பட்ட அந்த சதுப்பு நிலம் எது, ஈர நிலம் எது அப்படின்றத இன்றைக்கி நம்ம கேள்வியாக கேட்டிருந்தோம். ஸோ மக்கள் என்ன பதில் சொல்லிட்டு இருக்காங்க?
1: நிறைய பேர் வந்து கரெக்டான சரியான பதில்களை சரியாக தேடி அனுப்பிச்சிருக்காங்க. இதில் புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் அப்படின்றவர், வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியின் அன்பான இனி அறிவிப்பாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி, நேர்களாக வணக்கம் சொல்லி மொத்தமாக ஒரு பெரிய லிஸ்ட் அமைச்சிருக்காரு. பொன்னியமேடு வண்ணை கணேசன் பதில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சூளை ரீஜா மனோகரன் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் இரண்டு ஆர்ஜர்களுக்கும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. அவங்க நலமானு கேட்டிருக்காங்க. நாங்கள் நலமே, நீங்கள் நலமானு நாங்கள் நம்புகிறோம்
0: கண்டிப்பாக.
1: அடுத்து வந்து பட்டாளம் அப்துல் ஜலீல் அவரும் பதில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க.
0: அந்த நிறைய பேரை நானும் பாக்குறேன். இந்த காலையில நாங்க வந்து பசியில உட்கார்ந்துக்கிட்டு உங்க கூட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது டீ கப் போட்டோ அனுப்புறது, இட்லி சாம்பார் வடை பொங்கல் போட்டோலாம் அனுப்புறீங்க. அதாவது நீங்க வந்து பார்சல் அனுப்புறீங்க. நான் எங்களால நாங்க நேர்ல இருந்தா இதெல்லாம் நீங்க நேர்லயே எங்களுக்கு கொடுத்துருப்பீங்க அப்படின்னு தெரியும். பட் இருந்தாலும் காலையில நாங்க பசியில உட்காந்து இந்த மாதிரி ஷோ பண்ணிட்டு இருக்கும் போது தயவு செஞ்சு இப்படிலாம் போட்டோ அனுப்பிச்சு எங்களை டெம்ப்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். அப்புறம் வந்து நாங்க என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கோமோ, என்னெல்லாம் பேசணும்னு நினச்சி வச்சிருக்கோமோ அதெல்லாம் மறந்து போய் இந்த சாப்பாடுலயே வந்து மண்டை சுத்திக்கிட்டு இருக்குது. இந்த மூளை இருக்கிறதே,
1: அதுக்கு என்ன தேவை, வந்தது சாப்பிட தானே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட யோசிக்க ஆரம்பிச்சிடறான்.
0: ஓகே, ஸோ நீங்க வந்து அப்படிலாம் யோசிக்காம நம்ம கேட்ட கேள்விக்கு சரியான வழி எதுவா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு நீங்க பதில் அனுப்ப போறீங்களா? ஏன்னா வந்து நேரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, நம்ம 8 மணிக்குள்ளார ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லி ஆகணும்.
1: அதனால நீங்க எல்லாரும் சீக்கிரமா வந்து உங்க பதில கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துருவோம். நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில
0: கண்டிப்பா
1: மாற்றான் திரைப்படத்துல இருந்து மதன் கார்கேயோட வரிகள்ல ஆர்ஷ் ஜெயராஜ் இசையில ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டேன் எஃப்எம் ரெயின்போ 101.4.
0: இங்க எல்லாமே துளே.

0: வள்ளிக்கு 90.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன் பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூல் போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்திர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார், மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.
2: நேரம் 7:50.

0: 4 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நாம நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அதுல நம்மளோட கேள்வி என்ன கேட்டு இருந்தோம்னா, இந்தியாவில் 2026 ஆம் ஆண்டுல கடைசியாக சேர்க்கப்பட்ட ராம்சர் சதுப்பு நிலம் என்னன்னு கேட்டிருந்தோம். வாசவி நீங்க சொல்லுங்க பதில. நிறைய நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர் வந்து நம்ம ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பதில் சொல்லியிருந்தாங்க, சில பேர் மாத்தியும் சொல்லியிருந்தாங்க.
1: அதனால சரியான பதில் பதில்கள் வந்து கரெக்டான பதில்
0: சரியான பதில்களா இருந்தது. கேள்வியை மக்களுக்கு அறிவிச்சு நீங்களே பதிலையும் அறிவிச்சிட்டீங்கன்னா அழகா
1: இருக்கும். பாரு பாரு. ஓகே, சோ 2026 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சமீபத்துல, மிக சமீபத்துல இந்த ராம்சர் நிலங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்ட அந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஷேகா ஏரி பறவைகள் சரணாலயம் அப்படின்றது. ஓகே, இந்த ஷேகா ஜீல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஷேகா ஏரி பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லலாம். இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு
0: பாத்தீங்கன்னா, எங்க இருக்கு, எந்த மாநிலம், எனக்கு சரியா அதை சொல்லுங்க.
1: உத்தரப்பிரதேச மாநிலத்துல,
0: உத்தரப்பிரதேசல
1: அலிகர் மாவட்டத்துல இருக்கு.
0: அலிகர்.
1: ஓகே, சோ இது வந்து ஒரு நன்னீர் ஏரி. அந்த நன்னீர் ஏரி அதாவது 25 ஹெக்டேர் பரப்பளவுல இருக்கக்கூடிய ஒரு நன்னீர் ஈரநிலம் இது. சோ இங்க இருக்கக்கூடிய இந்த பறவைகள் சரணாலயம் அப்படின்றதுதான் உலக அளவில் மிகவும் என்ன சொல்கிறது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம். ஸோ ஈக்கோலாஜிக்கல் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிற இந்த பல்லுயிர் பெருக்கத்துக்கும் இந்த பல்லுயிர் பாதுகாப்புக்கும் இது வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்றதுனால இது வந்து ராம்சர் சதுப்பு நில லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்கப்பா.
0: ஆமாம், இப்போ வாசவி சொன்ன மாதிரி இது முக்கியமான இடம். அதனால நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச சதுப்பு நிலங்களை கண்டிப்பாக பாதுகாத்துருங்க. அதை விட முக்கியமாக சுற்றுச்சூழலையும் இயற்கையும் பாதுகாத்துருங்க. நாம பூமியில் ஒரு அங்கம்தான், பூமியோடைய ஓனர்ஸ் இல்லை, அது எல்லாரும் ஞாபகம் வச்சுப்போம் நான் நம்புறேன்.
1: சே, இந்த பன்ச்லைன் சூப்பராக இருக்கு. பூமியில் ஒரு அங்கம், நாம் இந்த பூமியின் முதலாளிகள் இல்லை.
0: ஆமாம்,
1: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே ரைட். ஸோ இது வந்து 99வது இடமா சேர்த்துருக்காங்க. ஸோ விரைவில் 100 இடங்களையும் தாண்டி செஞ்சுரி அடிச்சு நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி
0: தமிழ்நாட்டில் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்களா. இன்னும் 2-3 இடம்
1: நிறைவு
0: பாடலாக கோ திரைப்படத்தில் இருந்து கபிலன் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜை ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4
1: இங்க எல்லாமே தூளே.

0: நேரம் காலை 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ஐசிஎஃப் இல் நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவிக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு மாநில அரசு தீர்வு காண வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை துறைமுக மதுரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:03 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷவாணி சென்னை வானொலி எம் எஃப்எம் ரெயின்போ 101.4ஓட ரஷ் ஆர் ரெயின்போ. எல்லாரும் இன்னைக்கு சாட்டர்டே அப்பா, எனக்கு இந்த வாரம் லீவு தான் இந்த சாட்டர்டே அப்படின்னு நான் நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருக்கிறவங்களும் எனக்கு 9 மணிக்கெலாம் வர சொல்லிட்டாங்க ஐயா அப்படின்னு அவசரம் அவசரமாக எந்திரிச்சு கிளம்பி ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டாங்க, நான் காலையிலே எந்திரிச்சு கிரிக்கெட் ஆட போகிறேன் விளாட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற சில்ட்ரன்ஸு குழந்தைங்க எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லி ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது. நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. நம்ம இந்த ஒன்னாருக்கு நிறைய பாடல், நிறைய பீட்டான பாடல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த வரிசையில் முதலாவதாக வரும் பாடல்

ராவணன் திரைப்படத்துல இருந்து கோடு ஓட்டா அப்படின்னு தொடங்குற பாடல் வெண்ணி தாயாலோடைய குரல்ல வைரமுத்தோடைய வரிகளில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கிறது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே தூளை.

நேரம் 8 மணி 9 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான். நம்ம ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் நிறைய துள்ளலான பாடல்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நம்ம அடுத்ததாக ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, மாற்றம் உங்களிடமிருந்து தொடங்குகிறதே அப்படின்னு நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தனி ஒரு மனுஷன்கிட்ட இருந்து தான் உலகத்தில் எல்லா மாற்றங்களும் நடந்திருக்கு. அதனால் தனி ஒரு மனுஷனா தனி ஒருவனா நாம் நினச்சி நம்ம இதை பண்ணுவோம், நம்ம உலகத்தை மாற்றுவோம், நம்ம வாழ்க்கையை மாற்றுவோம், நம்ம குடும்பத்தோடைய வாழ்க்கையை மாற்றுவோம்னு நினச்சிட்டு இருக்க எல்லாருக்கும்

நான் வாழ்த்து சொல்கிறேன். ஏன்னா நம்ம கிட்டேருந்து ஆரம்பித்தா நம்மளால் இங்கே எதுவுமே எல்லாமே பண்ண முடியும். இந்த கருத்தோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் தனி ஒருவன் திரைப்படத்தில் இருந்து ஹிப்ஹாப் தமிழியா வரிகள் மற்றும் இசையில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்க கேட்டேன். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே துளே.

0: யழித்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள்
1: என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O capsules. இந்த H2O capsulesோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
2: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
3: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
4: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சுலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: Bengaluru by 55 runs. And with that, we end the morning news. Have a nice day.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா
2: ரஷ் ஆர் ரெயின்போ சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
3: காலை 8:30 ஆகிட்டு இருக்கு. ஆமாங்க, சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக வேக வேகமாக கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ. நாம் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன தேவை எதிர்பார்ப்போம்? பொதுவாக மோட்டிவேஷன் வேணும். நான் இன்னைக்கு மோட்டிவேட்டடாக வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு மோட்டிவேஷன் வந்துட்டால் நம்ம மறுக்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது திருவள்ளுவர் தான். சரி, உங்ககிட்ட ஒரு திருக்குறளை பகிர்ந்துக்கலாம்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த திருக்குறள், நகைவல்லர் அல்லாருக்கு மாயிறு ஞாலம் பகலும்பார் பட்டன்றிருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். இதில் என்ன தம்பா சொல்ல வராரு நம்ம திருவள்ளுவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு பொது இடத்துல இல்லை மக்களோட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறப்ப சிரித்து பேசி ஜாலியாக இல்லைனாக்கா நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, இந்த மொத்த உலகமே பகலில் கூட இருட்டாகிற மாதிரி ஃபீல் ஆகுமா? நீங்கள் யோசிச்சிருக்கீங்க, சில நேரத்தில் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கிறப்போ நம்மளால் பேச முடியாது. ஆனால் நீங்கள் போய் இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு 5 நிமிஷம் சிரித்து பேசுங்களேன், அந்த பிரச்சனையெல்லாம் பறந்து ஓடுகிற மனசுலேருந்து நமக்கு தைரியமாக வந்துடும். ஸோ அதனால் இந்த மோட்டிவேஷனோட நம்ம திருவள்ளுவரைய சொன்ன கருத்தையும் மனசில் வச்சுட்டு நம்ம ரஷ்யா ரெயின்போவில் ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடுவோம். அந்த பாடல் வணக்கம் சென்னை திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர், ஹார்ட் கவுர் மற்றும் ஆதித்து பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

0: நூறு.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன் பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூல் போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்திர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார், மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.

0: ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே
1: துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy, shanana, oh, oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா.
4: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
6: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
4: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க

0: மறந்துடாதீங்க. அப்பதான்
1: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க. நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: நாளைய சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: நேரம் 8:41 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரஷா ரெயின்போ. ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியில நிறைய தூளலான பாடலாம் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு சம்மர் ஆகி போச்சு. இப்போதான் கொஞ்சத்து முன்னாடி சம்மர் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் இளநீர் குடிங்க, தண்ணியை குடிங்க, கண்டிப்பா நிறைய தண்ணி குடிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சம்மர்னு வந்துட்டாலே முக்கியமான ஒரு விஷயம் வெதர் ரிப்போர்ட். இன்னைக்கான வானிலை அப்படின்ற பார்க்குறப்ப நம்ம IMD என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டோடைய பல பகுதிகளில் இந்த வெப்பம் வந்து 40-41 டிகிரி வரைக்கும் போவோம் அதிகபட்சமாக. குறைந்தபட்சமாக அந்த மலைவாழ் மலைப்பிரதேசங்களில் அந்த ஏரியாவில் வந்து 28-29 டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கடற்கரை ஓரங்களில் கடல் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதனால் அங்கே வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு சூடாகவும் இருக்கும், ஈரப்பதமும் அதிகமாக இருந்துச்சுன்னா என்னடா அடுப்பில் போட்டு அவிக்கிற மாதிரி இருக்கே, இட்லி ஆயிரம ஒலியே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமா. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, மதிய வேலையில் முடிஞ்ச வர வெளியே போகிறத தவிர்த்துக்கோங்க. அடுத்து தான் இன்னொரு மேட்டரையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயம்னா, இன்றைக்கி சாயங்காலம் அதாவது மாலை வேலையிலையும் நைட்லேயும் வந்து இடி மின்னலோட கூடிய மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ரசா ரெயின்போல தொடர்ந்து நிறைய விஷயத்த பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துருவோமா? அந்த பாடல் தீனா திரைப்படத்துல இருந்து SB பாலசுப்ரமணியம் குரல்ல, வாலி வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசையில ஒரு பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு நின்றுங்க. FM ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே துளை.

நேரம் 8:47 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரஷ்யா ரெயின்போ தாங்க. நான் நேற்று ஒரு விஷயம் படித்தாங்க, அதை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன். இப்போ வந்து எனக்கு ஒரு நாளில் 24 மணி நேரம் பத்தலை, எனக்கு இன்னும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேணும் அப்படின்னு என்னை மாதிரி நினைக்கிற ஆட்களாக இருந்தால், நாம் வந்து பூமியில் பிறந்திருக்க வேண்டிய ஆட்களே இல்லையாங்க. நாம் பிறந்திருக்க வேண்டியது வெள்ளி கிரகத்தில். வெள்ளி கிரகத்தில் அங்கே ஒரு நாள் வந்து பூமியோட 243 நாளைக்கு ஈக்குவலாம். ஆனால் அந்த வெள்ளி கிரகத்தோடைய மொத்தமாக ஒரு வருஷமே பூமியோட 225 நாளுக்கு தான் சமம். அதாவது வெள்ளி கிரகத்தில் அதனுடைய ஒரு வருஷத்தை விட ஒரு நாள் லென்த்தாக, அதை விட நீட்டான விஷயம். ஸோ நம்ம எல்லாரும் பேசாமல் அடுத்த ஜென்மத்தில் வெள்ளி கிரகத்தில் பிறந்து அங்கே இருப்போம், அப்போ தான் நமக்கு நேரம் பத்தும். ஸோ ரஷ்யா ரெயின்போல அடுத்ததாக வர பாடல் வந்து கண்ணால் அட்டு தின்ன ஆசையான்ற படத்திலிருந்து வருது. கேட்டு இணைந்திருங்கிறது FM ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே துளு.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நானா உன் கண்ணு? உன்னை நினைச்சா பாவமா இருக்கடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ, நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்ட் ஆகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்கிறா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:54 ஆகிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிறைய பாடல்கள் கேட்டோம் இல்லையா, அந்த பாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அதுவும் இல்லாமல் நம்ம திருவள்ளுவர் சொன்ன சில கருத்துக்களையும் சொல்லியிருந்தோம், வெதர் அப்டேட் கொடுத்துருந்தோம். வெதர் அப்டேட் ரொம்ப முக்கியம் மக்களே. எல்லாரும் வெளியே போகிறப்ப மறக்காம கொடையை எடுத்துக்கங்க, அட்லீஸ்ட் ஒரு தொப்பியாச்சும் போட்டுக்குங்க. அது இல்லாமல் அதை விட முக்கியமாக தண்ணி எடுத்துட்டு நிறைய தண்ணி குடிங்க. மதிய நேரத்தில் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. இதெல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக்கிட்டது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. இன்னொரு நாள் உங்களிடம் வந்து பேசும் வரை டாடா பாய் பாய். நம்ம நிகழ்ச்சி

ஆயிஷாவுடைய கடைசி பாடலாக வருவது ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் கார்த்திக் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஒரு பாடல் வந்து தேர்வு கேட்டேன். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுலு.

0: நேரம் காலை 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ICFL நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவாகவும் டீசல் விலை லிட்டருக்கு

விலை லிட்டருக்கு 87 பைசாவாகவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவிக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு மாநில அரசு தீர்வு காண வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. சென்னை துறைமுகம் முதிரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணைய தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குடலூரில் காட்டு யானை தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங் மக்களே. 9:03 ஆயாச்சு. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்றது நான் உங்கள் அஜய் பினாஸ். ரெயின்போ ராப் நிகழ்ச்சிக்குள்ள எஸ் அப்கோர்ஸ் எப்பவும் போல அப்படியே சூப்பரான கலக்கலான பாட்டெல்லாம் வந்து உங்களுக்காக லைன் அப் ஆயிருக்கேன். நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக சென்னை 20 திரைப்படத்துக்காக பாடலாம் தீவே கேட்டு ஸ்டே டியூன்.

0: அந்த ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே
1: துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy, shanana, oh oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: Rainbow Rap.
1: It's gonna rock it,
0: Rainbow Rap. விஜய் ஆண்டனி அவர்களுடைய வாய்ஸ்ல சங்கீதா அவங்களும் வந்து கூட சேர்ந்து பாடியிருக்காங்க. வாலி அவர்களுடைய வரிகள்ல சமையான ஒரு சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. வெடி திரைப்படத்துக்காக நேரம் சரியா 9:15 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கு நான் உங்களா ஜிவினாசன். அப்படியே வந்து ரெயின்போ ரேப்ல சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும். அந்த வரிசையில அடுத்ததாக பாயும் புலி திரைப்படத்துக்காக போடலாம் தேவை கேட்டு ஸ்டேஜ் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுல்ல.

0: 101.4 இங்க எல்லாமே தோல்
1: கணபாலா அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, அப்படியே கபிலன் அவர்களுடைய வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில சூப்பராக ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. யான் திரைப்படத்துக்காக 9:25 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டு இருக்கீங்க. சொன்ன நிகழ்ச்சியில் அடுத்ததாக வில்லு திரைப்படத்துக்காக பாடலாம் தேவி கேட்டு ஸ்டேஜ் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுள்ள

ரெயின்போ எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள. வல்லவன் திரைப்படத்துக்காக போடலாம் கேட்டு ஸ்டே டியூன் மக்களே.

0: ஹாய், நான் உங்க ஹரிசுக்குமன் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே கனது.
1: உனக்கும் எனக்கும் தெரிய வருதுக்காக சாங் கேட்டு முடிச்சாச்சே. இந்த பாட்டெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்ற மாதிரியான சூப்பரான லிஸ்ட் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுலேருந்து அப்படியே பாட்டெல்லாம் போட்டே வரும்போது அடுத்ததாக தாம் தூம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன் மக்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே செமதூள்.

பெனிதயால் சுசித்ரா அண்ட் குணா அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, பாவிஜய் அவர்களுடைய வரிகள், ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில தாம் தூம் திரைப்படத்துக்காக சாங் கேட்டு முடிச்சாச்சு. நம்ம நிகழ்ச்சியினுடைய எண்டுக்கும் வந்தாச்சு மக்களே. ஸோ சூப்பரான சாங்ஸ் தான் கேட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷத்தோட இப்போதைக்கு நான் ஷோ என்ன பண்ணிட்டு கிளம்புகிறேன். அடுத்ததான் வந்து வசவியும் நானும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கோடு உங்கள் எல்லாருக்கூடையும் பேச போகிறோமே. ஹே, டாப்பிக்கா, கேம் ஷோவா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே வாசவி அங்கே கண்ணடிக்கிறாங்க. ஏ, சொல்லிடாதம்மா அப்படின்னு. ஸோ அவங்க தான் வந்து ரிவீல் பண்ணுவாங்களாமா. சரி, ஓகே, 10 மணிக்கு உங்கள் எல்லாருக்கூடையும் பேசுறதுக்காக நானும் வாசவியும் அப்படியே ஓடோடி வந்து விடுவோம். ஆரடி நீ மோகினி திரை படத்துக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேஜின் மக்களை இதுரையின் பேஃபம் 101.4 அலைங்களா வைஸ் சமதுள்ள

0: வணக்கம், நான் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதோல.
1: நேரம் காலை 10 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ICF-இல் நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.

உள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி என்ற மக்களின் விருப்பத்தை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு மாநில அரசு தீர்வு காண வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. சென்னை துறைமுகம் முதறுவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக

10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானை தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். நாகை மாவட்டம் கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங் ஒன்ஸ் அகேன் மக்களே. நேரம் சரியா 10:03 ஆயிட்டு நீங்க கேட்டிருக்கீங்க ஆல் இண்டியா ரேடியோ வின்ட்ரைவ் ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் திஸ் இஸ் கெட்ஸ் அட் கோ நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே வாசவி அண்ட்
1: நான் உங்க ஆர்ஜே பெனாஸ்.
0: ஓகே, தேங்க்யூ பெனாஸ் நீங்க வந்து டாபிக்கை ரிவீல் பண்ணாம இருந்ததுக்கு. ஒன்றும் இல்லைங்க, டாபிக் அவங்களுக்கே தெரியாது, நான் சீக்ரெட்டா வச்சிருந்தேன்.
1: அப்படியெல்லாம் இந்த சீக்ரெட்டை வந்து உடைக்க கூடாது நீங்க.
0: சரி, ஓகே. ஸோ கெட்ஸ் அட் கோல இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு விளையாட்டு தான். இன்னைக்கு வீக் எடுக்கிறனால உங்க மண்டைய மூளைய கசக்கி பிழிய வச்சு அப்படி வேலை கொடுக்க மாட்டோம்.
1: வாசவி வந்தாலே எங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும், கண்டிப்பா எங்க மூளைய வந்து அப்படியே கசக்கி பிழிஞ்சு எடுக்க
0: மாட்டோம் தானே நான் சொல்றேன்.
1: ஓகே, சரி, ஓகே, நாங்க நம்பிக்கையோட வெயிட் பண்றோம், சொல்லுங்க.
0: ஒன்றும் இல்லை, நம்ம வந்து வாழ்க்கையில் இந்த 5 இலக்கு சம்பளம் வாங்கணும், 6 இலக்கு சம்பளம் வாங்கணும் அப்படின்னா நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து இன்னைக்கு 8 இலக்கு என்ன ஒன்று சொல்ல போகிறோம். ஓகேவா, அந்த 8 இலக்கு எண்ணில் ஒவ்வொரு நம்பரையும் நீங்கள் வந்து 1 நம்பர் தமிழ்லையும் 1 நம்பர் ஆங்கிலத்திலையும் மாற்றி மாற்றி சொல்லணும்.
1: ரொம்ப கஷ்டம்.
0: ஓகே, ஸோ
1: இவ்வளோக்கு நீங்கள் ஏதாவது எங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கலாங்க, ஜிகே கேட்டிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து யோசிச்சு பதில் சொல்லிடுவோம்.
0: இல்லை வேண்டாம், சும்மா ஃபன்னாக அப்படியே ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுற மாதிரி நம்ம விளையாட போகிறேன். ரைட்டா, இது எஸ்பெஷலி இன்னைக்கு வீக்கெண்ட் அப்படின்றதுனாலும் உங்களுக்கு இந்த கன்சலேஷன்.
1: ஓகே, சூப்பர். ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று தமிழில் சொல்லணும், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் சொல்லணுமா?
0: ஆமாம்.
1: ஓகே,
0: இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பர் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். 49,39,437,402. இப்போ இதுல இருக்கிற ஒவ்வொரு எண்ணையும் நீங்க தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் மாத்தி மாத்தி சொல்லலாம். அப்படின்னு எப்படி சொல்வீங்க? 4, 8, 2, 9, 3, 7, 4, 0. தப்பா பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, 4-0 சொல்லணும். ஸோ ஈஸியா இருக்கும், இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும்.
1: சூப்பர், சூப்பர், சூப்பர்.
0: ஓகே, ரைட். ஸோ நேர்கள் நீங்கள் இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுனாக்கா உங்களுக்கு எத்தனை நீங்கள் அழைக்க வேண்டிய நம்பர் சொல்றதுக்கு முன்னாடியே கால் பண்ணுறங்க, இப்போ எடுத்துருவோம் ஆஃபீஸாம. ஓகே, ரைட். முதல் நேர்
2: இருக்கும்.
0: ஒவ்வொரு நம்பரையும் நீங்க வந்து தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் மாத்தி மாத்தி ஆல்டர்னேட்டா சொல்லணும். ஓகே, சோ உங்களுக்கான எண் குறிச்சுக்கோங்க, நல்லா மைண்டுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. 48,29,37,402.
2: ஐயோ, பக்கத்துல பேனா பேப்பர் கூட இல்ல.
0: கையில ஒரு பேனா பேப்பரோட வாங்க, அப்புறம் கேம் விளையாட முடியும்.
2: 4 கோடியே
0: 48 கோடியே 21

0: 9,37,472.
1: ஓகே சரி, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சேர்ந்து போறேன்.
0: சரி ஓகே.
1: 4 8 2 9 3 7 4 5 2.
0: எனக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் கேக்குற மாதிரியே இல்ல. ஓகே, பட் இருந்தாலும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சந்திரசேகர் கரெக்டா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
2: சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி நன்றி. ஓகே,
1: தேங்க்யூ.
2: நன்றி நன்றி.
0: ஓகே, ஸோ முதல் நேர் வந்து சூப்பராக சொல்லிட்டாரு, அந்த சந்தோஷத்தோட ஒரு பாட்டு கேட்டு வந்துடும். பாட்டை கேட்டுட்டு நம்ம வந்து அடுத்த கேமை கண்டினியூ பண்ணலாம். பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை அப்படின்றதுனால நான் ஃபோன் நம்பர் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். 2986003829205204 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கெட்செட் கோ நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். வெளியுறையர்கள் 044 அப்படின்ற ஸ்டேட் கூட பண்ணால் மறந்துடாதீங்க. ஓகே
2: சார், ஒரு நல்ல பாட்டா போடுங்க வாசவி.
0: ஓகே, நல்ல பாட்டா. பீமா திரைப்படத்தில் வந்துட்டே இருக்குது, ஹரிஹரன் மதுஸ்ரீ பாட்டது. 101.4

0: வெல்கம் பேக் டு கெட் செட் கோ. கெட் செட் கோல நம்ம இன்னைக்கு வந்து நான் ஒரு 8 இலக்கியன்னு சொல்லுவேன், அதுல இருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்க வந்து தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்லணும். ஸோ கால் பண்ணதுக்கு முன்னாடி மறக்காம கையில வந்து ஒரு பேப்பர் பென்சில் அல்லது பேப்பர் பேனாவை எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். யார் அப்படி ரெடியா வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம்.
1: வணக்கம் வணக்கம், யார் இங்க?
2: வணக்கம் வணக்கம், அண்ணாநகர்லேருந்து மாலிதேவி பேசுறேன்.
1: மாலிதேவி மேடம் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும் மேம், சூப்பரா சூப்பர். ஓகே, ஸோ உங்களுக்கான என்
2: ஒன்பது கோடியே ரெண்டு லட்சம்
0: அப்படின்னா 2 எப்படி வரும்?
2: 2 லட்சம் தான்
0: சொல்றீங்க. 2 லட்சம். அப்ப 5 9 க்கு அப்புறம் டைரக்டா 2 எப்படி வரும்? அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் வரணும் இல்ல?
2: 59 கோடியே 2,81,501. ஆமா, அப்ப 8 கரெக்ட் தானே?
0: 8. நீங்க எழுதிருக்க நம்பர் இல்ல, நீங்க எழுதிருக்க நம்பர் சொல்லுங்க.
2: 5902
0: இப்போ 59 கோடி, அதுக்கப்புறம் நான் 2 லட்சம்னா அங்க இருக்க அந்த 10 லட்சத்துக்கான ஒரு டிஜிட் ஜீரோவால வரும்.
2: அப்போ
0: 9 இலக்கம் என்ன இது?
2: பாத்தீங்களா, என்ன கன்ஃபியூஸ் பண்றீங்க நீங்க?
0: யாருன்னு
1: நினைச்சீங்க? அவங்க தெரியும்ல,
0: தெரியும்ல,
1: பித்தளை எடுப்பாங்க.
0: ஓகே,
2: என்ன பத்தி சொல்றீங்கன்னு
0: யோசிச்சேன். சரி, இப்ப சொல்லுங்க.
2: 9 20 லட்சம் இல்ல நான் சொன்னது 2 லட்சம் முட்டை இந்த பக்கம் வரணும். குழம்புறீங்களா? 9 நம்பர்

0: முட்டையில அது வெறும் முட்டை. சரி சரி, எட்டு இலக்கத்தை சொல்லிட்டீங்க. ஒன்பதாவது நம்பர் கூட விட்டுருங்க, எட்டு இலக்கம் நான் சொன்னேன், அதனால எட்டு இலக்கம் சொல்லிட்டீங்க. ரைட்டு, நான் குழம்புல தெளிவா
1: இருக்கேன்.
0: ஓகே, நன்றி நன்றி மாழ்த்ததற்கு. தேங்க்யூ தேங்க்யூ.
2: சூப்பர். வாசவி, நீங்க என்ன அவங்கள குழப்பிட்டு இருக்கீங்க? கேம் ஷோன்னு சொன்னீங்க, குழப்புற ஷோன்னு சொன்னீங்களா?
0: ஓகே ஓகே, கோவப்படாதீங்க. இப்போ நான் நீங்களே கோவமாயிட்டீங்கன்னா அப்புறம் மக்கள் வந்து ரொம்ப கொதிச்சு போயிடுவாங்க.
2: சரி, இல்லை நான் நீங்கள் சொன்னது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அவங்க வந்து ப்ரோஆக்டிவாக இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணியிருக்கீங்க
0: பார்த்தீங்களா? இப்படி தான் வந்து முட்டு கொடுக்கணும் ஒருத்தருக்கு. சரி, இப்போ கொந்தளிச்ச மக்களையும் கோவப்பட்ட பெனாசனையும் கூல் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். 10:17 ஆயிட்டு இருக்குது. பாட்டு பாட்டு தொடர்ந்து ஒரு பிரேக்கு, பிரேக்கை தொடர்ந்து நம்ம ஷோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: கெட் செட் கோ கேட்டுட்ருக்கோம். 10:23 ஆயிட்டுருக்குது. அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து கேம் ஷோவில் நம்ம வந்து ஒரு 9 இலக்கு எண் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது 9 இலக்கு எண் தெரியாமலே 8 இலக்கு 8 இலக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். சே, எவ்வளோ சிறுப்புள்ளத்தனமாக இருந்திருக்கேன் பார்த்தீங்களா? ஓகே, ரைட். இப்போ வந்து இந்த 9 இலக்கு எண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணையும் நீங்கள் வந்து தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் மாற்றி மாற்றி சொல்லணும். ஸோ நேயர் யார் அடுத்தது இணைய போகிறாங்க? வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யாருங்க இருந்துங்க?
1: இரு நேயர்களுக்கும் காலை வணக்கம். கோயம்புலேருந்து பார்த்திபன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: ரொம்ப நல்லமா இருக்கும் சார். என்னங்க உள்ளே நையான்ற மாதிரியே சொல்றாங்க. வெனாஸ்
1: இல்ல, ஈஸியா நான் கேளே கொஞ்சம் கேளுங்க மேடம்.
0: ஈஸியா
1: முட்டிக்கினா வாமா எல்லாரும் ஆறாங்க. அப்புறம் கணக்குல
0: ஈஸியா சார். நான் வந்து ரூல் மீறி நான் எந்த கஷ்டமான கேள்வி வைக்கல. ஓகேவா? சரி, ஓகே. 14,83,75,420.
1: ஒன்னு
0: அப்பவே சொன்னேன் கையில பேப்பர் பேனாவோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
1: என்னால
0: முடியாது பண்ணி பாருங்க. 14,83,75,420.
1: சரி, 1 1 4 8.
0: தமிழ்ல
1: 8 8 8. 75,420. அப்போ 7 7. அப்புறம் வந்து 5.
0: அதாவது இந்த வீடியோஸ்ல எல்லாம் பாத்திருக்கேன், இந்த எல்கேஜி பசங்க ஸ்டேஜ்ல ஆடும் போது அந்த பசங்க ஸ்டெப் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கீழே நின்று டீச்சர்ஸ் ஸ்டெப்ப போட்டு போட்டு காம்பாங்க. அது மாதிரி எடுத்து கொடுத்து உங்களை சொல்ல வச்சுட்டேன் நான்.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி சார் அழைத்ததற்கு. ஓகே, அடுத்த லிசனர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம், நான் திருத்தணில இருந்து தமிழேந்தி பேசுறேன்.
0: தமிழேந்தி சார் வணக்கம். கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கேன் சார். உங்க பார்க்கலாம்.
0: பேப்பர் பேனா வச்சிருக்கீங்களா கையில?
2: நான் அப்படியே சொல்ல பார்க்கலாம், சொல்லுங்க.
0: பாரா, ஐ லைக் திஸ் கான்ஃபிடன்ஸ். ஓகே, சோ உங்களுக்கான எண் 26,74,65,775.
2: நார்மல் சொல்லுங்க.
0: பாத்தீங்களா, 26,74,65,775.

0: 75.
1: இருபத்தாறு எழுபத்தஞ்சு. இருங்க நான் சொல்லுவேன்.
0: நான் எதுவுமே சொல்ல,
1: நீங்க கடைசியில மூணு நம்பர் சொன்னீங்க சொல்லுங்க.
0: 775.
1: 775?
0: ஆமா.
1: இப்ப சொல்ற பாருங்க, 2672. இருங்க, 2674657 75. கரெக்டா?
0: 9 இலக்க எண்ணுல 2 எண்ணம் மட்டும் தான் தமிழ்ல சொன்னீங்க, மித்த எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு கரெக்டா வேற கேக்குறீங்க. இது எப்படி கரெக்ட்?
1: இல்லங்க, இல்ல நான் சொல்லட்டுமா?
0: சொல்லுங்க.
1: 2674657 75. ஐயோ, 5.
0: சரி விடுங்க, அடுத்த நேரம் ட்ரை பண்றாங்களா? பாப்பா ட்விஸ்ட் ஆகுதா? இதுக்கு தான் ஓவர் கான்ஃபிடண்டா நான் பேப்பர் இல்லாமலே சொல்லுவேன் சொல்லக்கூடாது. பட் எனிவேஸ் ட்ரை பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேரம் வணக்கம், யார் இங்க இது?
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்துல இருந்து பாபு.
0: பாபு சார், நீங்க சொல்லிடுவீங்களா கரெக்டா? 26 கோடியே
2: முயற்சி பண்றேன் சொல்லுங்க மேடம்.
0: 26 கோடியே 74,65,775.
2: ஏழு
0: 65. ஏத்த மாதிரி அவர் ஏதோ வந்து சொல்லி முடிச்சிட்டாரு.
3: ஆமாங்க, சூப்பராக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் டஃப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் ஆனால் வந்து ஒரு ட்ரையல் வந்து கொடுத்துட்டு போயிடறாங்க. சூப்பர் வாசவி, உங்கள் மூளை மட்டும்தான் இப்படியெல்லாம் யோசிக்கும்னு நினைக்கிறேன்.
0: சரி ஓகே, நம்ம பாட்டு கேட்க வேண்டிய டைம் வந்தாச்சுங்க. சங்கர் மாதேவன் அண்ட் சுஜாதா பாடியிருக்காங்க, தூல் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்கலாம். 10:29 ஆயிட்டு இருக்குது. ஸ்டே டியூன்ட் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4.

வணக்கம். நான் உங்க கார்த்திக் மேத்தா பாடலாசிரியர். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஆல் இண்டியா ரேடியோ ரெயின்போ 101.4 எல்லாமே தூள்.

0: set, go, go!
1: நீங்களும்
2: யானைக்கும்
1: அடிசருக்கும்
2: வணக்கம். யாருங்க இந்த
1: கணபதி சார்? உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான நம்பர் தான். 12,34,56,789.
2: ரொம்ப ஈஸியான நம்பரா இருக்கே.
1: ஈஸியான நம்பர் தான்.

0: நீங்க சொல்லுங்க சார்.
1: 12 கோடியே
0: 34,56,789. வணக்கம், யாருங்க இது?
2: வணக்கம்.
0: வணக்கம்,
2: கனகராஜ்,
0: கூடுவாஞ்சிலிருந்து. கனகராஜ் சொல்லுங்க. கனகராஜ், நீங்க என்ன கேட்டீங்களா?
3: 12,38,789.
2: 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9.
0: எப்படி ஈஸியா கொடுத்தா நம்ம மக்களை சொல்றாங்க பாத்தீங்களா?
3: ஈஸியா ஈஸியா தான் இருக்கு, ஆனா நடுவுல வந்து அவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாருல, அந்த மாதிரிலாம் எடுக்கூடாதுங்க. நம்ம அப்ப வந்து டிக் டிக் 1, டிக் டிக் 2 அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுனா அப்பதான் வந்து ஒரு பக்கு பக்குனே இருக்கும்.
0: அடுத்த நேரில இதை நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். நன்றி, நன்றி சார். வணக்கம், யாரங்க இது? சூப்பர். ஓகே, நம்ம வந்து 1, 2, 3, 4 கொடுத்தாலும் அது வந்து நிறுத்தி நிதானமாக என் ஸ்பீடுக்கு தான் சொல்வேன்னு மக்கள் வந்து ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் ரேஸை வின் பண்ணிட்டு இருக்காங்க.
3: ஆமாம்.
0: அடுத்து யார் வர்றாங்க? வணக்கம்
4: மேடம். கலாச்சாரி மேடம்
0: சொல்லுங்க. மேம் கலா மேம், நல்லா இருக்கீங்களா?
4: சொல்லுங்க.
3: கொடுத்துருக்காங்க வாசவி
0: 10 கூட வேண்டாம், 9 வரைக்கும். சரி, நீங்க சொல்லுங்க உங்க ஆசை ஏன் கெடுப்பானே. நீங்க எப்படி டக்கு டக்குன்னு கேப் விடாம சொல்றீங்களா பாப்போம்.
3: ஒரே நம்பரையே வந்து 2-3 தடவை சொல்லின்னு இருக்கீங்க.
0: நீங்க மேஜர் சுந்தரராஜனுக்கு தங்கச்சியா மேடம் கேக்குறேன். தமிழ்ல சொன்னதையே இங்கிலீஷ்ல சொல்லணும், தமிழ்ல சொன்னதுக்கு அடுத்த நம்பரே இங்கிலீஷ்ல சொல்லணும். சொல்லுங்க.
4: இதுக்கு
0: மேல தெளிவா சொல்ல முடியுமா பண்டாசர்?
3: எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல.
0: சரி சரி, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றி, நன்றி அழைத்ததற்கு. வணக்கம், யாருங்க இந்த? ஹலோ.
5: ஹலோ, கார்த்திக் பேசுறேன்.
0: ஓகே கார்த்திக், நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வேற நம்பர். அது கலா மேம் கேட்டாங்கன்னு, உங்களுக்கு வேற நம்பர் ரெடியா இருக்கீங்களா? 98,74,343. சார் 9 ல இருந்து 1 ரிவர்ஸ்ல சொல்லிட்டுவாங்க, அப்படியே மாத்தி மாத்தி ஈஸியா நம்பர்.
5: 7, 6, 7, 6.
0: நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, ஐ திங்க் நம்ம வந்து ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். அடுத்த நம்பரை நான் எழுதி ரெடி பண்ணுறது காட்டி எனக்கு டைம் வேணும் பார்த்தீங்களா? ஸோ தீனா படத்துலயே நமக்காக பாட்டு வந்துட்டு இருக்குது, முருகன் மகாலட்சுமி மற்றும் பவதாரணி பாடி அந்த பாடல். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: எல்லாமே சமதுல.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல? நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண் தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண் தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: வெல்கம் பேக் டு கெட் செட் கோ. நேரம் சரியா 10:47 ஆயிட்டு இருக்குது. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு 9 இலக்க எண்ணை சொல்லி அந்த எண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்ஸையும் வந்து தனித்தனியா நீங்க சொல்லும் போது ஒன்னா தமிழ்லயும் ஒன்னா இங்கிலீஷ்லயும் மாத்தி மாத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறோம்.
3: எனக்கு ஒரு டவுட்
2: சொல்லுங்க.
3: இந்த ஒரு கேம் ஷோவை நீங்க வந்து கண்டக்ட் பண்ணு எப்படி யோசிச்சீங்க? எப்படி இந்த இதை வந்து யோசிச்சீங்க? ஃபர்ஸ்ட் ஐடியாவை சொல்லுங்க.
2: ஒன்றும் இல்லை, நேற்று உட்காந்து ஏதோ ஒன்று எழுதிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு நம்பர் எழுதும் போது 32,422 அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. நான் எழுதும்போது 32421 அப்படின்னு சொல்லாமல் 32 அப்படின்னு நானே தப்பா சொன்னேன். சார், நம்மளே இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிறமே, வாங்க நாளைக்கு இது கேம் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொந்த அனுபவத்தில் வந்து தான் இந்த ஐடியான்னு வச்சுக்கோங்களேன்.
3: சூப்பர், சரி ஓகே.
2: கலாய்ச்சி விட்றீங்க பெண்ணா சார். பண்ணுங்க பண்ணுங்க. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், யாரங்க இருங்க.
4: குற்றம் ரவி, செங்கல்பட்டு மேடம்.
2: செங்கல்பட்டுல இருந்து சார், உங்களுக்கான நம்பர் ரெடியா இருக்கு.
4: 60,37,5,7,8
2: ஓகே.
3: தெரியல
2: போங்க. வணக்கம் வணக்கம்
5: மேடம்.
2: யாரங்க இருந்துங்க
5: மேடம்?
2: ஓகே, சோ பிரபு சார் நீங்க ரெடியா இருக்கீங்களா?
5: Okay. 2, 7, 1. 2, 7, 1.
2: வணக்கம் யாருங்க இது? ஹலோ, வணக்கம் யாருங்க பத்மாதி மேம், ரெடியா இருக்கீங்களா? 44,78,405,103.
3: 44 கோடி.

0: சொல்லுங்க பாப்போம். அழைத்ததற்கு நன்றி. நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம் சரிங்களா. நன்றி நன்றி அழைத்ததற்கு. வணக்கம், யாருங்க இந்த?
1: வணக்கம்
0: சார்.
1: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசீலன் கோடமாட்ட பத்திமா.
0: நல்லா இருக்கீங்களா?
1: தமிழ்லயும்
0: ஆங்கிலத்திலயும் மாத்தி மாத்தி அந்த எண்களை சொல்லணும்.
1: 4, 5, 1, 2, 3.
0: சூப்பர் சூப்பர்
2: சூப்பர்.
0: டீச்சர்னா டீச்சர் தான் சார். நன்றி நன்றி சார் அழைத்ததற்கு. வணக்கம், அடுத்த நேயர் யார் இங்க இருந்து? ராஜேஸ்வரி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்க மேடம், நீங்களா எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கு,
2: சூப்பரா இருக்கு மேடம். நன்றி.
0: சொல்லுங்க.
2: என்ன பிளான் வச்சிருக்கீங்க?
0: ஒரு பிளானும் கிடையாதுங்க, நல்ல ஒரு பாட்டு போட்டு கேட்டு அது கிளம்பணும். அந்த
2: பிளான் தாங்க எங்களுக்கு வேணும். நல்ல பாட்டா போடுங்க.
0: ஓகே, நல்ல பாட்டா. காதலில் சொதப்போது எப்படி
2: எப்படி நம்ம ஷோ சொதப்பணும் அப்படியா?
0: நம்ம நம்ம சொதப்பணும்னு சொல்லக்கூடாதுங்க, அப்படி சொல்லவே கூடாதுங்க. நேர்களும் சொதப்புல ரொம்ப சூப்பரா பண்ணாங்க, அதான் நல்லா ட்ரை பண்ணாங்க. இந்த சாட்டர்டே மார்னிங்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு போன் எடுத்து நமக்கு போன் பண்ணி நம்ம சொல்ற நம்பரை நம்ம சொன்ன மாதிரி மாத்தி மாத்தி டங்கு டெஸ்ட் ஆனாலும் சொன்னாங்க பாத்தீங்களா. அந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளும், கரெக்டா சொன்ன நேர்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ஷோ வைண்ட் அப் பண்ணிட்டு வாசவியும் பினாசரும்
2: எஸ் கிளம்ப போறோம். ஆனா நான் வந்து 11:00 உங்க எல்லாரும் கூட பேசுறதுக்காக ஓட ஓடி வந்து விடுவேன்.
0: இங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க, எங்கேருந்து ஓடி எல்லாம் வரமாட்டாங்க சும்மா. ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாம் நம்ம கேட்க போகிறது. காதலில் சொதப்புவது எப்படி இல்லை, இந்த பாட்டை வந்து கார்த்திக் அண்ட் ஹரிணி பாடியிருக்காங்க. தமிழோட இசையில் வந்துட்டே இருக்குது. ஸ்டே டியூன்டா, சிறிது சந்தோஷமா இந்த வீக்கெண்டை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. பாய்.

0: நேரம் காலை 11 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ICF-இல் நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களிடம் உரிய நேரத்தில் தடையின்றி செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி என்ற மக்களின் விருப்பத்தை தாவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு KA செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். CBSE 12வது வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகல்களை பெறுவதற்கான காலக்கெடு நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை

முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானை தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தை நடமாட்டம் காரணமாக வாகனங்களில் செல்லும் பயணிகள் வாகனத்தை விட்டு கீழே இறங்கக்கூடாது என்று வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ட் ஒன்ஸ் அகெயின் வெரி குட் மார்னிங் மக்களே. சூப்பரான இந்த சாட்டர்டேல இப்போ இந்த அரை மணி நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு மெலடி ட்ராக் வந்து கேட்க போறீங்க. ஸோ இந்த ஒரு மணி நேரம் அப்படின்னு நான் சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் ஒரு மணி நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இருக்கிற நேரம் பூராவுமே வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு சாங்ஸ் தான் கொடுக்க போறோம். ஸோ இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்ற மாதிரியான பாட்டு எஸ் சத்யம் திரைப்படத்துக்காக நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் வந்துட்டே இருக்கு திரைக்காணம் நிகழ்ச்சியில். ஸோ இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட்யூன் மக்களை இதில் இன்பு எஃப்எம் 101.4

சாதனா சர்கம் அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, யுகபாரதி அவர்களுடைய வரிகள்ல, ஹனி ஜெயராஜ் அவர்களுடைய இசையில சமையான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. சத்யம் திரைப்படத்துக்காக 11:10 ஆயாச்சு. ஸோ சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்ததா உன்னாலே திரைப்படத்துக்காக பாடலாந்தீவி இந்த பாட்டை கேட்டு ஸ்டேஜ் 101.4 FM நம்ம இசமதுல.

வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சம தூளு.

0: நீங்க
1: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
1: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: ஹரிஹரசுதன், பூஜா, நா முத்துக்குமார், இவன் சங்கர் ராஜா இவர்களுடைய சூப்பரான காம்போல ஒரு அழகான பாட்டு திருடன் போலீஸ் திரைப்படத்துக்காக கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 11:21 ஆயாச்சு. இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரியான பாட்டெலாம் வந்து கேட்டுட்டு இருக்கும். எஸ், அழகிய தீயே திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு. எப்போ வேணாலும் கேட்கலாமா இந்த பாட்டு. இப்போ கூட நிறைய பேரோட ஃபேவரட் சாங்காக இருக்குது. ஸோ இந்த பாட்டை கேட்டு அப்படியே ஸ்டேடியம் இது ரெயின்போ FM 101.9 நாமே செமதுள்ளு.

புதுப்பேட்டை திரைப்படத்துக்காக கேட்டு இணைந்திருக்கலாம். ரெயின்போ FM 101.4 இங்கிலாமே செமதுல.

யுவன் சங்கராஜா அவர்களுடைய வாய்ஸ்லயும் மியூசிக்லயும் செமையான ஒரு பாட்டு. நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள் அப்படியே நம்ம லைஃபோட யதார்த்தத்தை சொல்ற மாதிரியான ஒரு பாட்டு. புதுப்பேட்டை திரைப்படத்துக்காக கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 11:55 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 எஸ் பேசிட்டு இருந்தது நான் உங்கள் அஜிபினாஸ் இவ்வளோ நேரம். ஸோ நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவாக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, அபியும் நானும் திரைப்படத்துக்காக. அண்ட் இந்த பாட்டை கேட்டு அப்படியே நீங்க ஜாலியாக ஸ்டேட்யூனா இருங்க. நான் இப்போதைக்கு வாய்ண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டு இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்க எல்லாரு கூடயும் பேசுறதுக்காக ஓடோடி வந்து விடுவேன். அது வரைக்கும் எஸ் ஸ்டேட்யூன் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே செவதூள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:01. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். அம்ரித் சரோவர் நீர்நிலைகளுக்கு புத்துயிர் அளிக்கும் அமுத நீர்நிலைகள் திட்டம் குறித்து. உயிர் உறைய உடம்பு வேண்டும், உடம்பு செழிக்க உணவு வேண்டும், உணவு விளைய நீர் வேண்டும், நீர் விளைய நல்லரசு வேண்டும். எனவே நீராதாரத்தை பெருக்கும் அரசனுக்கே நீடு புகழ் நிலைக்கும். இதனை நீரின்று அமையா யாக்கைக்கெல்லாம் உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்று புறநானூறு கூறுகிறது. உணவில்லாமல் ஒரு மாதம் கூட வாழலாம், நீரின்றி 3 நாட்களுக்கு மேல் உடலில் உயிர் தங்காது. இப்புவியில் உயிர்கள் தோன்ற நீரே ஆதாரம். இந்த நீரானது சுழற்சி முறையில் மழையாக நீர்

நீராவியாக, கடலாக, குட்டையாக, குருதியாக, வரப்பு நீராக, பல்வேறு பரிமாணங்களாக நம்முள்ளும் நம்மை சுற்றியும் வியாபித்திருக்கிறது. 2012 வெளியிடப்பட்ட தேசிய நீர் கொள்கையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. நீர் மேலாண்மையும் கவனத்தில் கொள்ளப்படவில்லை. சரியான அளவில் பாதுகாப்பான தண்ணீர் கிடைக்காததால் சமுதாய கொந்தளிப்பு ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் நீர் தொடர்பான சவால்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு சீரமைப்பும் மக்களின் பங்கேற்புமே தீர்வாகும். சுதந்திரத்தின் அமுதகால மகா உற்சவ கொண்டாட்டத்தின் போது 2022 அம்ரித் சரோவர் திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் 75 நீர்நிலைகளை கட்டமைத்து புனரமைக்கவும், அதன் மூலம்

களை கட்டமைத்து புனரமைக்கவும், அதன் மூலம் நீர் சேமிப்பு, நீடித்த வளர்ச்சி, பாரம்பரிய சமூக நீர்நிலைகளை மீட்டெடுத்தல் ஆகியவை மேற்கொள்ளப்படும். திட்டம் அறிவித்த பொழுது 50,000 அமுத நீர்நிலைகளை 2023 ஆகஸ்ட் 15 கட்டமைக்க குறிக்கோள் கொண்டு தற்போது தேசிய இயக்கமாக மாறியுள்ளது. இதன் மூலம் தேச பெருமை, சூழல் சீரமைப்பு, அடிப்படை ஆளுகை ஆகிய மூன்றும் நேர்கோட்டில் இணைகின்றது. மார்ச் 2025 வரை 68,000 அமுத நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அமுத நீர்நிலையும் குறைந்தது 1 ஏக்கர் அளவு கொண்டதாகவும், 10,000 கியூபிக் மீட்டர் கொள்ளளவு கொண்டதாகவும் இருக்கும். கிராம பஞ்சாயத்துகள் மூலம் பரவலாக்கப்பட்ட ஆளுகையும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மூலமும் வேலைவாய்ப்பும் ஊக்குவிக்கப்படும். கட்டமைக்கப்பட்ட அமுத நீர்நிலைகளை பராமரிக்க சுய உதவிக்குழு உறுப்பினர்களை கொண்டு தனித்துவமான பெயர் கொண்டு பயனாளர் குழு உருவாக்கப்படுகிறது. இந்த பயனாளர் குழு தன்னார்வலர்களால் உருவாவது. பெண்கள் மற்றும் சமுதாயத்தில் பின்தங்கியோருக்கு பிரதிநிதித்துவம் உண்டு. மரம் நடுதல், வண்டல் மண் அகற்றுதல் ஆகியவற்றையும் இக்குழுவினர் மேற்கொள்வார்கள். இத்திட்டத்தின் 2வது அலகு செப்டம்பர் 2023 முதல் நடைபெற்று வருகிறது. கூட்டுறவு கூட்டாட்சி, சுற்றுச்சூழல் நடவடிக்கை, உள்ளூர் மக்களாட்சி ஆகியவற்றிற்கு அமுத நீர்நிலைகள் திட்டம் எடுத்துக்காட்டாக உள்ளது. நாட்டின் உடனடி நீர் தேவை மட்டுமல்லாமல் மீள்தன்மையுடைய நீர் மிகுதியான ஊரக எதிர்காலத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமுத நீர்நிலைகள் திட்டம் ஏற்படுத்துகிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம். அம்ரித் சரோவர், நீர்நிலைகளுக்கு புத்துயிர் அளிக்கும் அமுத நீர்நிலைகள் திட்டம் குறித்து.

வெல்கம் டு ஆஷோ மக்களே, நேயர்கள் இணைந்திருப்பது எஃப்எம் 101.4. இது இளைஞர் உலகம், வித் மீ உங்க பவானி. நமக்கான டேஸ் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்மளுடைய வீக்கெண்ட் வந்தாச்சு. இந்த வாரமே ரொம்பவே சிறப்பா ரொம்பவே நல்லா இருக்கு. கிளைமேட்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சில்லுன் இருக்கு, மழையும் பெய்யல வெயிலும் அடிக்கல, ஆஹா நல்லா இருக்குல்ல அப்படின்ற போலவே அப்படியே யோசிச்சு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல நம்ம வந்து சூப்பரா இந்த இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில என்ன கேள்வியோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும், நிறைய காரியங்கள் வந்து வாழ்க்கையை வந்து கத்துக் கொடுக்கும். சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் நம்ம வந்து வாழ்க்கை நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து பார்த்து கத்துக்கிட்டோம். அதுல குறிப்பா சில விளையாட்டுகள், சில ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் செய்யும்பொழுது அதுல இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துருப்போம். அந்த மாதிரி நீங்க எந்த விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டீங்க, எந்த விளையாட்டுல இருந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிதான் நீங்க இன்றைக்கு என்னோட பேச போறீங்க. பேசணும் அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணணும், எஸ் போன் எடுக்கணும், நான் சொல்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி என்னுடன் பேசலாம். பண்ண வேண்டிய அழைக்க வேண்டிய எண் பாத்தீங்கன்னா 298-6-0-0-3-8 அல்லது 295-2-0-5-5-4 என்ற எண்ணிற்கு நீங்க கால் பண்ணி என்னோட பேசலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே நான் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நல்ல வைபோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வானமாயிரம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காகவே சூப்பரான ஒரு சாங் தான் வந்துட்டே இருக்கு. நல்ல நம்ம இப்ப ஏற்பட்டிருக்க இந்த சீசனல் சேஞ்சுக்கு நல்ல ஒரு கிளைமேட் அப்படி சில்லுன்னு இருக்கிறதுனாலே நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை அப்படின்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஹரிஹரன் தேவன் மற்றும் வி பிரசன்னா குரல்ல தாமரை வரிகள்ல அரிஜி அரிஜி சேம்ல கேட்டு மகிழ்ந்திருங்க. இது நமது எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுல.

0: 1000 திரைப்படத்திலிருந்து நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை என்ற பாடலை கேட்டு வர நேரம் 12:13. நேயர்கள் வந்து நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல ரொம்பவே ஆர்வமா துடிச்சிட்டு இருக்காங்க. சோ என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன். நம்ம கேட்ட கேள்வி திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, உங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்த அந்த ஸ்போர்ட்ஸ் அவர் விளையாட்டு, என்ன விளையாட்டு உங்களுக்கு இந்த பாடத்தை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க என்னோட பேசலாம். சரி, நம்ம கால கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் கலா மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க, நீங்க எந்த விளையாட்டு வந்து அதன் மூலமா உங்க வாழ்க்கை படத்தை கத்துக்கிட்டீங்க?
1: வாலிபால் மேடம், ஸ்கூல்ல டோஸ் படிக்கும் போதே அன்னைக்கு வச்சாங்க, ஃபங்க்ஷன் வச்சாங்க வாலிபால்ல.
0: ஓகே,
1: ஒரு ஒரு கிளாஸுக்கு வந்து 25 பேரு, ஒவ்வொரு டீமுக்கு 5 பேர், அந்த 5 பேர் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் வாலிபால்ல.
0: சூப்பர் சூப்பர்.
1: அப்புறம்
0: என்ன கத்துக்கிட்டீங்க, லைக் நான் இந்த விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சில விஷயம் இருக்கும்ல? புரியல,
1: கைத்தட்டம் மேடம். இப்போ நான் என்ன படிக்க முடிச்சேன் மேடம், எல்லாம் முடிச்சிட்டேன். சும்மா டைம்ல தையல் கத்துக்கணும், இப்போ துணி தைக்கிறது.
0: ஓ சரி சரி, தையல் கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்களா? சரி, ஓகேமா, ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்க்கை படத்தை கற்றுக் கொடுத்த விளையாட்டு எது? வாழ்க்கையில நான் இந்த பாடம் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்குல்ல, வாழ்க்கை பாடம் என்ன கத்துக்கிட்டீங்க? எந்த ஸ்போர்ட்ஸ்ல இருந்து என்ன
2: கத்துக்கிட்டீங்க?
0: என்ன சொல்றாங்க சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் சார், நலமா இருக்கீங்களா? என்ன ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்க விளையாடி அதுல இருந்து நான் இந்த விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்?
3: மேம், அதாவது இந்த கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரே ஒரு பால் தான், அதை எப்படி நம்ம அடிக்கிறோமோ அதை பொறுத்துதான் ரன்ஸ் அப்படிங்கறது இருக்கும் மேம். ஒரே பால், அதை கொண்டு 6 அடிக்கலாம், அதை கொண்டு 4 அடிக்கலாம், அதை கொண்டு டக் அவுட்டும் ஆகலாம், அதை கொண்டு 1 ரன்னும் எடுக்கலாம். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒண்ணுதான் மேம். வாழ்க்கையை நம்ம சிறப்பாக வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ளரிஷ் பண்ணலாம். சுமாரா வாழ்ந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு மிடில் கிளாஸாக இருக்கலாம். ஒண்ணுமே முயற்சி செய்யாம இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில அடுத்த கட்ட படிநிலை முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயமும் இருக்காது. ஒரு குட்டி பால், அந்த கிரிக்கெட், அந்த ஒரு ரன், அதை வச்சு வாழ்க்கையினுடைய ஓட்டம் அப்படிங்கறத நம்ம பண்ணணும். யோசிச்சு பாருங்க, சில சமயம் வாழ்க்கையில நம்ம ஃபாஸ்டா ஓடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம், ஓடி இருப்போம், நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். வாழ்க்கையினுடைய ஓட்டத்துல நம்ம ஃபாஸ்டா ஓடுவோம், ஆனா சில விஷயங்கள் அப்படிங்கறது இழந்துருவோம். ஓடிய பிறகுதான் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ரிவர்ஸ் வாங்கி நம்ம ஓடாம இருக்கிறதே பெஸ்ட் அப்படின்னு தோணும். சோ அதே போலதான் வாழ்க்கையும் கிரிக்கெட்டும் ஒண்ணு அப்படிங்கறத வச்சு அது ஒரு பாடமா கற்பனை பண்ணி நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத கத்துட்டு இருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர் சார், ரொம்பவே அழகா உங்களுடைய கருத்தை சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
3: தேங்க்யூ சோ மச் மேம், பை.
0: ஓகே, சோ யஸ், நம்ம வந்து ரொம்பவே அழகா நம்மளுடைய காலர்ஸ்லாம் வந்து அழகா பதில் சொல்லிட்டே இருக்காங்க. நீங்களுமே பவானி, எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே கூட வாழ்க்கையில நான் வந்து கத்துக்கிட்டேன். இப்ப நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம், இப்ப ரன்னிங் ரேஸை கூட எடுத்துக்கோங்களேன், நம்ம வந்து ஓடும்பொழுது நிறைய பேர் கூட ஓடுவோம், ஆனா நம்மளுடைய வாழ்க்கை அந்த ஓட்டம் வந்து ஒரு நம்ம தனியா தான் ஓட வேண்டும். கூட நிறைய பேர் இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு அந்த ஒரு கோல் செட் பண்ணி அவங்க ஓடுவாங்க, நமக்கான கோலை நம்ம தான் செட் பண்ணி நம்மளும் ஓட ஆரம்பிப்போம். ஸோ வாழ்க்கைன்ற இந்த பாதையில கூட நம்ம ஓட்டத்தை வந்து நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாமே கூட வந்து கத்துக்கிறோம். அதுல இருந்து யோசிக்கும் பொழுது ஏ பாரு எவ்வளவு விஷயங்கள் இதுல இன்வால்வா இருக்குன்னு சொல்லி நம்மளே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவுல வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதை எல்லாமே நீங்க எனக்கு கூட ஷேர் பண்ண விரும்புறீங்கனாக்கா நீங்க என்ன பண்ணணும்னாக்கா 298-6-00-38 அல்லது 295-2-5-5-4 என்ற எண்ணிற்கு நீங்க கால் பண்ணி என்னுடன் பேசலாம். சோ அடுத்ததாக நிகழ்ச்சியில அட்டக்கத்தி திரைப்படத்திலிருந்து ஆசை ஒரு புல்வெளி என்ற பாடல் தான் பிரதீப் மற்றும் கல்யாணி அவர்கள் குரல்ல, கபிலன் வரிகள்ல சந்தோஷ் நாராயணன் இசையமைப்புல வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4 எல்லாமே சமதுல.

0: என்ன கத்துக்கிட்டீங்க?
1: அடிபட்டுரும் அது மாதிரி எல்லாம் ஹெவியா இன்ஜுரி எல்லாம் இருக்கு.
2: ஓகே,
1: அதனால நம்ம கிரிக்கெட் எல்லாம் விளையாடும் போது கொஞ்சம் சேஃப்டியா விளையாடணும்.
2: ஓகே,
1: இந்த ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு இல்லைன்னா நமக்கு லைஃப் லாங் ப்ராப்ளம் தான்.

0: கரெக்ட் தான். சேஃப்டியோட, சேஃப்டி மெஷர்ஸோட நம்ம விளையாடும் போது எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இந்த விஷயத்துல இருந்து நீங்க கத்துக்கிட்ட இது என்னன்னா, சேஃப்டியா எப்பவுமே இருக்கணும், முன்கூட்டியே எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்றீங்களா? கரெக்டா?
1: ஆமா ஆமா.
0: சூப்பர் சார், நன்றி, வாழ்த்துக்கள். முன்னாடியே எச்சரிக்கை கூட நம்ம வந்து எந்த விளையாட்டா இருந்தாலுமே, ஈவன் வாழ்க்கையில கூட எப்பவுமே முன்னாடியே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணி எடுத்து வச்சு ஒரு சேஃப்டியா நம்ம செய்யும் பொழுது எல்லாமே நல்லாவே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஈவன் எனக்குமே கூட நிறைய விஷயங்கள், நிறைய கேம்ஸ் எல்லாம் வந்து விளையாடும் பொழுது சொல்லுவாங்க, வெற்றியும் தோல்வியும், தோல்வியும் வந்து வீரனுக்கு சகஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெற்றியும் தோல்வியும் வந்து சகஜமா இருக்கிறதுனால எது வந்தாலுமே நம்ம வந்து சோர்ந்து போகவும் கூடாது, ரொம்ப அதிகமான ரொம்ப ஆர்வத்திலையும் ஆச்சரியத்திலையும் ரொம்ப ஓவராகவும் மூழ்கிடக்கூடாது. எல்லாமே வந்து ஈக்குவலாக பார்க்கணும் அப்படின்ற வாழ்க்கை பாடங்கள் எல்லாமே கூட இந்த விளையாட்டுகள்ல இருந்து தான் நம்ம வந்து கத்துக்கிறோம். இன்னும் நிறைய விளையாட்டுகள்லாம் வந்து இந்த குட்டி குட்டி வீட்டில எல்லாம் நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும் பொழுது இந்த கண்ணாமூச்சி, ராஜா ராணி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விளையாட்டுகள்லாம் வந்து விளையாடுவோம். அது போல நீங்க எந்த விளையாட்டை விளையாடும் பொழுது அங்க வந்து ஈவன் நம்ம ஒற்றுமையா இருந்தோம், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சேர்ந்து விளையாடுவோம், அந்த ஒற்றுமைலாம் எங்களுக்கு வந்துச்சு, நாங்க கூட்டாஞ்சோர் கூட அந்த விளையாட்டுலாம் செய்யும் பொழுது கூட ஈவன் எங்களுக்கு அது ஸ்போர்ட்ஸ்ல வராது, பட் ஸ்டில் நம்ம வந்து விளையாடும் பொழுது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு நட்புறவை கொடுக்கும். இதனால நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன், என் ஃப்ரெண்டுடைய வாழ்க்கையில இப்படிலாம் இருக்கு, இந்த மாதிரி நானுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். இந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்குமே ஷேர் பண்ணணும்னு விரும்புறீங்கனாக்கா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் 298-6-0-0-3-8 அல்லது 295-2-0-5-5-4 என்ற எண்ணுக்கு கால் பண்ணி நீங்கள் என்னோட பேசலாம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக வரக்கூடிய பாடல் வந்து 24 திரைப்படத்திலிருந்து நான் உன் அழகை நீலே என்ற பாடல் தான். அர்ஜித் மற்றும் ஷின்மாய் அவங்க குரலில், மதன் கார்கி வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில். கேட்டு மறந்துருங்கள், இது நமது எஃப்எம் 91.4 எல்லாமே சமதுல.

சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: दिशा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நேரம் 12:30 ஆயாச்சு. நாம இணைந்திருக்கிறது இளைஞர் உலகம் வித் மீ உங்க பவானி. சோ எஸ், நான் கேட்ட கேள்விக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விளையாட்டு மூலமா நிறைய விஷயங்கள்லாம் கத்துருப்பீங்க, அதுல என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு வாழ்க்கை படத்தையே கத்து கொடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். அதுல நானுமே சில விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த போல இந்த ஒன்றா இணைந்து கூட்டாஞ்சோர்லாம் செய்யும் பொழுது, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து செய்யும் பொழுது நிறைய விஷயங்கள், அதாவது ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்ற விஷயம்லாம் வந்து அங்கதான் கத்துக்கவே முடியுது. ஏன்னாக்கா நிறைய டிஃப்ரெண்டான பசங்க பீப்புள் இருப்பாங்க, அவங்க கூட எப்படி ஷேர் பண்ணிக்கணும், எல்லாருமே நான் கொண்டு வரேன் நீ இந்த பொருள் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா உட்காந்து பேசி சிரிச்சு மகிழ்றது, அதெல்லாமே வந்து இப்ப இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோனும் கையுமாவே நம்ம வந்து இருக்கிறதுனால அதெல்லாமே மறந்தும் போயாச்சு. நிறைய விஷயங்கள் வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு கிடைக்காமலே இருக்கும் அப்படின்ற ஏக்கங்கள் எல்லாமே கூட வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கூட இந்த விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையிலுமே ஓகே இதோட கனெக்ட் பண்றேன், இதோட இந்த ஷேரிங்கு இந்த கேரிங் இந்த விஷயம் எல்லாமே கூட நான் வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க வாழ்க்கையில என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி பேசுவோம். அதுக்கு முன்னாடி காலை நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
1: ஓகே, சொல்லுங்க ராஜேஸ்வரி அம்மா, நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப சூப்பரா இருக்கோங்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேம்மா. சொல்லுங்க, நீங்க என்ன ஸ்போர்ட்ஸ் வந்து விளையாடுவீங்க, இல்ல என்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
2: எல்லா விளையாட்டு விளையாடுவேன், விளையாட்டு கூட பாக்கி இல்ல.
1: ஓகே, இல்ல நான் விளையாடுறது விளையாட்டா எல்லாமே விளையாடுவேன்.
2: பள்ளிக்கூடத்துக்கு சரியா போறது இல்ல,
1: அளவடிச்சுட்டு
2: ஒரே விளையாட்டு எல்லா நேரம் விளையாடுவோம். மேலே ஏறி ஏறி ஜம்ப் பண்ணி குதிக்கும் போது நம்ம அதாவது நதி போல நம்ம ஓடி நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோணும்.
1: கரெக்ட், வாழ்க்கையில வந்து அப் அண்ட் டவுன் வரும், ஆனாலுமே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், குதிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி
2: இயக்கம் இருக்கணும், இயங்காம ஒரு நிமிஷம் இருந்துட்டா கூட நம்ம அதுக்கு சவத்துக்கு சமாதானம் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இந்த கட்டம் போட்டு விளையாடுவோம், கட்டம் போட்டு தெல்லு விளையாட்டு விளையாடுவோம், தூக்கி எரிஞ்சிருது
1: சில்லு.
2: அது அப்ப வந்து மண் செட்டில தான் அந்த கொட்டம் சின்னது சில்லா புறக்கிக்கிருவோம், மண் செட்டி உடஞ்சு கிடக்கும், அதை தூக்கி எரிஞ்சு எந்த கட்டத்துல போய் விழுகுதோ, 8 கட்டம், 4 கட்டம் இந்த பக்கம் இந்த பக்கமா தூக்கி எரிஞ்சிட்டு எந்த இடத்துல விழுதோ அதை போய் காலை நொண்டி நொண்டி போகணும், நொண்டி போய் அதை காலை உள்ள அதுல வச்சு செதுக்கி விடணும், வெளியில செதுக்கி விடணும், செதுக்கி விட்டு போய்

0: எங்க போய் விழுகுதோ அந்த நாலு எட்டு கட்டத்திலயுமே நொண்டி நொண்டி வந்து அந்த செதுக்கன கல்ல போய் மிதிக்கணும், தாண்டி போய் மிதிக்கணும். போய் அது மிதிச்சிருவான், மிதிச்சிட்டு ஒரு கட்டை, அது ஒரு கட்டை வச்சிருவான். ஆனா காசு பண்ண விளையாட்டு எல்லாம் கிடையாது, அது அந்த திறமைக்கான விளையாட்டு தான். அப்ப திறமை எங்க எது எது இருக்கு அப்படிங்கறத உணர முடிஞ்சு. அப்ப அந்த விளையாட்டுல எங்களால தாண்டி போகும்போது அந்த தாண்டுவோம் பாருங்க. அப்ப வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் இன்ப துன்பம் எல்லாம் வரும்போது அதை தாண்டி நம்ம வெளியே வரணும், அதுல இருந்து அதுலயே நிக்க
1: கூடாது, தேங்கி நின்னுடக்கூடாது அங்கே
0: அப்படின்னு. அத தாண்டி எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, அந்த துன்பம் வந்து வரும்போதே அந்த இன்பம் எவ்வளவு தூரத்துக்கு நம்மள இழுக்குதோ அந்த அளவுக்கு போய் தாண்டி போய் அந்த இன்பத்தை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்மா.
0: தட்டாங்கல் விளையாடுவோம், தட்டாங்கல் விளையாடும் போது மேலையும் கீழையும் பார்ப்போம். அதாவது ஒரே இடத்துல நம்ம நோக்காம அந்த கைபேசியில ஒரே இடத்துல கண் பார்வையை போகும் பிள்ளைகளாம் பாக்குது பாருங்க. நிலைச்சு நிக்கி நிலை குத்தி நிக்க கூடாது, கண்ணு கூட வந்து மேலே கீழே இறங்கி எல்லா பக்கம் பார்த்து நாலு பக்கம் நம்மளுக்கு எந்த பக்கம் இருந்து துன்பம் வருது, எந்த பக்கம் இருந்து நம்மளுக்கு நன்மை கிடைக்குது
1: அப்படிங்கறது எல்லாத்தையும் அறிஞ்சு ஆராய்ஞ்சு செய்யணும்ட்டு. சூப்பர்மா, நன்றி, வாழ்த்துக்கள். நிறைய விஷயமே நம்ம கூட ஷேர் பண்ணிட்டாங்க. அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்க பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம் மேடம், கேட்டு தாம்பர் ராஜசேகர் மேடம், நல்ல தலைப்பு மேடம்.
1: நன்றி சார், நன்றி. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்க மேடம்.
1: சூப்பர் சார்.
2: சின்ன வயசுல ஞாபகப்படுத்திட்டீங்க, நாங்க கொண்டு போய் ரயில் கூடத்துல இருந்தோம். அப்ப வந்து லேடிஸ் ஜென்ஸ் இருக்குல்ல, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அப்ப நாங்க ரெண்டு பேருமே நல்லா நாலு நாலு பேர் நல்லா ஜாலியா விளையாடுவோம். அதாவது எப்படின்னா, ஷிப்பிங் கயிறு இருக்கு இல்லையா, ஷிப்பிங் கயிறு வந்து ரெண்டு பேர் பிடிச்சிருப்பாங்க, நடுவில் எகிரி எகிரி இது பண்ணணும்.
1: ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, இணைப்புல இருக்கீங்க? ஓகே சரி, அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்கன்னு பேசி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
3: ரதி பாலாஜி பேசுறேம்மா.
1: நல்லா இருக்கீங்களா ரதி பாலாஜி?
3: நல்லா இருக்கேம்மா, பவானியம்மா.
1: சூப்பர்மா, சொல்லுங்க, நீங்க என்ன விளையாட்டுல வாழ்க்கை படம் கத்துக்கிட்டீங்க?
3: நான் எல்லா விளையாட்டு விளையாடுவோம்மா. நான் வந்து பிளைண்ட் நான்.
1: ஓகே.
3: ஸ்கூலுக்குலாம் போனது இல்ல.
1: ஓகே.
3: பசங்க என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் வீட்டாண்டே வருவாங்க, நான் யாரு வீட்டாண்டு போக முடியாது, ஹோட்டல காலை வச்சாலே ஒதுரும் எனக்கு. அதனால இந்த திண்ணைக்கும் அந்த திண்ணைக்கு வந்து தாண்டுவோம், பசங்க கை பிடிச்சிக்குவோம்,
1: என்ன
3: பிடிச்சின்னு தாண்ட வைப்பாங்க. தாண்டுற விளையாட்டு, அப்புறம் வந்து ஒளிர விளையாட்டு, கல்லாங்காயி.
1: இந்த மாதிரி நிறைய விளையாட்டு விளையாடி இருக்கீங்க, அதுல என்ன கத்துக்கிட்டீங்க?
3: அதுல கத்துக்கிறத கேரம் போர்டு கத்துக்கினேன், அப்புறம் கத்துக்கினேன். என் தம்பி கத்து கொடுத்தான், பண்றச்சு லாஸ்ட் தம்பி, குச்சி இப்படி விடணும் அப்படின்னு கைய குச்சி கத்து கொடுத்தான்.
1: ஓகே ஓகே, அதாவது தம்பி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நிறைய உறவுகள் வந்து எப்படி நமக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றதையுமே நீங்க கத்துருக்கீங்க. நிறைய விஷயங்கள் வந்து பாத்துட்டே இருந்தோம், நிறைய காலர்ஸ்மே வந்து நம்ம கிட்ட பேசிட்டே இருக்காங்க, இன்னுமே காலர்ஸ் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு சாங் கேட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த திரைப்படத்துல இருந்து வீசம் வெளிச்சத்துல என்ற பாடல், கார்த்திக் மற்றும் ஷாஹிதி அவங்க குரல்ல, கார்த்தி வரிகள்ல மரகத மணி இசை அம்பிள் கேட்டு மகிழ்ந்திருங்க. இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுல.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டில் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளையும் உலகளாவிய அனுபவங்களையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு உலகின் பல்வேறு நாடுகளுடன் இந்தியா கூட்டாண்மை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறினார். உலக நாடுகளின் நம்பிக்கைக்குரிய நண்பனாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு இந்தியரும் உழைத்து வருவதாகவும் அந்த இலக்கை எட்டுவதற்கு பல துறைகளில் தமது அரசு முதலீடு செய்து வருவதாகவும் கூறினார். இதன் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் சேர்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்த வேலைவாய்ப்பு திருவிழா நாடு முழுவதும் 47 இடங்களில் நடைபெற்றது. இன்று பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் ரயில்வே அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் மற்றும் உயர்கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்ற உள்ளனர். தமிழகத்தில் சென்னை ICF நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசத்தை மேலும் சிறப்பாக கட்டமைக்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக தெரிவித்தார்.
2: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து இப்போ அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19வது வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள். இது பணி அல்ல, ஒரு தேசத்தை கட்டமைப்புகின்ற, இந்த தேசத்தை நிர்வகிக்கின்ற ஒரு மிகப்பெரிய

0: பொறுப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள் இருக்கிற இவ்வளவு பெரிய தேசத்துல இந்த 10 லட்சம் பேர் என்பது நாம் இந்த நாட்டை வழிநடத்துபவர்களாக, இந்த நாட்டை உருவாக்குபவர்களாக இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு சேவை செய்கின்ற வாய்ப்பை நமக்கு அரசாங்கம், நம்மளுடைய நாடு நமக்கு கொடுத்திருக்கிறது.
1: இந்தோ திபெத்திய எல்லை காவல்படையின் மகளிர் குழு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை படைத்துள்ளது. 11 பெண்கள் மற்றும் 3 தொழில்நுட்ப உதவி பணியாளர்கள் என 14 உறுப்பினர்களை கொண்ட இந்த குழு நேற்று முன்தினம் நேபாள பகுதியிலிருந்து சவுத்கால் பாதை வழியாக உலகின் மிக உயர்ந்த சிகரத்தை அடைந்ததாக இந்தோ திபெத் எல்லை காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 19 இந்த மகளிர் குழு தனது பயணத்தை தொடங்கியது. தூய்மையான இமாலயம், பனிப்பாறைகளை காப்போம் என்ற தங்களது பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இக்குழுவினர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நடவடிக்கையை மேற்கொண்டதுடன் எவரெஸ்ட் சிகரத்திலிருந்து மட்காத கழிவுகளையும் சேகரித்தனர். எவரெஸ்ட் சிகரத்தில் தேசிய கொடியை ஏற்றிய இக்குழுவினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடுமையான தட்பவெட்ப நிலையிலும் இந்த அசாத்திய சாதனையை இந்த குழு நிகழ்த்தியுள்ளது என்று பாராட்டியுள்ளார். இந்த சாதனையின் மூலம் 5 வெற்றிகரமான எவரெஸ்ட் சிகர பயணங்கள் உட்பட மொத்தம் 232 மலையேற்ற பயணங்களை இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை நிறைவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகளுடன் நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். குறைதீர்க்கும் அமைப்புகளை வலுப்படுத்தவும் அவற்றை பொறுப்புணர்வுடனும் விரைவாக செயல்படக்கூடியதாகவும் மாற்றுமாறு வேளாண்மை, ஊரக வளர்ச்சி மற்றும் நில வளங்கள் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த துறைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் அமைச்சர் உத்தரவிட்டார். புகார்கள், பொதுமக்களின் குறைகள், மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து வரும் கோரிக்கைகள், குடிமக்களின் கடிதங்கள் மற்றும் பல்வேறு இணையதளங்களில் எழுப்பப்படும் பிரச்சினைகளை நாள்தோறும் ஆய்வு செய்வதற்காக வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களில் தலா 10 அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுக்களை அமைக்குமாறு திரு சௌஹான் அறிவுறுத்தினார். நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் தேவையற்ற விதிமுறைகளை நீக்க வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. ரிசர்வ் வங்கி 2025-26 நிதியாண்டிற்கான உபரி நிதியிலிருந்து 286,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இது ரிசர்வ் வங்கியால் வழங்கப்படும் மிக உயர்ந்த லாப பங்கு தொகைகளில் ஒன்றாகும். மும்பையில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடைபெற்ற இயக்குநர்களின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் 2025-26 நிதியாண்டின் மொத்த வருமானம் 26.42% அதிகரித்துள்ளது. செலவினம் 27.6% உயர்ந்துள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 10 மூன்றாவது முறையாக இதன் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தில்லியில் பெட்ரோல் விலை 87 பைசா உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 99.51 ரூபாயாகவும் டீசல் விலை 91 பைசா உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 92.49 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. அண்மை நாட்களில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலால் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள கடுமையான விலை உயர்வு காரணமாக இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். அவரது இந்த பயணத்தின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் இந்தோ பசிபிக் ஒத்திசார் ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கவுள்ளார். இன்று காலை கொல்கத்தா வந்தடைந்த திரு மார்க்கோ ரூபியோ அன்னை தெரசா குழந்தை

இல்லத்திற்கு சென்று அவர்களுடன் கலந்துரையாடினார். இன்று பிற்பகல் புதுதில்லி செல்லும் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச உள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களது விடைத்தாள் நகல்களை பெற்ற பிறகு மதிப்பெண் சரிபார்ப்பு அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க 2 நாட்கள் வரை கால அவகாசம் இருக்கும் என்று சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. இந்த கால அவகாசத்தை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு சிபிஎஸ்இ கேட்டுக்கொண்டுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலான்பட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிச் சுற்றில் மங்கோலியாவின் முன்க்ஜின் பேட்ஸனை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழுவின் 2வது கூட்டம் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் நடத்தப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலர் திரு அனில் மாலிக் தலைமையில் காணொலி வாயிலாக இக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் பன்முக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தொழில் முனைவோர் திறனை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பு உள்ளிட்ட முக்கிய முன்னுரிமை பகுதிகளில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 12:50 ஆயாச்சு. நம்ம இணைந்திருக்கிறது இளைஞர் உலகம். எஸ், ஸோ இந்த இளைஞர் உலகத்தில் நிறைய பேர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நான் விளையாட்டின விளையாட்டுக்கள்ல நான் இந்த விஷயம்லாம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி நிறைய நேயர்கள் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஸ், அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சாங் கேட்டுட்டு வந்துடலாம். திருமணம் என்னும் நிக்கா என்ற திரைப்படத்திலிருந்து எந்தாரா எந்தாரா என்ற பாடல், ஷதாப் ஃபரிதி மற்றும் சின்மை குரல்ல, கார்த்திக் நேதா வரிகளில், கிப்ரானி சாம்பிள் கேட்டு மகிழ்ந்திருங்க. இது நமது FM 101.4 எல்லாமே சமதுல.

திருமணம் என்னும் நிக்கா என்ற திரைப்படத்திலிருந்து இந்தாரா இந்தாரா பாடலை கேட்டு வர நேரம் 12:55. நேயர்கள் இணைந்திருப்பது இளைஞர் உலகம் வித் மீ உங்க பவானி. எஸ், அடுத்ததாக நேயர்கள் வந்து ரொம்பவே ஆவலா வந்து காத்துட்டு இருந்தாங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களுமே நிறைய வாழ்க்கையில நம்ம வந்து யோசிப்போம், இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள்ல நிறைய விஷயங்கள் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. குறிப்பா எங்களுடைய ஸ்கூல்ல எல்லாமே எங்க டீச்சர்ஸ் எல்லாமே வந்து சொல்லுவாங்க, கன்ஃபார்மா ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து வாழ்க்கையில கத்துக்காம இருக்கவே கூடாது, ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் மூலயமா நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்குவீங்க. ஈவன் நீங்க காலேஜுக்கு வந்து அந்த சீஃப் கெஸ்டா வரும் கூட அதுல ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி, நீங்க வந்து வாழ்க்கையில ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்க கத்துக்கும் பொழுதுதான் கன்ஃபார்மா நீங்க வந்து வாழ்க்கை பாடத்தையும் நீங்க வந்து கத்துக்குவீங்க. என்ன பாடம் அப்படின்னா, வாழ்க்கையில எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை. நீங்க இப்ப பார்க்கறதான ஒரு சந்தோஷம் இல்ல மிகப்பெரிய வெற்றி இல்ல தோல்வி எதுவுமே வந்து நிலையானதில்லை. அதனால எதுக்கும் சோர்ந்து போகாம திரும்பவும் எழுந்து ஓடணும், திரும்பவும் எழுந்து அதை செய்யணும். விழுந்துட்டாங்கனாக்கா நாக் அவுட் ஆகி கீழே விழுந்துடுறாங்க அப்படின்னாக்கா அதோட முடிஞ்சது கிடையாது. அன்லஸ் அன்டில் அவங்க எழுந்து நிக்காத வரைக்கும் அந்த கேம் ஓவர் கிடையாது. நம்ம வந்து திரும்பவும் எதுவா இருந்தாலுமே அந்த திரும்பவும் எழுந்து வந்து நிக்கக்கூடிய காரியம் வந்து நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். எதுவா இருந்தாலும் என்ன எதையும் என்ன வந்து மேற்கொள்ளாதுன்னு சொல்லி அந்த உறுதி மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல நம்ம உறுதியோட இருக்கும் பொழுது எல்லாமே சூப்பராகவே நடக்கும். இதுதான் வாழ்க்கையினுடைய பாடம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கும்பொழுது ரொம்பவே நான் ஆஹா என்ன ஒரு விஷயம் உண்மையாகவே வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாகவும் இருந்தேன். அதே போல இவன் நம்ம பாரதியாருடைய பாடலையே சொல்லுவாங்க இல்லையா, ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம ஓடி விளையாடுறது வந்து குழந்தைகளுக்குமே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் செல்போன் மயமாயிருக்கு, எல்லாமே உட்காந்துட்டே நம்ம வந்து விளையாடுறது எல்லாமே கையிலேயே முடிச்சிடுறோம். அதையும் தாண்டி ஓடி உழைச்சி நம்ம வேர்வை அதனால செந்தும் பொழுது ரொம்பவே ஒரு சந்தோஷமும் உண்டாகும். அது வந்து சொல்லவே முடியாது, நிறைய விஷயங்கள் அதில் வந்து நம்ம கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகளுமே வந்து நமக்கு வந்து உண்டாயிட்டே இருக்கு. ஸோ நிறைய விஷயங்களை வந்து இதே மாதிரி ஷேர் பண்ணிட்டே இருக்கிறேன். அடுத்ததாக நிகழ்ச்சியில உங்களுக்காக சூப்பரான ஒரு சாங் தான் வந்துட்டே இருக்கு. என்ன சாங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா சிவா மனசுல சக்தி. அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பார்வையில் என்ற பாடல் தான் ரஞ்சித் குரல்ல நான் முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில். இத்துடன் நானுமே உங்களிடத்திலிருந்து இந்த ஷோல இருந்து விடைபெற்றுக் கொள்றேன். அடுத்ததாக 2 மணிக்கு உங்களை வந்து திரும்ப சந்திக்கிறேன். மீ உங்க பவானி சைனிங் ஆஃப். தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். இது நமது FM 101.4 எல்லாமே சமதுல.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம்.
2: ஒப்பிட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவின்பாவையும் முனைவர் ச. முத்துமாரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் பக்தி இலக்கியத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதியான திருப்பாவை திருவம்பாவை பற்றி தான் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். அதுவும் ஒப்பீட்டு நோக்கில். இன்று நமது சிறப்பு விருந்தினராக சென்னை பட்டாபிராமில் உள்ள தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணன்செட்டி இந்து கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் ச. முத்துமாரி அவர்கள் வந்துள்ளார். இவர் தமிழ் புலவர்களும் மேஸ்லோவும் என்ற புத்தகத்தையும் அன்பின் வழிநிலைகள் என்ற புத்தகத்தையும் எழுதியுள்ளார். பன்னாட்டு கருத்தரங்கங்கள், தேசிய கருத்தரங்கங்களில் பல கட்டுரைகளை வழங்கியுள்ளார். இன்று நாம் ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவி திருவும்பாவியும் என்ற தலைப்பில் முனைவர் ச. முத்துமாரி அவர்களுடன் உரையாடுவோம். வணக்கம் மேடம்.
4: வணக்கம் ஐயா.
3: இன்று எங்களுடைய சென்னை ஆகாஷ்வாணி ஒளிப்பதிவு அரங்கிற்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம இன்னைக்கு ஒப்பிட்டு நோக்கில் திருப்பாவை திருவம்பாவை பத்தி உங்ககிட்ட நிறைய தகவல்களை கேட்க போறோம். இதுல திருப்பாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
4: திருப்பாவை என்பது தமிழ் இலக்கியங்கள்ல பக்தி இலக்கியத்துல முக்கியமாக இடம்பெறக்கூடிய வைணவ இலக்கியத்தை சார்ந்தது. அந்த வைணவ இலக்கியத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் அவர்களால் இயற்றப்பட்டது. 30 பாசுரங்களை கொண்டு விளங்கக்கூடியது. இவற்றினுடைய மைய கருத்து யாதெனின், பெண்கள் நீராடுவதற்காக அதிகாலையில், அதாவது மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய மாதத்தில், இந்த இறைவனை வணங்குவதற்காக நோன்பு நோற்கப்படுகிறது. அந்த நோன்பு நோற்கும் பொழுது அதிகாலையில் பெண்கள் எழுந்து நீராடிவிட்டு இறைவனை வந்து வணங்க வேண்டும் என்பதற்காக பக்தியில் ஆழங்கால் பட்ட பெண்கள் சிறுமிகளை எழுப்புவதற்காக இந்த பாசுரங்களை பாடி அவர்களை எழுப்பி இறைவனை வணங்குவதற்காக பாடப்பட்ட பாடல் தான் இந்த திருப்பாவை என்று சொல்லக்கூடிய பாடல். இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன என்று சொன்னால், நாடு செழிப்பாக இருப்பதற்கு

0: தனக்கு நல்ல கணவன் வாய்க்க பெற வேண்டும் என்பதற்காகவும் இப்பாடல் வந்து இசைக்கப்பெறுகிறது. அவ்வாறு இசைக்க பெறும்போது இறைவனுடைய சிறப்புகள், அதன் பிறகு பார்த்தோம்னா இறைவனை வணங்குவதற்கான நோன்பு நோற்கக்கூடிய விதிமுறைகள், அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் இறைவனிடம் பெறக்கூடிய பரிசு பொருட்கள், இவற்றையெல்லாம் பாசுரங்கள்ல வந்து எடுத்து இயம்புவதாக திருப்பாவை அமைந்திருக்கிறது.
1: அருமையா சொன்னீங்க. திருப்பாவை அப்படின்றதுக்கு ஒரு எளிய விளக்கமா சொன்னீங்க. அதே மாதிரி திருவம்பாவை அப்படின்னா என்ன?
0: திருவம்பாவை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா மாணிக்க வாசகர் பெருமானால் இயற்றப்பட்டது. இதுவும் மார்கழி மாதங்களில் பாடக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இருக்கிறது. மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும் போது இறைவனே சொல்வார், மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்வார். இந்த மார்கழி மாதம் என்பது ஒரு சிறப்பிற்குரிய மாதமாக விளங்குகிறது. இந்த மாதத்தில் திருவண்ணாமலையில் வீற்றிருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வணங்குவதற்கு, அதே போல

0: உடைய அண்ணாமலையாரை வணங்குவதற்கு அதே போல மார்கழி மாதத்தில் அந்த இளம் பெண்களை துயில் எழுப்புவதாகவும், துயில் எழுப்பி அவர்களை இறைவனுடைய பெருமைகளை கூறி இறைவனை வணங்கி அவனுடைய அருளை பெறுவதற்காக பாடப்பட்ட பாசுரங்கள் தான் இப்பாசுரங்கள். 20 பாசுரங்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இதுவும் இறைவனுடைய சிறப்புகளை பற்றி எடுத்து இயம்பி பெண்கள் அதிகாலையில் நீராடி இறைவனுடைய சிறப்புகளை கூறி அவனுடைய அருளை பெறுவதற்காக பாடப்பட்ட பாடல் தான் திருவம்பாவை என்று சொல்லக்கூடிய பாடலாகும்.
1: அதே மாதிரி சென்னை ஆகாஷ்வாணியும் மார்கழி மாதம் ஒவ்வொரு வருடமும் காலையில திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி மூன்றும் பாடலும் விளக்கமும் நம்ம ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அதனால சென்னை ஆகாஷ்வாணிக்கு இந்த தலைப்பும் வந்து மிக ஒரு நெருக்கமான ஒரு தலைப்பு. இப்போ திருப்பாவை திருவம்பாவை பற்றி நீங்க வந்து அருமையா சொன்னீங்க. இதை இரண்டையும் ஒப்பிட்டு நோக்கில் பார்க்க வேண்டிய அவசியம் தான் என்ன?
0: இது ஒப்பிட்டு நோக்கில் ஏன் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இரண்டு நூல்களுமே வந்து மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய ஒரு பாடல்களாக இடம்பெறக்கூடிய நூலாக இது இருக்கு. அதுல இரண்டு நூல்களுமே இறைவனுடைய சிறப்புகளை எடுத்து சொல்வதாக இருக்கிறது. இரண்டு நூல்களும் ஒரே காலகட்டத்தை சார்ந்ததாக இருந்தாலும் முன்பின்னாகத்தான் சற்று வித்தியாசம் இருக்கும். முன்பின்னாக சற்றே வித்தியாசம் இருக்கக்கூடிய நூலாக இருந்தாலும் திருப்பாவையில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, திருவம்பாவையில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படின்றத நாம எடுத்து சொல்றதுக்காக இதை வந்து வேற்றுமை ஒற்றுமைகளை நாம பார்க்க வேண்டியிருக்கு. அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திருப்பாவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க கண்ணனையே வந்து நாம் அடைவதாகவும், கண்ணனையே இறைவனாக நாம் அடைவதற்கான முயற்சிகள் மேற்கொள்வதாக திருப்பாவை இருக்கு. ஆனா இங்க திருவம்பாவை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது சிவபெருமானினுடைய அடியவர்களை வந்து தனக்குரியவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்துவதாக திருவம்பாவையில இருக்கு. இது போன்ற பல கருத்துக்கள் வந்து ஒற்றுமையுடைய கருத்துக்களும் வேற்றுமையுடைய கருத்துக்களும் இதில் இடம்பெறுகின்ற காரணத்தினால் நாம் இதை வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டிய நிலைப்பாடு இன்று இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இந்த திருப்பாவை திருவம்பாவையில முத்தமிழின் பாங்குகள் எவ்வாறு இடம்பெற்றிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நேயர்களுக்கு.
1: முத்தமிழ் அப்படின்னு நம்ம சொன்னோமோ அப்படின்னா இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்றோம். இயல் அப்படின்னு சொன்னோம்னா உரை நடை வடிவில் நமக்கு வருது, இசைனா இசை வடிவில் நமக்கு வருது, அடுத்து நாடகம் அப்படின்னா நாடக வடிவில் வந்து அது வருது. அத்தகைய தன்மை வாய்ந்த ஒரு பாடல் வந்து இதுல இடம்பெற்றிருப்பதாக நான் உணர்கின்றேன். அந்த பாடலை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரியைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பைய துயின்ற பரமநடி பாடி, நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு என்று எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது பாடல். அது நம்ம சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அதுக்கு யாருமே உரை தர வேண்டும் என்ற அவசியம் இல்லாத ஒரு பாடலாக இருக்கிறது. இதில் மூன்று தன்மைகளை உடைய விரதம் வந்து மேற்கொள்ளப்படுகிறது. மூன்று தன்மையுடைய விரதம் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன அப்படின்னா, அகத்தை சார்ந்த ஒரு விரதம், புறத்தை சார்ந்த ஒரு விரதம், அகப்புறத்தை சார்ந்த ஒரு விரதமாக இதில் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு வலியுறுத்துகின்றார். அகம் சார்ந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா

0: யார்கிட்டயும் நம்ம பொய் பேசக்கூடாது, புறம் சொல்லக்கூடாது, அதன் பிறகு யாருடைய மனமும் புண்படுமாறு நாம் வந்து நடந்து கொள்ளக்கூடாது என்பது அக விரதமாக அவர் மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார். புறவிரதமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை எங்கனம் குறிப்பிடுகின்றார் என்றால், மையிட்டு எழுதக்கூடாது, மலரிட்டு சூடக்கூடாது, நெய் உண்ணக்கூடாது, பால் உண்ணக்கூடாது என்பதை அவர் வலியுறுத்துவதாக புற விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார். அதன் பிறகு அகப்புற விரதம் என்பதை எங்க குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், நம்மிடம் வந்து இந்த விரதம் மேற்கொள்ளக்கூடிய நாட்களில் நம் இல்லங்களை தேடி யாராவது ஒருவர் வந்து எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய தன்மையுடையவர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்று அகப்புற விரதத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இரண்டாவது பாடலில் அழகாக சுட்டிக்காட்டுகின்றார். இதற்கு ஒரு உரை எழுத வேண்டும் என்ற அவசியமே இல்லாத காரணத்தினால் இது இயல் சார்ந்த ஒரு பாடலாக நான் இங்கு எடுத்து வைத்திருக்கின்றேன். இசை சார்ந்த பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்களும் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால், தீங்கு இன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையல் உகல, பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுளை பற்றி, வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவை என்பது இரண்டாவது பாடலாக இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா ராகம் அப்படின்னு சொல்லும்போது ஆரபி ராகத்தை பெற்றதாக இருக்கிறது. தாள மாதி தாளத்தை உடையதாக இப்பாடல் விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் இதில் இடம்பெறக்கூடிய 30 பாடல்களுமே ஒவ்வொரு ராகத்தையும் ஒவ்வொரு தாளத்தையும் உடைய பாடல்களாக இடம்பெற்றிருப்பது சிறப்பிற்குரிய இசைக்குரிய பாடலாக விளங்குகிறது. நாடகத்திற்கு உரிய பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாடகம் அப்படின்னு சொல்லிட்டாலே ரெண்டு உறுப்பினர்கள் அங்க இடம்பெறணும். இங்க யார் இடம்பெறாங்க அப்படின்னு சொன்னா, இரண்டு பேர், ஒன்னு உறங்குகின்றவர்கள், இன்னொன்று வந்து உறக்கம் எழுப்புகின்றவர்கள். இங்க வந்து அந்த பாடல பார்த்தா, ஏலே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்ற அழையின் மீர் நங்கை மீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டேயும் வாயெறிதும், வல்லீர்கள் நீங்களேதான் நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ற வேறுடைமை, எல்லாரும் போந்தாரா போந்தார் போந்தென்னிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் என்ற நாடகப்பாங்கினை, எழுந்திருமா தூங்காத நீ எழுந்திரு என்று சொல்வது போல அமைந்த பாடல். ஏன் இப்படி சத்தம் போட்டு அழைக்கிறீங்க, ஏதோ வந்துடுறேனே அப்படின்னு அவ சொல்றது மாதிரியும், அதன் பிறகு இதுதானா நேரம், ஏன் என்னை தொந்தரவு செய்கின்றீர்கள் என்று அவள் சொல்வது போலவும், அதன் பிறகு இருவரும் மாறி மாறி உரையாடி கொள்வது போலவும் அமைந்த பாடல். அதாவது குவளையப்பிடம் என்று சொல்லக்கூடிய யானைக்கு மோட்சம் அளித்தவனான இறைவனுடைய பெருமையை பாடிக்கொண்டு நாங்கள் வந்திருக்கின்றோம், நீங்கள் இப்படி உறங்கிக் கொண்டிருப்பது சரியா, எழுந்து உறக்கத்தில் இருந்து கலைந்து எங்களோடு சேர்ந்து கொண்டு நீராட வந்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பது நாடக பாங்கினை உடைய பாடலாக இப்பாடல் விளங்குகிறது. திருப்பாவை இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய 3 வகையான பாங்கினை உடைய பாடல்களாக இது விளங்குவது மிகவும் சிறப்பிற்குரிய ஒன்றாக இருக்கிறது.
1: அது மாதிரி திருவம்பாவையிலும் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: திருவம்பாவை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, இயல் அப்படின்னு சொல்லும் போது, ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே, வளருதியோ வளருதியோ அப்படின்றது இன்னும் உறங்கிட்டு இருக்கிறியா, வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய், வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து, போது ஆர் அமளியின் மேல் நின்று புரண்டு, இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால், என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் என்பாவா. இது சொல்லும் போதே புரிஞ்சிருது, இறைவனுடைய பெருமையை நாங்கள் பாடிக்கொண்டு வர்றோம், அதை கேட்டும் நீ உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயே, ஆனா இந்த பெருமையை பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் கேட்டு அவளுடைய மலர்படுக்கையை விட்டு எழுந்து கீழே விழுந்து அழுது விம்மி ஏதேனும் ஆகால் கிடக்கிறாளே, நீ மட்டும் ஏன் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றாய், விரைவாக எழுந்து எங்களோடு நீராட வருவாயாக என்று சொல்லக்கூடிய இயல் சார்ந்த பாடலாக இந்த முதல் பாடல் விளங்குவதாக. இதுக்கு எந்த உரையுமே தேவையில்லை, இது படிக்கும் பொழுதே அப்படி சொல்லும் பொழுதே எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய பாங்கினை உடைய பாடலாக இப்பாடல் விளங்குகிறது. அடுத்து பார்த்தோம் இசை அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சம் விண்ணோர் முடி வீரற்றார் போல் கண்ணார் ரவி வந்து கதிர் கரப்ப, தன்னார் ஒளிமழங்கி தாமகல பெண்ணாகி ஆணாகி அலியாகி பிறங்கொலி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி, கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாட பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்த ஆடேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இசை அப்படின்னு சொல்லும் போது, ராகம் வந்து சாமா ராகம், தாளம் ஆதி தாளம் உடையதாக இருக்கிறது. இசையோடு கூடி பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் விளங்குகிறது. அடுத்து நாடக பாங்கினை உடைய பாடல் அப்படின்னு சொல்லும் போது, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும் போது எப்ப

0: இப்போது ஆர் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையீர் நேரிழையீர் சீச்சி இவையும் விளையாடி இயேசுமிடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பராயாம் மாரேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. உறங்குகின்ற பெண்கள், உறக்கம் களைய வந்த பெண்கள் இருவரும் உரையாடிக் கொள்கின்ற நாடக பாங்கினை உடைய பாடலாக இப்பாடல் வந்து இருக்கு. பாசம் பரஞ்சோதிக்குன்னு நீ சொன்னியே, இன்னைக்கு வந்து உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயே, இது தகுமா? அதனால் விரைவாக எழுந்துகொள் என்று சொல்வதாக ரெண்டு பேரும் உரையாடுற ஒரு நாடக பாங்கினை உடைய பாடலாக இப்பாடல் இருக்கு.
1: அருமையா சொன்னீங்க. திருப்பாவை திருவம்பாவையில முத்தமிழின் பாங்குகள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயல் இசை நாடகம் மூன்று விதமான பாடல்களும் இருக்கு அப்படின்றத நீங்க சொன்னீங்க. நல்லா கேட்க அருமையா இருந்துச்சு. அது மாதிரி எந்த மாதிரி சொற்கள்லாம் வந்து இந்த திருப்பாவை திருவம்பாவையில உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு?
0: திருப்பாவையில உறங்குகின்ற பெண்களை உறக்கம் களைய வந்த பெண்கள் பலவாறான சொற்களை வைத்து அவர்களை அழைக்கின்றார்கள். திருப்பாவை பாடல் 30ன்றதுனால அதிகப்படியான சொற்களும், திருவம்பாவை 20 பாடல்கள் அப்படின்றதுனால அதுல சற்று குறைவான சொற்களும் வந்து இருக்கு. இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா சிறப்பான சொற்களை வந்து வைத்து பெண்களை எழுப்புவதாக அந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. என்னென்ன சொற்கள்னால அவங்க அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நேரிழையீர் செல்வ சிறுமீர்கால் வையத்து வாழ்வீர்கால் பிள்ளாய் பேய் பெண்ணே நாயகன் பெண் பிள்ளாய் தேசமுடையாய் குதூகலமுடைய பாவாய் மாமன் மகளே ஆற்று அனந்தல் உடையாய் அருங்கலமே ஊமையோ செவிடோ துக்க கலக்கம் உடையவளே கோவலர் பொற்கொடியே பாம்பின் படம் போன்ற அல்குளை உடையவளே காட்டுமயில் போன்றவளே செல்வ வளமிக்க பெண்ணே நற்செல்வன் தங்கையே பிள்ளைகள் போதரி கண்ணினாய் பாவாய் வாய்ப்பேசும் நங்காய் நானாதாய் இனிய மொழி பேசும் நாவினை உடையவளே ஏலே இளங்கிலியே நங்கை மீர் வள்ளியர்கள் சங்கம் இருப்பார்போல் கூடினோம் மேலையார் அறியாத பிள்ளைகள் சே இழையார் என்று பெண்களை அழைப்பதற்காக இத்துணை சொற்களும் பயன்படுத்தப்பட்டிருப்பது ஒரு சிறப்பிற்குரியதாக இருக்கிறது. திருவம்பாவையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வால் தடங்கன் மாதே என் தோழி நேரிழையாய் நேரிழையீர் முத்தன்ன வெண்ணகையாய் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் புத்தடியோம் சித்தம் அழகியர் உள் நித்தில நகையாய் வண்ண கிளிமொழியார் நீயே பாலூரு தேன்வாய் உடையவளே ஏலக்குழலி மானே ஊனே வன்னெஞ்ச பேதையர் போல் கோயிர் பிள்ளைகளே உன் முளையீர் பெண்ணே என்று பெண்களை குழந்தைகளை அழைப்பதற்காக இத்துணை சொற்களும் பயன்படுத்தப்பட்டிருப்பது சிறப்பிற்குரியதாக இருக்கிறது.
1: இந்த மாதிரி சொற்கள்லாம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத சொன்னீங்க, கேட்கவே நல்லா இருந்துச்சு. அது மாதிரி அறிவியல் செய்திகள் ஏதேனும் உண்டா?
0: அறிவியல் செய்திகள் அதிகப்படியாக இதுல காணப்படுகிறது. அறிவியல் செய்தி அப்படின்னு சொல்லும் போது மழை பற்றிய செய்தி வந்து இதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருப்பாவையிலும் இருக்கு, திருவம்பாவையிலும் இருக்கு. திருப்பாவையில பார்த்தோம்னா மூன்றாவது பாடல் அப்படின்னு சொல்லும் போது, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்களும் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கு இன்றி நாடு எல்லாம் திங்கள் உப்பாரி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடுகயல் உகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்ற மூன்றாவது பாடல். அதாவது மகாபலி சக்கரவர்த்தியிடம் வாமன அவதாரமாக வந்து மூன்றடி மண் கேட்டு யாசித்து யாசித்தவனுடைய சிறப்புகளை நாம் பாடினோம் அப்படின்னு சொன்னா, இந்த நாடு முழுவதுமே மாதம் மும்மாறி மழை பொழியும், சென்னெல் வயல்கள் எல்லாம் அதிகப்படியாக விளைந்து விளைச்சலை ஏற்படுத்தும், கயல் மீன்கள் துள்ளி விளையாடும், பசுக்கள் மடி நிறைய பால்களை சுரக்கக்கூடிய ஒரு பசுக்களை உடைய ஒரு செழிப்புடைய நாடாக இருக்கும் என்பதை இந்த மூன்றாவது பாடல், அது மழை பொழிந்தால் நாடு செழிக்கும் அப்படின்ற ஒரு கருத்தினை வலியுறுத்துவதாக இந்த மூன்றாவது பாடல் இருக்கு. நான்காவது பாடல் அப்படின்னு சொல்லி எடுத்தா அதுவும் மழை பாடல் தான். திருப்பாவையில ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோல் உடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்ற நாலாவது பாடல். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்ணா நீ ஒளிந்துக்க வேண்டாம், மேகமே நீ வந்து கண்ணனுடைய நிறத்தை போல கடல் நீரை முகந்து, அதாவது சூரியன் எப்படி வந்து கடல் நீரை வந்து வெப்பத்தினால் ஆவி ஆக்குகிறதோ அது போல அந்த அறிவியல் செய்தி அங்க சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேகமே நீ வந்து இறைவனுடைய நிறம் போல கடல் நீரை வந்து முகந்து கொண்டு சென்று அவனுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரம் போல மின்னு, அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவனுடைய சங்கு போல இடி ஏற்படுத்து, அப்ப அவன் சாரங்கம் என்று சொல்லக்கூடிய வில்லில் இருந்து பொழிகின்ற அம்பினை போல அதிகப்படியாக சரசரன்னு அந்த மழையானது கொட்டும் இல்லையா, அத மாதிரி நீ பொழிவிப்பாயாக என்று மழை

0: வந்து ஆணையிடுவதாக, அதாவது அறிவியல் செய்தி இதுல வந்து வெப்பத்தினால் வந்து நீர் வந்து ஆவியாகி செல்கிறது இல்லையா, அதை வந்து இங்க சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக இப்பாடல் எடுத்து நமக்கு இயம்புகிறது.
1: தமிழ் இலக்கியங்களில் சங்க காலத்திலிருந்தே நிறைய அறிவியல் செய்திகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. திருப்பாவை திருவம்பாவையில் கூறப்பட்டிருக்க அறிவியல் செய்திகள் பற்றி அருமையாக சொன்னீங்க. நேயர்களே, இன்று நம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும் என்ற தலைப்பில் முனைவர் சா முத்துமாரி அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும் என்ற தலைப்பில் முனைவர் ச. முத்துமாரி அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். இடைவேளைக்கு முன்னாடி பேசும்போது அறிவியல் செய்திகள் பத்தி சொன்னீங்க, திருப்பாவை திருவம்பாவையில. அதே மாதிரி வட்டார சொற்கள் உண்டா?
1: கண்டிப்பாக இதுல வட்டார சொற்கள் அதிகமாக காணப்படுகிறது.
0: அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: வட்டார சொற்கள் அப்படின்னு சொல்லும் போது நாம வந்து பேச்சு வழக்கு சொற்களை தான் நம்ம வட்டார சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பேச்சு வழக்கு சொற்கள் அப்படின்னு சொல்லும் போது பைய அப்படின்ற ஒரு சொல் வந்து இடம்பெறுது. பைய அப்படின்றது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மதுரை பக்கத்துல பேசக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா மெதுவாக பூ அப்படின்றது. அதுதான் இங்க வந்து பார்க்கடலுள் பைய துயின்ற பரமநடி பாடி நெய் உண்ணும் பால் உண்ணும் அப்படின்னு சொல்ற. அப்ப பார்க்கடலில் பைய துயின்ற அப்படின்னும் போது அதாவது மெதுவாக அப்படியே உறங்கி கொண்டே இருக்கக்கூடிய, அதாவது உறங்குவதும் உறங்காதது போலும் இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டினை உடையவனாக இறைவன் இருக்கின்றான் அப்படின்றத பைய துயின்ற பரமநடி பாடி நாங்க நெய் உண்ண மாட்டோம் பால் உண்ண மாட்டோம் அந்த விதிமுறைகளை சொல்லும் போது அந்த சொற்கள் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு, வட்டார சொல்லு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கிசு கிசு என்று ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே அப்படின்னு ஒரு பாடல் வருது. அங்க வந்து கிசு கிசு என்று அப்படின்னு நம்ம ஏன் சும்மா கிசு கிசுன்னு சொல்லிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு வட்டார சொல் வந்து அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப கிசு கிசு என்று இங்க வந்து குருவி எல்லாம் கத்தும், அது ஆணை சாத்தன் அப்படின்றது ஒரு பறவை கறிக்குருவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கறிக்குருவி வந்து எப்படி பார்த்தா கீச் கீச்சுன்னு கத்தும், அதுதான் இங்க வந்து வட்டார சொல்ல கீசு கீசு என்று ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் அதுல இடம்பெற்றிருக்கு. அடுத்து ஏழை இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு, ஏல இங்க வாழ அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வட்டார சொல் ஏழை இளங்கிளியே அப்படின்னு சொல்லக்கூடியது. நிலைக்கதவம் அப்படின்னும் போது இந்த நிலக்கதவத்தை கொஞ்சம் மூடிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் இடம்பெறும் திருப்பாவையில. பங்கம் அப்படின்னு சொல்லி இப்ப வட்டார சொல்லாக வந்திருக்கக்கூடியது, இப்ப ஒரு அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய சொல். பங்கமாய் வந்து பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் தலை பெய்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் வந்து இங்க இருக்கு. நாங்க பங்கமா வந்துட்டோம், அதனால இறைவா என்னை வந்து காப்பாத்து கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல் வந்து இருக்கு. அடுத்து திருவம்பாவையில எடுத்துட்டோம் அப்படின்னா சிச்சி இவம் சிலவோ விளையாடி இயேசுமிடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சாதாரண சிச்சி போ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப சீச்சி எவையோ சிலவும் விளையாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இருக்கு. அடுத்து பத்துடையீர் அப்படின்றது, இப்ப பாத்தீங்கன்னா ரகர சொற்கள் எல்லாமே நம்ம தகர சொற்களாக தான் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா. குற்றம் குறை எதனா இருக்கா அப்படின்னு சொல்லுவேன், ஏன்னா குத்தம் குறை எதனா இருக்குதாப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. அதான் இங்க வந்து பற்றுடையீர் அப்படின்றத மாணிக்க வாசகர் பெருமான் எப்படி சொல்றா, பத்துடையீர் அப்படின்னு சொல்றாரு. பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியும் புண்மை தீர்த்தாட்கொண்டார் பொல்லாதோ அப்படின்னு சொல்லி அந்த அடிகள் வரும். அதுல அந்த வட்டார சொற்கள் வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்து வாழா கிடத்தியல், சும்மா ஏன் கிடக்குற வாழா, ஏன் சும்மா கிடக்குற அப்படி, வாழா கிடத்தியல் என்னே துயிலின் பரிசேல் ஒரு எம்பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சொல்லு வந்து ஒரு வட்டார சொல்லாக இருக்கு. அடுத்து வந்து சித்தம் அழகியர் பாடரோ நம் சேவனை, என் சித்தம் எல்லாம் சிவபெருமானதான் நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய உள்ளம், சித்தம் என்பது என்னுடைய உள்ளம், உள்ளம் எல்லாம் சிவபெருமானையே நினைத்து கொண்டிருக்க. சித்தம் அழகியர் பாடுறோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேள்வோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சித்தம் என்ற வட்டார சொல்ல அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து நங்கள் பெருமானை பாடி நலன் திகழ பங்கைய பூம்புணல்

0: பாய்ந்த ஆடையலூர் எம்பாவை அப்படின்னு சொல்லுவோம். வட்டார சொல்லு கூட சொல்லாது, ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் அது பயன்படுத்தக்கூடிய சொல்லார். நங்கள் பெருமானவன், எங்களுடைய பெருமானவன் அப்படின்ற ஒரு சொல் வந்து வட்டார சொற்களாக இங்கு பயன்படுத்தப்படுறது மிகவும் சிறப்புடையதாக இது வந்து நான் பார்க்கிறேன். இதை
1: வட்டார சொற்கள் வந்து பல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கீங்க, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி திருப்பாவை திருவம்பாவையில இடம்பெற்றுள்ள பெயர் ஆய்வுகள் அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா.
0: பெயர் ஆய்வு அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இங்க முக்கியமா வந்து ரெண்டு பெயர் ஆய்வு நான் எடுத்திருக்கேன். ஒன்னு வந்து நம்மளுடைய தலைவன் தலைவி பெயர் ஆய்வு தான், ஒன்னு மாணிக்க வாசகர் பெருமானுடைய பெயர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆண்டாளினுடைய பெயர். இப்ப மாத்தி மாத்தி வந்திருக்கிறது, இப்பதான் நம்ம ஒப்பீட்டு நோக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஒப்பீட்டு நோக்குல அப்படின்னு சொல்லும் போது ரெண்டுத்தையும் ஒப்பிடுறோம். அப்ப ஒப்பீட்டு நோக்குல ரெண்டு பெயர் ஆய்வும், மணிக்கவாசகருடைய பெயர் திருப்பாவையிலும் ஆண்டாளுடைய பெயர் திருவம்பாவையிலும் இடம்பெற்றிருக்கக்கூடியதாக நான் வந்து பார்த்திருக்கேன். இப்ப திருப்பாவையில முதல் பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் அப்படின்னு சொல்லி வரும். அதுல மா அப்படின்ற சொல் வந்து மாணிக்கவாசகர் பெருமானுடைய முதல் எழுத்தாகவும், திருவம்பாவையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யா பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஆ என்ற எழுத்து, அந்த ஆ என்ற எழுத்து ஆண்டாளினுடைய முதல் எழுத்தாகவும் வந்து பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இது பெயர் ஆய்வாக வைத்திருக்கேன்.
1: வேறு சில பெயராய்வுகள் இருக்கா இதுல?
0: வேறு சில பெயராய்வுகள் அப்படின்னு சொல்லும் போது பெண்களுக்கான பெயர்கள் தான் இங்க நிறைய எடுத்திருக்க. பெண்களை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மாணிக்க வாசகர் பெருமானுடையது ஆண்டாளுடையது ரெண்டு பெயர் எடுத்திருக்கோம்.
1: அதே மாதிரி வேற ஏதாவது கூடுதல் செய்திகள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: கூடுதல் செய்தி அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வேற்றுமைகளை நான் எடுத்துக்கிறேன். வேற்றுமைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது திருப்பாவை திருவம்பாவையில, திருப்பாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, மழை பற்றிய செய்தி ரெண்டுத்திலயுமே பொதுவாக வருது, விரதம் பற்றிய செய்தி ரெண்டுத்திலயுமே வரல. திருப்பாவையில மட்டும்தான் விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வையத்து வாழ்வீர்கள் மாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரியைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்று அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் பார்த்தோம் அப்படின்னா, நோன்பிற்குரிய விதிமுறைகளை பற்றி எடுத்துரைக்கிறது. திருவம்பாவையில நோன்பிற்குரிய விதிமுறைகள் வந்து அங்க எடுத்து சொல்லப்படல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நோன்பிற்குரிய பாடல்கள், அந்த நோன்பை நோற்பதற்குள்ள விதிமுறைகள், பிறகு இறைவனிடம் பெறக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றது. அடுத்து சொல்லாய்வு அப்படின்னு சொன்னீங்கல்ல, பறை என்ற ஒரு சொல் இருக்கு. அந்த பறை என்ற சொல் பாத்தீங்கன்னா திருப்பாவையில மட்டும்தான் இருக்கு, திருவம்பாவையில இடம்பெறல. அவங்க பறை அப்படின்றது நமக்கு தேவையான பரிசு பொருட்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பரிசு பொருட்களை வாங்குவதற்காக இறைவனை வணங்குறோம், அந்த பரிசு பொருட்களை நாம் பெற்றுக்கொள்றோம். அந்த பரிசு பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லும் போது, கொடியே விதானமே அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன பரிசு பொருட்கள் ஒவ்வொன்றா வரிசைப்படுத்துறாங்க. அந்த வரிசைப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகள் வந்து திருவம்பாவையில இல்லை. திருவம்பாவையில பரிசு பொருட்களும் இல்லை, விரதத்திற்கு விதிமுறைகள் இல்லை, பறை என்ற சொல்லும் இல்லை. அதில் அது அந்த மாதிரி ஒரு வேற்றுமைகள் வந்து காணப்படுகிறது.
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: கவிதையின் இயல்புகள், மரபு கவிதையின் இயல்புகள் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து எதுகை, மோனி, ஏபு இதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். இது மாதிரி விஷயங்கள் திருப்பாவை திரும்பவில் எவ்வாறு இடம்பெற்றிருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: யாப்பினுடைய உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, பா, பாவினம் அப்படின்னு சொல்றோம். இதுல நமக்கு வந்து இந்த யாப்புல இடம் பெறக்கூடியது தான் இந்த எதுகை, மோனை, இயைபு என்று சொல்லக்கூடியது. இந்த எதுகை அப்படின்றது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு செய்யுள்ள அடியில இரண்டாவது எழுத்து ஒன்றி வரக்கூடியது எதுகை அப்படின்னு சொல்றோம். இந்த எதுகை அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அதிகப்படியான பாடல்கள்ல காணப்படுகிறது. திருப்பாவிலும் திருவம்பாவிலும் எல்லா இடங்கள்லயுமே பார்த்தோம் அப்படின்னா எதுகை அப்படின்ற அந்த செய்யுளினுடைய உறுப்பு வந்து காணப்படுவது இயல்பான ஒன்றாக இருக்கு. மோனை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. இயைபும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு பாடலாக நான் இங்க உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். பாத்தீங்கன்னா திருப்பாவையினுடைய ஐந்தாவது பாடல், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றிய அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமோய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போயா பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவை என்று சொல்லக்கூடிய திருப்பாவை ஐந்தாவது பாடல். இதுல மாயனை தூய ஆயர் தாயை தூய வாய் போய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொற்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதனால் இது எதுகை பாடல் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த பாடலாக, புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரறவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலொச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் இந்த திருப்பாவையில் இடம்பெறக்கூடிய பாடல். அதுல பார்த்தோம் அப்படின்னா புல், புல்லறையன், வெள்ளை, பில்லாய், கள்ளம், வெள்ளத்து, உள்ளத்து, உள்ளம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது எழுத்து வந்து ஒன்றி வருகின்ற காரணத்தினால் இது வந்து எதுகை பாடலாக இங்கு நான் பார்த்திருக்கேன். அடுத்து பார்த்தோம் திருவம்பாவை அப்படின்னு சொல்லும் பொழுது, முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து அத்தன் ஆனந்த நமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டா பொல்லாதோ எத்தோ நீ நண்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியர் பாடரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேளோர் எம்பாவை என்று சொல்லக்கூடிய திருவம்பாவையின் பாடல்ல, முத்தன்ன அத்தன் தித்திக்க பத்துடையீர் புத்தடியோம் எத்தோ சித்தம் இத்தனையும் என்று சொல்லக்கூடிய அந்த சொற்களில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதாக இப்பாடல் வந்து காணப்படுகிறது. அடுத்த பாடல், முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பேர்த்தும அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியாத்தால் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவர் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம் கோன் நல்குதியில் என்ன குறையும் இல்லாமலோர் எம்பாவாய் என்று சொல்லக்கூடிய பாடல்ல பார்த்தோம்னா, முன்னை பின்னை உன்னை உன்னடியார் அன்னவரே சொன்ன இன்ன வகையே என்ன குறையும் என்று சொல்லக்கூடிய சொற்களில் இடம்பெறக்கூடிய இரண்டாவது எழுத்து ஒன்றி வருகின்ற காரணத்தினால் இது எதுகை பாடலாக திருப்பாவையிலும் திருவம்பாவையிலும் இடம்பெற்றிருப்பது இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது.
0: அருமையா சொன்னீங்க, எதுகை மோனை ஏபு பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி இறைவனுடைய காட்சி அமைப்பு அது எப்படி அமைக்கப்பட்டிருக்கு திருப்பாவை திருவம்பாவையில, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இறைவனுடைய காட்சி அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்ணனை திருப்பாவில் எடுத்துக்கிட்டோம்னா ஆயர்பாடியில தலைவனாகவும் நண்பனாகவும் காவலனாகவும் சித்தரிக்கப்படுறாரு. திருவம்பாவில சிவன் வந்து எங்கும் நிறைந்த பேரொளியாகவும் அன்பர்க்கு எளியவனாகவும் வந்து சித்தரிக்கப்படுறாரு. அதுல சில பாடல்கள்

0: சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, திருப்பாவையில மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை என்று சொல்லக்கூடிய பாடல் வந்து திருப்பாவை ஐந்தாவது பாடல். அந்த பாடல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எளியவனாக மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை, மாயனா மாயங்கள் செய்யக்கூடியவன், வட மதுரைக்கு தலைவனாக விளங்கக்கூடியவன், வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை அப்படின் போது யமனை துறைக்கு தலைவனாக விளங்கக்கூடியவன். தூய பெருநீர் யமனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றிய அணிவிளக்கை, ஆயர் குலத்துல தோன்றிருக்கக்கூடிய அணிவிளக்கு போன்றவனை, தாயின் வயிற்றை குளிர செய்தவனை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயமோய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க எல்லா பிழையும் நமக்கு போயிடும், அதனால இறைவனை வந்து வணங்க நீங்க உறக்கத்திலிருந்து எழுதுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய பாடல் தான் இது. அதனால இறைவனுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லும் போது, இப்பதான் நம்ம சொன்ன முதல்ல கண்ணன் வந்து ஆயர்பாடியில தலைவனாகவும் நண்பனாகவும் காவலனாகவும் சித்தரிக்கப்படுகின்றான் அப்படின்றத எடுத்துரைப்பதாக இந்த மாயனை மண்ணு வட மதுரை மைந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பாவினுடைய ஐந்தாவது பாடல் வந்து எடுத்துரைக்கிறது. அடுத்து திருவம் பாவையில பார்த்தோம்னா, பேர் ஒளியாகவும் அன்பர்கள் எளியவனாகவும் விளங்குகின்றான் அப்படின்றத இங்க சுட்டி காட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பாடல் அப்படின்னா, ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வாழ்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போது ஆர் அமளியின் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னை ஈதே என் தோழி பரிசேலூர் எம்பாவை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல ஆதியும் அந்தம்னா முதலும் இல்ல முடிவும் இல்ல, அவ முதல்ல முடிவும் அற்றவனாக இருக்கிறான், அங்கு வந்து தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திருப்பாவில தாய் தந்தையர் சுட்டி காட்டப்படுறாங்க. ஆனா திருவம்பாவையில சிவபெருமானுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அவன் வந்து முதலும் அற்றவன் முடிவும் அற்றவன் உருவம் இல்லாதவன் உருவமுடையவன் அருவுருவமாக திகழக்கூடியவன் என்பதை இங்கு வலியுறுத்துறாங்க. இப்ப ஆதியும் அந்தமும் இல்ல அரும் பெரும் ஜோதி வடிவாக விளங்கக்கூடியவன் அப்படின்ற, பேர் ஒளியாக விளங்கக்கூடியவன் அப்படின்னு இங்க வந்து சுட்டி காட்டுறாங்க. திருவம்பாவை முதல் பாடலே அது வந்து நமக்கு எடுத்து உரைப்பதாக அமைந்திருக்கிறது.
1: இறைவனுடைய காட்சி அமைப்பு பற்றி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொன்னீங்க. அடுத்து நம்மளுடைய தமிழர் மரபுலையும் சரி உலக வழக்கங்களையும் சரி, தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்பக்கூடாது அப்படின்றது நம்ம சொல்லுவோம். அப்படி எழுப்புறதா இருந்தாலும் நம்ம வந்து கண்ணா எந்திரிடா ராஜா எந்திரிடா இப்படி தான் சொல்லி எழுப்போம். இது மாதிரியே வந்து திருப்பாவை திருவம்பாவையில் இரண்டுலுமே வந்து துயில் எழுப்பல் குறித்த பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
0: துயில் எழுப்புதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னா, இதுலயும் நம்ம அப்படிதான் சொல்றாங்க, அழகிய தேன் போன்ற இனிய பேச்சினையுடைய பெண்ணே, பைங்கிலி போன்றவளே, காட்டு மயில் போன்றவளே, நீங்க சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரிதான் இதுல வந்து கண்ணா ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இவங்களும் அந்த மாதிரி எழுப்புறாங்க. ஒரு காலகட்டத்துல நம்ம அம்மா தொடர்ச்சியா எழுப்பிட்டே இருந்தாங்கன்னா கோபம் வந்துடும், எழுந்துரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சத்தப்படுவாங்கல்ல, அப்பதான் வந்து வன் செவியோ நின் செவிதான், நீனா செவிடா நீனா குருடா நீ தூங்கிட்டேதான் இருப்பியா இப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அவங்க வந்து அங்க பிரயோகப்படுத்துறாங்க. அப்ப துயில் எழுப்புதல் அப்படின்ற பாடல் பாத்தீங்கன்னா, முதல் பாட்டிலேயே வந்து நமக்கு துயில் எழுப்புதல் பாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து எட்டாவது பாடல் பாத்தீங்கன்னா, கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழு இயம்ப இயம்பும் வென் சங்கெங்கும் ஏழில் பரஞ்சோதிக்கு ஏழில் பரங்கருணை ஏழு விழுப்புரர்கள் பாடினும் கேட்டிலே வாழி இதென உறக்கமோ அப்படின்னு சொல்லுவாங்க. வாழி நல்லா இரு, யாரையும் திட்டுறதா இருந்தா அப்படிதான் சொல்லுவோம், நீ நல்லா இரு அப்படி சொல்லுவோம் இல்லையா, வாழி இதென உறக்கமோ அப்படின்னு. ஆழியா நண்புடைமை, திருமாலே வந்து இங்கு வந்து சிவபெருமானை வணங்கி என்ற சிறப்பிற்கு உரியவராக இருக்கிறார். ஆழியா நண்புடைமை யாமாறும் இவ்வாறு ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடியலூர் என்பவன், ஊழி காலத்திற்கெல்லாம் வந்து ஒரு முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடியவன் உமாதேவியை தன்னுடைய ஒரு பாகத்தில் வைத்திருக்கக்கூடிய இறைவனை நீ வந்து வணங்கி உறக்கத்தில் இருந்து எழுதிருப்பாங்க. அதாவது அன்பாக எழுப்பது வாழியே தன உறக்கமோ அப்படின்னும் போது ரொம்ப அன்பாதான், நீ நல்லா இரு எழுந்துருமா அப்படின்ற மாதிரி எழுப்புகின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கு. அடுத்து திருப்பாவையில் அப்படின்னு சொல்லும் பொழுது, புல்லும் சிலமினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலேயோ பில்லாய் எழுந்திராய். அப்ப பில்லாய் குழந்தை எழுந்துருமா அப்படின்னு சொல்ற, பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம். அப்போ பூதகி என்பவளுடைய பாலினை அருதி அவளுக்கு மோட்சம் அளித்தவன், சக்கரவடியில் வந்த சகடாசுரனுக்கும் மோட்சம் அளித்தவன் ஆகிய இறைவனுடைய புகழை நாங்க பாடுறோம், பிள்ளை எழுந்துருமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பான ஒரு துயில் எழுப்புகின்ற ஒரு பாடலாக திருப்பாவை பாடல் வந்து சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது. அப்புறம் எல்லை இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ, இல்ல என்னமா தூங்கிட்டே இருக்க, எல்லை இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லண்டழையும் மெதுவாதான் கூப்பிடுங்களேன் அப்படின்னு அவங்க சொல்றது. தூங்குறவன் சில்லண்டழையும் நங்கை மீர் நீ எழுந்துருங்க அங்கைய மேர் போதருகின்றதோ வந்துடுற அப்படின்ற மாதிரி அன்பான உரையாடலுடைய பாடலாகத்தான் இப்பாடல் வந்து இங்க சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது.
1: அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: திருப்பாவை திருவம்பாவை அப்படின்றது பக்தி இலக்கியத்தையும் தாண்டி இலக்கிய சுவை உள்ளது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இயலிசை நாடகம், முத்தமிழின் பாங்கல், பல அதிசயங்களை உள்ளடக்கியது தான் அந்த இலக்கியம். இன்று இளைஞர்களிடம் இந்த திருப்பாவை திருவம்பாவையை நாம் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் என்ன, அது எப்படி செய்வது?
1: இன்னைக்கு வந்து நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நம்மளோட இளைஞர்

0: பெரியவர்களுக்காகட்டும் இல்லை இளைய தலைமுறைகளுக்காகட்டும் திருப்பாவையும் திருவம்பாவையும் நம்ம எடுத்துக்கொண்டு சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அது சிறந்த ஒரு பயனை நமக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இப்ப மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும் போது நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு இதை நம்ம முதல்ல வலியுறுத்துறோம். அப்படி வலியுறுத்தும் பொழுது நம்ம மார்கழி மாதத்துல எழுந்து வாசலில் வந்து கோலம் போடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுவே ஒரு அறிவியல் செய்தி தான். அப்ப நாம அதிகாலை நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல நீராடுகின்ற அந்த பழக்கம் இப்ப அது சுத்தமா கிடையவே கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கிறன்ற வழக்கமே இப்ப கிடையாது. அப்போ நாம இந்த திருப்பாவை திருவம்பாவை அப்படின்ற ஒரு வழக்கத்தை உள்ள கொண்டு வரும் பொழுது அந்த இளைய தலைமுறையை பிரம்ம முகூர்த்தத்துல அதிகாலை நேரத்துல எழுப்புகின்ற ஒரு நிலைப்பாட்டினுடைய தலைமுறையாக விளங்குது. அப்போ அந்த தலைமுறை காலையிலே எழுந்து நீராடிட்டு அவர்கள் செய்யக்கூடிய, அதாவது மார்கழி மாதத்துல ஓசோன் படலம் கிட்ட வருது, ஆக்சிஜன் நிறைய நமக்கு கிடைக்குது, பிராணவாயு நமக்கு அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல நம்ம வாசல்ல வந்து கோலம் போடுகின்ற ஒரு வழக்கத்தை வந்து அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு நம்ம எப்பவுமே வந்து நேரடியா இறைவனை வணங்குகின்ற வழக்கம் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம வந்து வீடுகளை சுத்தம் செய்து விட்டு கோலம் போட்டுட்டு அதன் பிறகு இறைவனை வந்து சுத்தம் செய்து விளக்கேற்றி அதன் பிறகு நாம் இறைவனை வணங்குகின்ற ஒரு வழக்கம் தான் நம்ம இடம் இருக்கு. இந்த வழக்கத்தை எல்லாம் நாம் அவர்களுக்கு எடுத்து உரைக்கும் பொழுது அவர்கள் அந்த உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் அவர்கள் பெறுவார்கள் அப்படின்றதுல துளி கூட சந்தேகமே கிடையாது. காலையில நாம வந்து அவர்களை இறைவனை வணங்குகின்ற அந்த தன்மையை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த திருப்பாவை திருவம்பாவை போன்ற பாசுரங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். அதை எப்படி சொல்லணும்ன்றதை அவங்களுக்கு புகுத்தணும், எந்த நேரத்தில் அதை படிக்கணும் அப்படின்றத அவர்களுக்கு கொண்டு சென்றோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் சிறப்பான ஒரு தலைமுறையாக விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்கிறது.
1: நல்ல ஒரு அறிவுரையா சொல்லியிருக்கீங்க, மக்கள் கேட்பாங்க நம்புவோம். திருப்பாவை திருவம்பாவையில தொழில் எழுப்பல் பத்தி அருமையா சொன்னீங்க. முனைவர் சா முத்துமாரி அவர்களே, உங்களுடைய பணிகளிலிருந்து சிறிது இடைவெளி எடுத்துக்கொண்டு எங்களுடைய சென்னை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும் என்ற தலைப்பில் வந்து எங்களுக்கு அருமையான கருத்துக்களை சொன்னீங்க. அந்த பாடல்களை கேட்கும் போதும் அதோட விளக்க உரைகளை கேட்கும் போதும் திரும்ப ஒரு வாட்டி போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஏற்படுது. ஒரு மார்கழி மாதத்து நினைவை வந்து திரும்ப கொண்டு வந்திருக்கீங்க, அருமையா சொன்னீங்க, மிக்க நன்றி.
0: அடியேனுக்கு இந்த வாய்ப்பு அளித்த அகில இந்திய வானொலி நிலையத்துக்கும் வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
2: இதுவரை இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் ஒப்பிட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவெண்பாவையும் முனைவர் சா முத்துமாரி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள்.

0: Marco Rubio to call on Prime Minister Modi in New Delhi today. WHO raises public health risk of Bundibugyo strain of Ebola in Congo from high to very high. And in IPL cricket, Lucknow Super Giants to take on Punjab Kings in Lucknow this evening. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15. சென்னை ஆகாஷவாணி ரெயின்போ பண்பலை 101.4 இணைந்திருக்கிறோம். இனி தொடர்வது வானொலிக்கு 90.
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரி கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் ஒன்பது தசாப்தங்கள். 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர் சுந்தரி, நான் பாளையங்கட்டில இருக்கேன்.
2: நீங்க சின்ன வயசுல ரேடியோ கேட்டிருக்கீங்களா? ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா?
3: ஆ, கேட்டிருக்கேங்க.
2: சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
3: 10 வயசுலேருந்து.
2: உங்க வீட்டில் யார் ரொம்ப ரேடியோ கேட்பாங்க? அவங்க கேட்டதுனால தான் நானும் உங்களோட சேர்ந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சேன். அப்படின்னா யார்
3: சொல்லுங்க? அம்மா கேட்பாங்க, அப்பா எப்பமா கேட்பாங்க.
2: உங்க எந்த நேரத்துலலாம் ரேடியோ கேட்பீங்க?
3: காலில் சொன்ன வைப்பாங்க, சாமி பாட்டு அந்த மாதிரி.
2: ரேடியோவில் கேட்ட ஏதாவது மறக்க முடியாத நிகழ்ச்சி?
3: அது அந்த தென்கட்சி கோ சாமிநாதன் பேசுறது, நல்ல பேசுவோம், கதை சொல்றது, அது மறக்க முடியாது.
2: ரேடியோலாம் நியூஸ் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா?
3: ஆ, அது கேட்டிருக்கேன்.
2: சரி, நீங்க வந்து எதுக்காக ரேடியோ விரும்பி கேட்டீங்க? பாடல்களுக்காகவா இல்லை நிகழ்ச்சிகளுக்காகவா?
3: ரெண்டுமே நல்லா இதாக இருக்கும். பேசுறது, கதை சொல்றதும் நல்லா இருக்கும், நல்லா பேசுறது அப்போ உள்ளதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. நான் ரெண்டுமே பழைய பாட்டும் நல்லா போடுவாங்க.
2: ரேடியோவில் நீங்கள் கேட்டால் மறக்க முடியாத பாட்டுன்னா என்ன சொல்லுவீங்க?
3: நல்லா பாட்டு.
2: பாட்டு கேட்கும்போது ரேடியோவில் பாட்டு கேட்கும்போது கூடவே சேர்ந்து பாடுவீங்களா?
3: அது எப்பமாவது உண்டு, ரொம்ப பிடிச்சதுன்னு சேர்ந்து பாடியது.
2: அந்த காலத்தில் ரேடியோ கேட்கறதுக்கும் இப்போ ரேடியோ கேட்கறதுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கும்? சின்ன வயசில் கேட்டதுக்கும் இப்போ கேட்கும்
3: அந்த காலத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கேட்கறதுக்கு பாட்டு கேட்குற பழக்கம் எப்பவுமே உண்டு.
2: ரேடியோலாம் சில சமயம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்கள் அப்படின்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்கா பாட்டு கேட்கணும்னு தோணியிருக்கேன்?
3: ஒரு இடம் கேட்டிருக்கேன். ஆமாம், அதே மாதிரி போட்டிருக்காங்க. ஆமாம்.
2: அப்போ அது அனுபவம் எப்படி இருந்துச்சு? இருக்கேன் உங்கள் பேரை சொல்லும்போது எப்படி இருந்துச்சு?
3: பேர் சொல்லும்போது நல்லா இருந்தது. என் பொண்ணு பேர் தான் சொன்னேன், அவங்க பேர் சொல்லி பாட்டு போட்டாங்க, நல்லா இருக்கும். ஃபோன் மூலமாக பாட்டு, பழைய பாட்டு தான் கேட்பேன்.
2: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன தோணுது?
3: ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாட்டு கேட்கறதுக்கு. இப்போ டிவியை விட ரேடியோ தான் நல்லா கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும்.
2: சின்ன வயசில் அந்த ரேடியோனால உங்கள் வீட்டில் ஏதாவது சண்டை வந்துருக்கா இல்லை? எல்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து ரேடியோ கேட்போம் அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்கீங்களா?
3: அந்த வந்தது கிடையாது, எல்லோரும் மொத்தமாக கேட்குறாங்க. காலையில் நைட்டு கேட்போம், சாட்டு முடிச்சோட கொஞ்சம் நேரம் கேட்போம்.
2: ஆல் இண்டியா ரேடியோ ஆரம்பித்து 90 வருஷம் ஆகுது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
3: இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா சந்தோஷமாக இருக்குது.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: வேல்முருகன், பாளையங்கோட்டை.
0: நீங்க சின்ன வயசுல ரேடியோ கேட்டிருக்கீங்களா? குறிப்பா ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா?
1: கேட்டிருக்கேன்.
0: அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது சொல்லுங்க. பழைய காலத்துல பெரிய ஒரு ரேடியோ வச்சு கேட்டிருப்பாங்க, டிரான்சிஸ்டர்.
1: அதெல்லாம் டிரான்சிஸ்டரை தூக்கிட்டு எங்க வேணாலும் அலைவோம். ஆனா நல்லா இருக்கும் அந்த டயத்துக்கு, பாட்டை கேட்கறதுக்கு அந்த டயத்துக்கு நல்லா இருக்கும்.
0: பாட்டு தவிர என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
1: எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம், அதே திருக்கி வச்சு அதுதான் கேட்டுக்கிட்டே இருக்கோம்.
0: இந்த வயசுல இருந்து?
1: ஏமா, இந்த வயசு என்ன, நாங்க 15 வயசுலயே பொது தொழிலுக்கு வந்தாச்சு. 15 வயசுல இருந்தே இந்த ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரேடியோ வீட்லயும் ஆண்டனாலாம் உண்டு, அதெல்லாம் உண்டு. பழுவடி இந்த நேரமும் கையிலேயே இருக்கும். 10 மணி 11 மணி வரல, அழகான பாட்டுலாம் இருக்கும், நல்லா எடுக்கும், நல்லா இருக்கும்.
0: ரேடியோல வந்து செய்திகள், நாடகம்.
1: அப்ப வந்து இந்த ஸ்டாண்ட்லயே ஒரு குழாய் கட்டி அந்த செய்தி சொல்ற நேரம் நகராட்சியில இருந்தே அந்த இதை போடுவாங்க. அதுல முன்ன நின்று நாங்க கேட்போம்.
0: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவருடைய
1: அவர் இது காலையில அந்த இது ஒரு இது போடுவாரு, அது ரொம்ப அழகா இருக்கும். ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு.
0: சூக்கமா ஒரே வரியில ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: நல்ல இதுதான், நல்ல இதுதான் நடக்க, நல்ல நிகழ்ச்சி போடுறீங்க, நாங்க பாத்துக்கிட்டு தானே இருப்போம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: பாலு, பாளையங்கோட்டை.
0: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
2: நல்ல ஒரு ரேடியோங்கிறது அந்த காலத்துல எதுவும் டிவி சேனல் எதுவுமே கிடையாது. அப்போ ஆல் இண்டியா ரேடியோ வச்சு தான் கிரிக்கெட் கமெண்ட்ரியோ நியூஸ் சேனலோ எதுவுமே அவங்கள தான் தெளிவாக சொல்லுவாங்க. அது ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு இதாக சிறப்பாக இருந்தது. அதனால ஒரு நல்ல ரேடியோங்கிறது ஒரு நல்ல இது தான் மேடம்.
0: உங்கள் வீட்டில் யார் அதிகமாக ரேடியோ விரும்பி கேட்பாங்க?
2: ரேடியோ விரும்ப நான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஓட்டுநர் தான், நல்ல நல்ல விஷயங்களும் போட்டுட்ருக்குறாங்க. அதனால அதுதான் ஜாஸ்தி நாங்கள் டிராவல் பண்ணையில் அதான் கேட்டுட்டு.
0: சின்ன வயசில் ஆல் இண்டியா ரேடியோ கேட்டதுக்கும் இப்போ நீங்கள் இங்கே கேட்கறதுக்கும் என்ன வித்தியாசம்?
2: அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா? அந்த காலத்தில் இவ்வளவு அட்வான்ஸாக எதுவும் கிடையாது. இப்போ வந்து நிறைய அட்வான்ஸாக வந்திருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இப்போ வந்து இதாகுது. பழசுக்கும் ஒன்றுக்கும் இப்போ நிறைய வித்தியாசங்கள் இருக்கு.
0: ஓட்டுநராக இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சின்ன வயசில் ரேடியோ அதிகமாக கேட்டிருக்கீங்களா இல்லை இப்போ நீங்கள் அதிகமாக ரேடியோ கேட்குறீங்களா?
2: சின்ன வயசில் எங்களுக்கு அதானங்க மேடம். அதாவது அந்த காலத்தில் வந்து சின்ன வயசில் வந்து நியூஸ் கேட்கறது ரேடியோவில் சொல்லுவாங்க, ஆல் இண்டியா ரேடியோ செய்திகள் வாசிப்புன்னு சொல்லி அந்த கேட்க ஒரு இனிமையாக இருக்கும்.
0: இல்லை ஏதாவது மறக்க முடியாத நிகழ்ச்சி ஏதாவது இருக்கு?
2: நிறைய விஷயங்கள் போட்டுருக்காங்க, பாடலுங்கனாலும் சரி மற்றபடி நிகழ்ச்சிக்குனாலும் சரி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க மேடம். செய்திகள் கேட்பேன்.
0: ஏன் மக்கள் ரேடியோ விரும்பி கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க?
2: சில விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து நல்லா கேட்கும். ஒரு தெரியாத விஷயத்த ரேடியோவில் ஒளிபரப்புறாங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த இடத்துல இப்படி பண்ணாங்க, இந்த இடத்துல இது நடந்துச்சு அப்படிங்கிற அதெல்லாம் நம்ம வந்து நியூஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க, நியூஸ் பார்க்க மாட்டாங்க. அந்த ரேடியோ சேனலில் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுவீங்க, ஓ இவர் இந்த இடத்துல இவர் பண்ணாரோ, அந்த இது பண்ணாங்களோ, அந்த கேட்கையில் வந்து அது எங்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்கள் இருக்கிறனால அது அங்கே வந்து விரும்பி கேட்கலாம். நேரப்பாடு இருக்கு, அப்புறம் நிகழ்ச்சி நேரம் சில விஷயங்கள் போடுவாங்க. பழைய எல்லாருக்கும் நாங்கள் நைட்டு ட்ராவல் பண்ணலாம், பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கல, எங்களுக்கு அது கேட்கறதுக்கே இனிமையாக இருக்கும். ட்ராவல் பண்ணுறது எங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து வெறும் 2 குச்சி வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் மிஷின் ஆயிடுச்சு. அதனால் அது கேட்குறதுக்கு அதுக்கு அதுதான் நல்லா இருந்தது. இல்லை இப்போ உள்ளது வந்து இசைகள் வந்து இது இல்லை, எஃபெக்ட் இல்லை அந்த இது.
0: சுருக்கமாக ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது?
2: சரி, ஆல் இண்டியா ரேடியோன்னா எங்களுக்கு முதல்ல எடுக்கிறது வந்து நியூஸ் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நியூஸ் சேனலில் தான் நாங்கள் வந்து வீட்டில் உட்காந்து பார்க்க முடியாது, ஒரு 5 மினிட்ஸ் ஓடும் அந்த இது. அது எங்களுக்கு கேட்கறது வெளி தெரியாத தகவல் அந்த ஸ்பாட்டில் கேட்கறது எங்களுக்கு இருமையாக இருக்கும்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: என் பேரு ஸ்டெனி யுவன், பாளையம் மார்க்கெட்ல இருந்து வரேன்.
0: நீங்க சின்ன வயசுல எல்லாம் ரேடியோ கேட்டிருக்கீங்களா? இப்போ ரேடியோ கேப்பீங்களா?
1: சின்ன வயசுல கேட்டிருக்கேன். தாத்தா வந்து நிறைய ரேடியோ யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி மீடியா வளர்ச்சி இல்லாதங்கிறதுனால மழை இந்த மாதிரி வரும்போது நிறைய விஷயங்கள் இதுல சொல்லி தான் நாங்க கேட்டிருக்கோம். அப்போ நிறைய கேட்டிருக்கோம். அப்புறம் பாட்டு அந்த மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணியிருக்கோம்.
0: அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பாடல்கள்லாம் ரேடியோ கேட்க விருப்பமா இருக்கு?
1: பழைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். 90s பாட்டு, அதுக்கு முந்தின பாட்டு, கவியரசு கண்ணதாசன் அவருடைய பாட்டு, வாலி பாட்டு, இது எல்லா பாட்டுமே நல்லா ரசித்து கேட்பேன். எங்கள் தாத்தா இருக்கிற வரைக்குமே காலையில் நாங்கள் எந்திக்கிறோன்னா அது காரணமே ரேடியோ மட்டும்தான் இருக்கும். அது ஸ்டார்ட் பண்ணும் போதே அங்கே காலையில் எந்திக்கிறதே அவள் விடிஞ்சிட்டு அப்படிங்கிறது எங்களுக்கு அதை வச்சு தான் எங்களுக்கே தெரியும்.
0: ரேடியோவில் நீங்கள் பேசியிருக்கீங்களா?
1: ரேடியோவில் பேசியிருக்கேன். நான் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் தமிழ் வாத்தியார் இறந்துட்டாங்க. 10th படிக்கும்போது ஒரு ஷோ ஒன்று கண்டென்ட் பண்ணாங்க. அப்போ நான் வந்து இந்த ரேடியோவில் வந்து பேசினேன்.
0: முதல்ல அந்த ஆல்இண்டியா ரேடியோ ஸ்டேஷனை பார்த்துட்டு நீங்கள் அதில் பேசும்போது படபடப்பாக இருந்ததா எப்படி?
1: படப்படப்புன்னு இல்லை, ஆனால் சார் முதலே சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் உள்ளே வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் அப்போ செல்லுமே அந்த அளவுக்கு கிடையாது. அப்போ முத முதல் வரும்போது மைக் பிடிக்கும்போது ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாக இருந்தது, சூப்பராக இருந்தது.
0: ஆல் இண்டியா ரேடியோவில் உள்ள நிகழ்ச்சி பண்ணுறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க பள்ளி பருவத்தில் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ரேடியோவில் நீங்கள் பேசுனதை கேட்டிருப்பீங்கல்ல, இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணது, அது கேட்ட அனுபவம் எப்படி இருந்தது?
1: நல்லா இருந்துக்கா. ஏன்னா முத முதல் நம்ம பேசுகிறத வந்து நாம் கேட்குறோம் அப்படிங்கிற போது அது ஒரு நல்லா இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னா அப்போது அந்தளவுக்கு நம்ம ரெக்கார்டும் கிடையாது, ஃபோனும் கிடையாது, வீடியோவும் நம்ம பெருசாக பண்ணுறது இல்லை. இதை முத முத கேட்கும்போது ஒரு இந்த ஃபீல்டில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உலகம்னா என்ன, பாட்டுனா எப்படி இருக்கும்னு தெரியாமே நமக்குள்ளே உணர்வை கொண்டு வந்தது ரேடியோ மட்டும்தான். அதனால் இப்போ வரைக்குமே நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், ட்ராவல் பண்ணால் கூட, ஏன்னா அதில் வந்து வெறும் பாட்டு மட்டும் இல்லாமல் என்ன நடைமுறை நடக்கு, நியூஸு, பாட்டு, என்ன நடக்குங்கிறது எல்லாத்தையும் சொல்கிற ஒரே இது அது மட்டும்தான். டிவியை தாண்டி டிவி வந்து நம்ம உட்காந்து பார்க்கணும், இது நம்ம கேட்டுக்கிட்டே ட்ராவல் பண்ணும்போது கேட்கும்போதே கேட்கலாம்.
2: தொண்ணூறு ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
3: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
4: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு வி சிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைந்திருக்கிறது நான், உங்கள் பவானி. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்கவிருப்பது சின்ன வீடு என்ற திரைப்படத்திலிருந்து வெள்ள மனம் உள்ள மச்சான் என்ற பாடல். மலேசியா வாசுதேவன் மற்றும் சுனந்தா குரல், புலமை பித்தன் வரிகளில் இளையராஜா இசையமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 2:35 ஆயிட்டிருக்கு. நம்ம இணைந்திருக்கிறது ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து ஒரு கூட்டு கிளியாக, மலேசியா வாசுதேவன் குரலில், வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஓர் சாதன் தேனா சாஹ்தா.
2: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in

நேரம் 2:40 1 நிமிடம் ஆயிற்றுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்க பாடல் என்ன பாடல் என்றால், ஜப்பானில் கல்யாணராமன் என்ற திரைப்படத்திலிருந்து ராதே என் ராதே என்ற பாடல் தான். ரமேஷ் மற்றும் எஸ் ஜானகி குரலில், வாலிவர்களில் இளையராஜா சிம்பிள். கேட்டு மறந்துருங்கள், இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4.

அனிஷா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரலில் வைரமுத்து, வரிகளில் இளையராஜா, இசையமைப்பில் பூங்காற்று திரும்புமா என்ற பாடலை முதல் மரியாதை என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டு வந்தோம். நேரம் 2:50. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் இதய கோயில் என்ற திரைப்படத்திலிருந்து கூட்டத்திலே கோவில் புறா என்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், முத்துலிங்கம் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதோல. Thank you.

நேரம் 2:55 ஆயிற்றுக்கு நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்நிகழ்ச்சி நிறைவு பாடலாக உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு கைதியின் டைரி என்ற திரைப்படத்திலிருந்து ஏபிசி என்ற பாடல். கேஜே யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராமன் குரலில், வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையமைப்பு. இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டு 3 மணிக்கு அறிவோம் ரசிப்போம்ல மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து கேட்டு நேர்ந்திருங்கள். இது நமது FM 101.4. இங்கே எல்லாமே செம்மதுல.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமரின் உத்தரவுக்கு ஏற்ப இதுவரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசு திட்டங்களின் பலன்கள் தடையின்றி எளிதாக மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிங்கப்பெண்கள் திட்டம் வரும் 27ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவில்களில் மக்கள் சிரமமின்றி தரிசனம் செய்வதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கி 2025-26 நிதியாண்டிற்கான உபரி நிதியிலிருந்து 286,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் 91.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது அறிவும் ரசிப்பும். அறிவும் ரசிப்பும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு மூங்கில் காடுகள் என்ற தலைப்பின் கீழே தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட கலந்துரையாட போகிறேன். ஸோ இந்த நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா, நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுமே மூங்கில் காடுகள் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு சமீப காலத்தில் நடந்ததான இந்த மங்கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் வந்து பேசியிருந்தாங்க. அதை பற்றி எல்லாமே கூட ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே கூட உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் எஃப்எம்ஏ நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணுறதுக்கு எல்லா ஷோலாம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வைப் எனர்ஜியோட நம்ம வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு சாங் கூட வருவோம். ஸோ உங்களுக்காகவே இப்போ சூப்பரான ஒரு சாங் தான் வந்து நம்ம கேட்க போறோம். என்ன சாங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாமுராய் திரைப்படத்திலிருந்து மூங்கில் காடுகளே என்ற பாடல் தான். ஹரிஹரன் மற்றும் திப்பு குரலில், வைரமுத்து வரிகளில் ஆரிஜி ராஜி சாம்பிள். கேட்டு மழுந்துருங்கள். இது நமது எஃப்எம் 91.4. எல்லாமே சம்மதூல்.

3:10 ஆயிட்டுருக்கு. ஸோ எஸ், மூங்கில் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லும்பொழுது முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, மூங்கில் வந்து நம்ம எல்லாருமே மரம் சொல்லி நம்ம வந்து நம்பிட்டுருக்கோம். பட் அது வந்து மரம் என்ற வகுப்பிலிருந்து 2017 அப்புறமா ஒரு சட்டம் போட்டு அது தாவரம் என்ற வகையை வந்து சேர்ந்ததாக மாற்றிருக்காங்க. பிகாஸ் மரம் என்ற வகையில் அது வந்து அடிப்படையில் வரும்பொழுது நிறைய அதுக்கான சட்டத்திட்டங்கள், ஒழுங்குமுறைகள் இந்த ஆங்கிலேயர் காலத்தில் வந்து நிறைய போட்டதுனால நிறைய பேர் மூங்கில அடிப்படையாக அதன் தொழில்கள்லாம் வந்து ரொம்பவே நலிவடைய தொடங்கிடுச்சு. ஸோ நிறைய பேர் இது வந்து அப்படியே இங்கு போனதுனால நிறைய பேர் வேற வாழ்வாதாரத்தை தேடி வேற தொழில்களை வந்து அவங்க சார்ந்து போக ஆரம்பிச்சாங்க. ஸோ இதெல்லாமே மாறி இப்போ வந்து திரும்பவுமே ஒரு புத்துயராக வந்து வளர்ந்துட்டே வருது தான் இந்த மூங்கிலினுடைய சிறப்பம்சமாக இருக்கு. இப்போ அதை பற்றி நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா உலகிலேயே ரொம்பவே சீக்கிரமாக ரொம்ப வேகமாக வளரக்கூடிய தாவரங்களில் மூங்கில் வந்து ரொம்பவே முக்கியமானது. சில வகை மூங்கில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் சுமார் 3 வரை வளரக்கூடுமா, இவ்வளோ ஃபாஸ்ட்டில். ஆமாம், உலகம் முழுவதுமே வந்து 1500 மேற்பட்ட மூங்கில் இனங்கள் வந்து இருக்கான். ஆசியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா போன்ற பகுதிகளாலாமே கூட மூங்கில் வந்து அதிகமாகவே வளருமா. இன்னும் பார்த்தீங்கன்னா உலகில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் தான் அதிக மூங்கில் வளம் இருக்கிறதாகவே வந்து நமக்கு தகவல் தெரியுது. இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களில் மூங்கில் அதிகமாக காணப்படுது. இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பச்சை தங்கம் அப்படின்னே வந்து இந்த மூங்கிலை வந்து குறிப்பிடுறாங்க. யோசிச்சு பாருங்களேன், பச்சை தங்கம் எவ்வளோ நல்லா இருக்குல்ல, அதுக்கு பேர் யோசிச்சு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவில் 130 மேற்பட்ட மூங்கில் இனங்கள் இந்தியாவிலேயே காணப்படுது. இந்த கிராமப்புற வாழ்க்கையிலும் பழங்குடியின மக்களின் வாழ்க்கையிலுமே இந்த மூங்கிலினுடைய முக்கிய பங்கு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கே தெரியும் இல்லையா, நம்ம எத்தனை பேர் வந்து இந்த மூங்கிலில் பின்னின கூடைகளை கொண்டு போயிருப்போம். ஈவன் இந்த மூங்கில் என்ன சொல்லுவாங்க, ஸ்விங்கிங்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஊஞ்சல், அதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணி எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்திருப்போம். மூங்கில் நிறைய நம்மளோட வந்து ஒன்று இருக்கும், நிறைய ஸ்க்ரீன்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பல விதமாக வந்து இப்போ மாடர்னைஸ்டு காலத்தில் நம்ம இப்படிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பழங்காலத்திலிருந்தே இந்த மூங்கிலினுடைய பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மக்களுடைய வாழ்க்கையோட ஒன்றுபட்டு தான் இருக்குது. குறிப்பாக கிராமப்புற வாழ்க்கையில் ரொம்பவே மக்கள் அதிகமாக பயன்படுத்திய ஒரு சிறப்பான பொருள் வந்து இந்த மூங்கில் தான். பல மரங்களை விட மூங்கிலினுடைய விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஆக்சிஜனை வந்து வெளியிடும். கார்பன் டை ஆக்சைடை வந்து அதிகமாக உறிஞ்சும் தன்மை கொண்டது. ஸோ நமக்கு வந்து நிறைய இந்த சுவாச குளறுகள் அந்த மாதிரிலாம் ஏற்படும் பொழுது நம்ம நிறைய என்ன சொல்வோம், யூஸ்வலாக செடி வளருங்க, யூஸ்வலாக நிறைய ஆக்சிஜன் நமக்கு வரணும், நமக்கு இருக்கிறதான இந்த கார்பன் டை ஆக்சைடு லெவல் எல்லாமே கம்மியாகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம நிறைய செடிகள் வளர்க்குறோம். இதில் குறிப்பாக சீக்கிரமாக வளரக்கூடிய இந்த மூங்கில் செடிகள் வந்து நம்ம வளர்க்கும் பொழுது அது இன்னுமே அதிக பலனையும் தருது, நமக்கு ஆக்சிஜன் ரொம்பவே அழகாக தருது. அது மாத்திரம் இல்லாமல் மண் சரிவை தடுக்க மூங்கில் வேர்கள் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வெட்டிய பிறகும் மீண்டும் இயற்கையாகவே அதுவே வளர்ந்துடும். மீண்டும் நம்ம போய் நட்டு வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை சில சமயங்களில். ஸோ மிக வேகமாகவே வளர்ற தாவரம் வந்து இந்த மோசோ மூங்கில் அப்படின்னு சொல்லுற ஒரு இனம். இது வந்து ரொம்பவே வேர்ல்ட் ஃபேமஸாகவே இருக்குது. இது எப்படின்னா ஒரு நாள்லேயே 90 வரைக்குமே வளர்றதாக விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. சில நேரங்களில் அப்படியே கண்களுக்கு அப்படியே அதனுடைய வளர்ச்சி அப்படியே அப்ரப்டாக தெரியுமா. சாதாரண மரங்கள்லாம் வந்து ஒரு நார்மலாக நம்ம செடியை நட்டு வைக்கிறோம், ஒரு மரம் வளரணும் அப்படின்னாக்கா எவ்வளோ நாட்கள் எடுக்கும். ஆனால் ஒரு மூங்கில் பார்த்தீங்கன்னாக்கா 3-5 நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்குது. சூப்பராக இருக்குல்ல. ஸோ எஸ், இது போன்ற இன்னும் அதிகமான தகவல்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் இன்றைய நிகழ்ச்சியில் ஃபுல்லாகவே. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு பாடல், கேட்க போகிற பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அலைப்பகுதி திரைப்படத்திலிருந்து பச்சை நிறம் என்ற பாடல் தான். ஹரிஹரன் மற்றும் கிளின்டன் குரலில் வைரமுத்துவர்களில் ஏ ரகமான இசை கேட்டு இணைந்திருங்கள். இது நமது FM 101.4 எல்லாமே செம்மதுள்ள

நேரம் 3:20 ஆயிட்டுருக்கு. எஸ், மூங்கில் காடுகள் பற்றிய தகவல்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் குறிப்பாக மூங்கிலுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கிறதான இந்த கனெக்ஷன் பற்றி எல்லாமே கூட நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்லாமல் இருக்க முடியுமா? ஸோ எஸ், மூங்கில் காடுகள் பார்த்தீங்கன்னாக்கா பல பறவைகள் மற்றும் விலங்குகளினுடைய வாழிடமாக இருக்குது. சீனாவில் ஜாயின்ட் பாண்டா கரடிகள் வந்து பெரும்பாலும் மூங்கிலை தான் வந்து தன்னுடைய ஃபுட்டாகவே வந்து எடுத்துக்கிறது. சில யானை இனங்களும் மூங்கிலை வந்து உணவாக பயன்படுத்துது. பல பழங்குடியின மக்கள் மூங்கில் காடுகளை நம்பி தான் வாழறாங்க. இந்த பழங்காலத்தில் நம்மளுடைய மூங்கிலினுடைய நம்ம சார்ந்திருந்த காலம் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே அதிகமாக இருக்குது. மூங்கிலினுடைய தேவைகளும் இப்பவும் அதிகமாக இருக்குது, பழங்காலத்தில் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் மூங்கிலை பயன்படுத்தி தான் வந்துட்டு இருந்தாங்க. பழைய சீனாவிலலாம் மூங்கிலால் காகிதம்லாம் தயாரிக்கப்பட்டுச்சு. வில், அம்பு, மீன்பிடி கருவிகள், விவசாய கருவிகள், குழந்தையுடைய தொட்டில், கூடைகள் போன்றவை மூங்கிலால் செய்யப்பட்டன. எழுதுவதற்கும் மூங்கில் தகடுகள் தான் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு அந்த காலத்தில். பழங்கால இசைக்கருவிகளிலும் மூங்கில் முக்கிய பங்கு வகிக்குது. அது மாத்திரம் இல்லாமல் மூங்கினால் செய்யப்படுற வீடு எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்கும். ஏன்னா நிலநடுக்கம் அதிகமாக ஏற்படும் பகுதிகளில் மூங்கில் வீடுகள் வந்து கட்டப்படுது. ஏன் சொல்லி அப்படி பார்க்குறோன்னா, மூங்கில் வளைந்து கொடுக்கும் தன்மை இருக்கு இல்லையா, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால் அது உடைஞ்சு போக ரொம்பவே வாய்ப்பு குறைவாக இருக்குது. ரொம்ப இடையில லேசாகவே இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதனால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பும் வந்து குறைவாகவே இருக்கிறதுனால கட்டுமான பொருளாக இது ரொம்பவே அதிகமாக வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்போவுமே நிறைய இடங்களில் வந்து அதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த மூங்கிலினுடைய தயாரிப்புகளை நம்ம எவ்வளோலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே இடம் பெற்றிருக்கல அப்படின்னு சொல்லி நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய பொருட்கள் வந்து அதன் மூலமாக வந்து செய்து நம்ம பயன்படுத்தியும் இருக்கும். அதில் என்னென்னு சில பொருட்கள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். நாற்காலி, மேசை, கூடை, பாய், பேனா, தண்ணீர் பாட்டில், பல் துளக்கும் தூரிகை, திரைச்சீலை, கைவினைப் பொருட்கள், இசைக்கருவிகள், வேலி, ஏணி, குடிசை அமைப்புகள், இது போல் நிறைய விஷயங்கள். குறிப்பாக மூங்கிலை பற்றி சொல்கிறீ பவா, நீ முக்கியமான விஷயத்தை நீ மறந்துட்டேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு கேட்டுட்டு தான் இருக்கு. எஸ், புல்லாங்குழல், அது வந்து எவ்வளோ அழகான ஒரு இசைக்கருவி இல்லையா. அதில் அப்படியே அந்த காற்று உள்ளே போகும்பொழுது அப்படியே நம்ம வந்து முழுகி போடும் இசைக்குள்ள அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு தனித்துவமான ரொம்ப மெலோடிக் இசையை வந்து அழகாக கொடுக்கும். காற்று செல்லும் போதெல்லாம் மூங்கில் காடுகளில் உருவாகும் ஒலி வந்து இயற்கை வந்து நமக்காகவே ஒரு இசை பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே அதை கேட்கும் பொழுதே ரொம்ப கோபமாக இருக்குமே வச்சுக்கோங்களேன். குட்டியாக அந்த ஃப்ளூட் இசைகள் வந்து ஒரு சில சில நொடிகளில் வரும்பொழுது அப்படியே அடங்கி போயிடும் அந்த கோபம் எல்லாமே. ரொம்பவே சுவாரஸ்யமாகவுமே இருக்கும். சில மூங்கில் இளம் குருத்துகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உணவாக கூட வந்து பயன்படுத்துவாங்க. வடகிழக்கு இந்தியா மற்றும் ஆசிய நாடுகளில் மூங்கில் குருத்து உணவு வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால குறைந்த கொழுப்பு மற்றும் சத்தான உணவாக கருதப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் நமக்கு இந்த மூங்கில் சுற்றுச்சூழலுக்கு இன்னும் எவ்வளோலாம் நன்மை செய்து பாருங்களேன். அதை பற்றி அப்படியே டீட்டெயில் போட்டுகிட்டே போகலாம் போல இருக்குது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மூங்கில் ரொம்ப பெரிய பங்கு வந்து வகிச்சிட்டு தான் இருக்குது. காடுகளை பாதுகாக்க மாற்று பொருளாக மூங்கில் வந்து பயன்படுத்தப்படுது. ஈவன் பிளாஸ்டிக்லாம், இப்போ நம்ம வாட்டர் பாட்டில்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் எடுத்துகிட்டு போகிறோம், மற்ற விஷயங்கள் எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்குது இப்போ தான். பட் அந்த காலத்தில் எல்லாமே ஈவன் இப்பொழுதுமே கூட ரொம்பவே மாடர்னைஸ்டாக அதுக்கேற்ற போல டிசைன்ஸ் எல்லாமே வடிவமைக்கப்பட்டு அதில் வந்து ஒரு அழகான பெயிண்டிங்ஸ் எல்லாமே கொடுத்து கூட எக்கோ ஃப்ரெண்ட்லி பொருட்கள் எல்லாமே வந்து இப்போ அதிகமாகவே பிரசித்தமாக இருக்குது. எல்லா இடங்களுமே வந்து கிடைக்கவும் செய்யுது. இது பற்றி இன்னும் அதிகமான ஆச்சரியமான தகவல்களை உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பாடல் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க மஞ்சு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக குல்முகர் மலரே என்ற பாடல் தான். ஹரிஹரன், டிம்மி மற்றும் அனுபமா குரல்ல, வைரமுத்து வரிகள்ல, அரிஜரை சிம்பிள் கேட்டு மகிழ்ந்துருங்க. இது நமது எஃப்எம் 101.4 எல்லாமே சிம்மதூள்.

மணி 30 நிமிடம் ஆயிற்றுக்கு. நேயர்கள் இணைந்திருப்பது அறிவும் ரசிப்போம். மூங்கில் பற்றிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம். அதில் குறிப்பாக சில ஆச்சரியமான தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசாசியாக இருக்கேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சில மூங்கில் இனங்கள்லாம் வந்து 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே தான் பூக்குமா,

சமூகம் ஆச்சரியமாக இருக்குல்ல. எனக்குலாம் ஒரே ஒரு ஜென்ரேஷன் தான் அதை பார்ப்பாங்க, அடுத்த ஜென்ரேஷன் வருவாங்க. இட்ஸ் லைக் ஆச்சரியக்குறியாக இருக்குது, அப்படி இருக்குது. தென் பூத்த பிறகுமே சில மூங்கில் இனங்கள் வந்து உலர்ந்து விடுமா. மூங்கில் உள்ள காலியாக இருக்கிறதுனால அது ரொம்ப லேசாகவே தான் இருக்கும். உலகினுடைய சில பகுதிகளில் மூங்கிலால் சைக்கிள்கள்லாம் கூட தயாரிக்கப்படுது. சூப்பராக இருக்குல்ல. அது மாத்திரம் இல்லாமல் பேம்பு ஃபேப்ரிக் கொண்டு ஆடைகளுமே தயாரிக்கப்படுது. அது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி ரொம்பவே எனக்குமே ஆர்வமாக இருக்குது. நிச்சயமாக இது ஒரு நாள் நிச்சயமாக நம்மளே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தையுமே ஏற்படுத்துது. அது மாத்திரம் இல்லாமல் பொருளாதார முக்கியத்துவம் இந்த மூங்கில் காடுகள் வளர்க்குறதுனால, மூங்கில் செடி வளர்க்குறதுனால நிறைய பொருளாதார முக்கியத்துவமே வந்து இது நமக்கு தருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்குது. அதில் கைவினை பொருள் தொழில்கள், மூங்கில் அந்த காரியங்களுக்கு எல்லாமே இந்த மூங்கில் வந்து ரொம்ப முக்கிய மூலப்பொருளாகவே இருக்குது. ஏற்றுமதி வருமானத்திலும் மூங்கில் ரொம்பவே அதிகமான பங்கு வகிக்குது. கிராமப்புற தொழில் வளர்ச்சிக்கு மூங்கில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மூங்கில் காடுகள் முக்கியத்துவத்து குறித்து நமது பிரதமர் நரேந்திர மோடி மன் கி பாத்லேயுமே ரொம்பவே அழகாக இதை பற்றி எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வடகிழக்கு பகுதிகளில் இதனுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது, அங்கே அதிகமாக இதை சார்ந்த தொழில்கள் வந்து இன்னுமே சிறப்போங்குது. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கோங்க. நிறைய உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் கிஃப்ட்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த மாதிரி மூங்கில் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அது இப்போ ரொம்பவே அழகாக ஆடம்பரமாகவும் இல்லாமல் ரொம்ப அழகாக ரொம்ப ஃபேன்சியாகவே மாடர்னைஸ்டாகவே இருக்குது. அது மக்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அதன் மூலமாக அந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன் கி பாத் நிகழ்ச்சியிலுமே வந்து நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. தமிழர்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து மூங்கிலுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது இன்றியமையாததாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிராமங்களில் வேலி அமைக்க மூங்கில் ரொம்பவே பயன்படுத்தப்பட்டுச்சு. திருமண அலங்காரங்கள்லையுமே மூங்கில் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. பண்டிகை காலங்களில் நமக்கு தெரியும் இல்லையா, எதுவாக இருந்தாலும் இப்போலாம் வந்து பிளாஸ்டிக்கில் அந்த ஷாமியானா அப்படின்ற போடுறோம். ஃபஸ்ட்லாம் வந்து இந்த துணியில் வந்து பந்தல் அமைப்பாங்க, அதுக்கு மூங்கில் கட்டையை ஊன்றி தான் வந்து அமைப்பாங்க. ஈவன் திருமணங்கள் அப்படின் பொழுது அந்த பந்தக்கால் நடுறது அப்படின்ற காரியங்கள் எல்லாமே வந்து மூங்கில் அந்த கம்பை நட்டு தான் திருமணங்கள்லாம் வந்து ஒரு வைபவம் அப்படின்னும் பொழுது அதை செய்வாங்க. அது ஈவன் ஊர்கள்லாம் வந்து திருவிழா காலகட்டத்தில் வந்து அது முக்கியமாக நிச்சயமாக நடுவாங்க. ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அது எல்லாமே. பழைய காலங்களில் தண்ணீர் எடுக்கிறதுக்கு சேமிக்கிறதுக்கு மூங்கில் ரொம்பவே பயன்படுத்தப்பட்டுச்சு. விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சஸ்டைனபிள் மெட்டீரியலாக இந்த மூங்கில் தான் வந்து பல நாடுகளில் ரொம்பவே சொல்கிறாங்க. இதுதான் மூங்கில் தான் வந்து சஸ்டைனபிள் மெட்டீரியலாக வந்து பார்க்கப்படுறதா வந்து நிறைய விஞ்ஞானிகள் சொல்றாங்க. மனசும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த மூங்கிலினுடைய ப்ராடக்ட்ஸ்னால, இந்த மூங்கில் உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கிற நபர்களுக்குமே ரொம்பவே பலன் தருதா இருக்கு. வேகமான வளர்ச்சி, அதிக பயன்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு சொல்லி நிறைய விஷயங்களை தனக்குள்ளே வந்து அடக்கியிருக்கிறது தான் இந்த தாவரமான மூங்கில். இயற்கையை காப்பதற்காக எதிர்கால தீர்வுகளில் மூங்கிலுமே ஒன்றாக தான் பார்க்கப்படுது. மரம் போல உயரமாக வளர்ந்தாலும் புல் போல எளிமையாகவே இருக்கிறது தான் மூங்கிலுடைய தனி சிறப்பே. காற்று வீசும்போதெல்லாம் இசை அப்படியே பாட்டு பாடுற மாதிரியே நமக்கு வந்து ரொம்ப அழகாக காடு இந்த மூங்கில் காடுகளில் வந்து நமக்கு கேட்கும். இது எல்லாமே வந்து ரொம்பவே ஒரு மனதுக்கு அமைதியும் மனித வாழ்வின் பயன்பாடுமே வந்து சேர்ந்து நிற்கும் ஒரு அதிசயமான பொருளாகவே இந்த மூங்கில் நமக்கு வந்து திகழப்படுது. ஸோ இன்னும் பல விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அதுக்கு முன்பாக உங்களுக்காக சூப்பரான ஒரு சாங் தான் வந்து வந்துட்டே இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிதாமகன் திரைப்படத்திலிருந்து எலங்காத்து வீசுதே என்ற பாடல் தான். ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்ல, பழனி பாரதி வரிகளில் இளையராஜ இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4 எல்லாமே செம்மதுல.

101.4 இனி எல்லாமே தூளு. நேரம் 3:41 ஆயிட்டிருக்கு. நேயர்கள் இணைந்திருப்பது அறிவும் ரசிப்போம். அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சியில் மூங்கில் காடுகள் பற்றி தான் நாம் பேசிகிட்டு இருக்கோம். மூங்கில் காடுகள் பற்றி பேசும் பொழுது சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸுமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் முக்கியமாக என்னென்னா, உலகிலேயே இந்த மூங்கில் காடுகளில் ரொம்ப அழகான ஒரு பேம்பு ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஜப்பானில் இருக்கு ராஷியாமா பேம்பு குரூ உலக புகழ்பெற்ற பேம்பு ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அங்கு காற்று மூங்கில்களில் மோதும் பொழுது வர சத்தம் இருக்கு இல்லையா, அதை யுனெஸ்கோவின் சவுண்ட்ஸ் டு ப்ரிசர்வ் லிஸ்டில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே நடந்தால் ரொம்பவே அந்த மெடிடேஷன் ஃபீலிங் எல்லாமே நிறைய பேருக்கு வர்றதா வந்து நிறைய பேர் சொல்லியும் இருக்காங்க. நான் சொன்னது போல பாண்டா மற்றும் நிறைய உயிரினங்களுக்கு வந்து இது உணவுப் பொருளாகவே வந்து அமைஞ்சிருக்கு. அதில் இந்த ஜெயண்ட் பாண்டா இருக்கு இல்லையா, அதனுடைய முக்கிய உணவுப் பொருளே இந்த பேம்பு தான். பாண்டா வந்து ஒரு நாளுக்கு பல கிலோ பேம்பு வந்து சாப்பிடுமா. அப்போ எவ்வளோ பேம்பு நம்ம வளர்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா. ஸோ பேம்பு ஃபாரஸ்ட் குறைந்தாக்கா பாண்டாக்குமே வந்து பாண்டாஸ்க்குமே ரொம்பவே வந்து பாதிப்பை ஏற்படும். ஏன்னா அதனுடைய உணவாதாரமே இதுதானே. அது மாத்திரம்ல, ஒரு காடு அழிஞ்சிச்சுன்னா மரங்கள் மட்டும் இல்லை பல உயிர்களின் வாழ்க்கையும் அதோடு சேர்ந்து வந்து மறைஞ்சிருது. ஸோ வாழ்க்கை பாடம் நம்ம மூங்கிலேருந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்குறோம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி சின்னதாக பார்ப்போம். மூங்கில் வந்து நமக்கு சொல்லித்தர பாடம் என்ன அப்படின்னாக்கா, அதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றுது, வளைஞ்சு கொடுக்கணும், காற்று அடிக்கும்போது வளைஞ்சு கொடுக்கணும், ஆனால் அது உறுதியாகவும் நிற்கணும். வாழ்க்கையிலையுமே அப்படிதான், நமக்கு வந்து சில நேரங்களில் மக்களுக்கு வந்து நம்ம வளைந்தும் கொடுக்கணும், ஆனால் நீதி நியாயம் அப்படின்னு சொல்லி நிற்கும் பொழுது நம்ம உறுதியாக அதில் வந்து நம்ம நிற்கணும். அது மாத்திரம் இல்லாமல் அமைதியாக வந்து அது வளரும். அது வளரும் பொழுது பெரிய சத்தம் அப்படிலாம் கொடுத்தலாம் வளராது, ரொம்பவே அமைதியாக. மூங்கில் ரொம்பவே ஆரம்பத்தில் மெதுவாக தான் வளர்ந்து வேற ஃபஸ்ட்டு ரொம்பவே பலப்படுத்தும். நம்மளுமே ஒரு விஷயத்தில் நம்ம வளர்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதனுடைய ஃபவுண்டேஷன் காரியங்களில் ரொம்பவே ஆழமான அறிவு, இவன் நம்ம கல்வியாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், ஆழமான அறிவை நம்ம வந்து பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அதை வந்து வளர்ச்சி அடையணும். எப்பவுமே சொல்லுவாங்களா, ஆஃப் நாலேஜ் வந்து இட்ஸ் சம்திங் ரொம்பவே டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம்னாக்கா அதை பற்றிய ஆய்ந்து எல்லாமே அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் தான் பேசணும் அப்படின்லாம் வந்து நம்மளுடைய வாக்கில் வந்து நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம். இப்போ அதே போல் தான் நம்ம யோசித்து என்ன காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்துக்கான பேக்ரவுண்டுமே நல்லா வந்து யோசித்து அதை பற்றி தெளிவாக அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கும்பொழுது அது நம்மளுடைய க்ரோத் சூப்பராகவே இருக்கும். அது மாத்திரம் நம்ம காலி இடம் இருந்தால் தான் இசையே வந்து அங்கே வரும். அது போல் மனசில் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, சில கோபங்கள் சில நேரங்கள் வந்து கசப்புகள் அதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையிலுமே வந்து அந்த அழகான இசையை போல சில சந்தோஷமான நிகழ்வுகள் கூட நமக்கு வந்து கேட்காது, அதை வந்து யோசிக்க கூட மாட்டோம். பிகாஸ் நிறைய நேரங்கள் அப்படியே சோர்வாக அந்த கவலை நமக்கு நடந்த சில காரியங்கள் அதையே யோசிச்சு யோசிச்சு வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த பாஸ்ட்டை வந்து அப்படியே தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக மனசை வந்து அந்த குழந்தைங்களை போல் அப்படியே எப்பவுமே குழந்தைங்களை நீங்கள் பார்த்துருந்தாக்கா தெரியும், அடிச்சுட்டாக்கா அம்மா கிட்டே திரும்ப அம்மா தான் அடிச்சிருப்பாங்க திரும்ப ஓடி வரும் இல்லையா. அது போல் இந்த மனசில் வந்து எந்த ஒரு கசப்போ எந்த ஒரு கல்ல கபடமோ நம்ம வந்து வச்சுட்டாம அது எல்லாத்தையும் நமக்கு வந்து நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்லி திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த நன்றல்லாத காரியங்களெல்லாம் அன்றே மறந்துட்டு அப்படியே சந்தோஷமாக போனீங்கனாக்கா அந்த மூங்கில் எப்படி அழகாக இசைப்படுதோ அது போல் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே அப்படியே ஜாலியாக இசை பாடிக்கிட்டு கேட்குறவங்களுக்குமே அதை நம்ம பார்க்குறவங்களுக்குமே அந்த இசை அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும். ஸோ இது போல் இன்னுமே நிறைய இன்ஃபர்மேட்டிவ்ஸான ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நந்தா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக முன்பணியா என்ற பாடல் தான். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுபா குரலில் பழனி பாரதி வரிகளில் யுவன் சங்கர் அஜய் சிம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்க.

3:51 ஆயிடுச்சிருக்கு. அறிவும் ரசிப்பும் நிகழ்ச்சியில் மூங்கில் காடுகள் பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த மூங்கில் காடுகளில் வந்து இந்த ஃபேமிலி ஆஃப் திஸ் மூங்கிலை வந்து எதுக்கு கீழே வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, போஷியை அப்படின்ற ஃபேமிலியை வந்து சார்ந்தது. அதாவது இந்த ஃபேமிலி வந்து நம்ம ரைஸ், வீட், கிராஸ் எல்லாமே வந்து இருக்கு இல்லையா, அந்த ஃபேமிலியோட இது கனெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா நான் சொன்னது போல் இந்த மூங்கில் அரிசிகளாமே கூட யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்பவே கொழுப்பு சத்து மிகவும் குறைந்ததாக இருக்கிறதுனால ரொம்பவே அநேக இடங்களில் இந்த அரிசிகளை வந்து பயன்படுத்தி எல்லாமே சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுமே நார்மலாக ரைஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த பிளான்ட் பேஸ்டு இதுக்குள்ளே தான் இதுவுமே வந்து கொண்டு வராங்க. அதே போல் இது ரொம்பவே வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு ரொம்பவே எதிரான ஒரு க்ரீன் சோல்ஜர்னே சொல்லலாம். ஏன்னா நான் சொன்னது போல் சில ஆய்வுகளின்படி இந்த ஹார்ட்வுட் ட்ரீஸை விட அதிக ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுறது இந்த மூங்கில் தான். காற்றை வந்து பியூரிஃபை பண்ணுது. இயற்கையினுடைய சைலண்ட் மிஷின் தாங்க நமக்கு பேம்போ ஃபாரஸ்ட் எல்லாமே. பேம்போ ஸ்டீலை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா, ஈவன் வளைஞ்சு கொடுக்குது ஆனால் உடஞ்சி போகாது. சில இன்ஜினியர்ஸ்லாம் வந்து ஸ்டடிஸில் சொல்கிறாங்க பேம்பனுடைய ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேம்பு வந்து ஒரே சீசனில் ஃபுல் ஹைட்டுமே ரீச் பண்ணுமா. பல ட்ரீஸ்லாம் வந்து நான் சொன்னது போல் ரொம்ப வருஷங்கள் எடுத்து ஒரு அதிக ரீச், அதனுடைய ஹைட்டை ரீச் பண்ணி அது ஒரு மரமாக ஆகிறதுக்கு பேம்புலாம் வச்சிங்கனாக்கா சீக்கிரத்தில் வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து இருக்கும். அதே போல் அதனுடைய ஃப்ளார்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம், 40-100 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற பூக்கள் எல்லாமே வந்து பேம்பூஸில் இருக்குது. அது வந்து பூத்து சீக்கிரத்துலேயே வந்து டை ஆகிடும், அது இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாமே. ஸோ சில பேம்பூஸ் வந்து ஸ்பீஷிஸ் வந்து ரொம்ப இன்வேசிவாகவே இருக்குது. அதாவது வேகமாக பரவி மற்ற பிளான்ட்டையுமே டாமினேட் பண்ணுற அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி வந்து அதிகமாகவே கூட இருக்குது. அதே போல் பேம்போட சயின்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னாக்கா, சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறது பேம்போ செல்ஸ் வந்து பலூன் மாதிரி வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி எக்ஸ்பேண்ட் ஆகுதான். அதனால தான் எக்ஸ்ட்ராடினரியான ஃபாஸ்ட் க்ரோத் வந்து அதனால் கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்டுமே வந்து சொல்கிறாங்க. நமக்கு சொன்னது போல் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இந்த பேம்போனுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பேம்பூ வந்து அதிகமாக உற்பத்தி செய்து அதில் செய்கிறதான பொருட்கள் வந்து அதிக விநியோகங்களுமே வந்து அங்கே நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தமிழகத்துலேயுமே வந்து இதுக்காக இந்த பேஸ்கெட்ஸு, ஃபிஷிங் டூல்ஸு, ஃபென்ஸு, ஃப்ளூட்டு இதெல்லாமே வந்து பேம்பூலேருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கப்புறமா நானுமே நம்புகிறேன் நீங்கள் எல்லாருமே அதிக அதிகமாக இதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் பேம்பூ பேஸ்டு ப்ராடக்ட்ஸாக வந்து நம்ம வாங்குறதுனால, நம்ம இக்கோ ஃப்ரெண்ட்லி பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுனால நம்ம நாட்டுக்கும் நம்ம குளோபுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக செய்கிறோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே நல்ல ஒரு கிஃப்ட்டையும் வந்து கொடுக்குறோம். அதனால் நல்ல ஒரு சமுதாயத்தையுமே படைக்கிறோம். பிகாஸ் இதை நம்பி அநேக குடும்பங்களுமே இருக்குது. அவங்களுடைய வாழ்வாதாரமான காசுகளுக்கு இந்த வேலைகளை நம்பி அநேக குடும்பங்களுமே இருக்குது. ஸோ அவங்களுக்குமே இது மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையுமே கொடுக்கும். எஸ், நம்ம வந்து மண்ணுக்குள்ளே அமைஞ்சு அமைதியாக வந்து வேற மட்டுமே அப்படியே கட்டிகிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் நேரத்தில். அது போல் நம்ம நிறைய நேரங்களில் சைலண்ட்டாக இருப்போம், ஆனால் நமக்கு உள்ள க்ரோத் நடந்துட்டு தான் இருக்குது, உள்ளே எல்லாம் இன்டேக் போயிட்டே இருக்குது அப்படின்ற போல். ஒரு காலத்தில் அப்படியே மூங்கில் எப்படி அழகாக பெருசாக வளர்ந்து நிற்கிது சீக்கிரத்தில், அது போல் டைம் எடுத்தாலும் சீக்கிரமாக நம்மளுடைய க்ரோத்துமே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். நல்ல ஒரு பாசிட்டிவான வைபோடவே இன்றைக்கு இந்த ஒரு சூப்பரான விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். மூங்கிலை போலவே நம்மளுமே உடையாமல் என்ன ஆனாலும் சரி அப்படி ஸ்ட்ராங்காக நிலச்சி நிற்போம். அண்ட் அதனுடைய க்ரோத்தை போல் நம்மளுமே அநேகருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்போம், இக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே அதை வந்து அப்படி மூங்கில்கிட்ட நிறைய லெசன்ஸும் கற்றுக்கலாம். அதே போல் அதுக்கிட்ட இருந்து வர பொருட்களையுமே நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணி அதனால் நம்மளும் சந்தோஷமடையா 4 பேருமே சந்தோஷமாகவும் வச்சுக்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கூட இந்த மூங்கில் காடுகள் பற்றி மங்கி பாத்தில் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிய அந்த காரியங்கள் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணதில் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். அடுத்த நிகழ்ச்சியாக ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் மீண்டுமே நான் உங்கள் கூட வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் திஸ் இஸ் மீ உங்கள் பவானி சைனிங் ஆஃப். இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பள்ளாக உங்களுக்காக மௌனம் பேசியது திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார்.

கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமரின் உத்தரவுக்கேற்ப இதுவரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசு திட்டங்களின் பலன்கள் தடையின்றி எளிதாக மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிங்க பெண்கள் திட்டம் வரும் 27ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் வரும் கல்வியாண்டில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாட புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட விலையில்லா நலத்திட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு நேரடியாக விநியோகம் செய்யும் பணியினை அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று ஆய்வு செய்தார். கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கி 2025-26 நிதியாண்டிற்கான உபரி நிதியிலிருந்து 286,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கால்நடை மருத்துவ படிப்பிற்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, எஃப்எம் 91.4 இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது ஃபன் பண்ணலாமா, எஸ் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில உங்களுக்காக சூப்பரான ஒரு கேம் ஷோட தான் நான் வந்திருக்கேன். என்ன கேம் ஷோ அப்படின்னு சொல்லிடுவேனா? எஸ் எப்பவுமே சாங் கேட்டு தானே வருவோம். அதே மாதிரி யோசிச்சிட்டே இருங்க, என்ன கேம் இன்னைக்கு கொண்டு வந்திருப்பா பவானி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருங்க. அதுக்கு முன்பாக மாஸ்டர் திரைப்படத்துல இருந்து நம்ம அப்படியே ஒரு சாங் கேட்டுட்டே வந்துருவோம். வாத்தி கம்மிங் என்ற பாடல் தான் அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் கானா பாலச்சந்தர் அவர்கள் குரல்ல அனிருத் ரவிச்சந்தர் இசையப்பிள்ளையை உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டீங்க மகிழ்ந்திருங்க. இது நமது எஃப்எம் 91.4 எல்லாமே சமதுல.

அது சப்ப பீட்டு கொளுத்துக்கடா. மஜாபா மஜாபா இதா இதா இதா இதா.

0: செம்ம வைபான ஒரு சாங்கை கேட்டு வந்தாச்சு. எஸ் இன்றைக்கு நிகழ்ச்சியில் என்ன கேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான ஒரு கேம் தான். என்னன்னா 60க்குள் 10. என்னது 60க்குள் 10? என்னவோ நீ சொல்ற. எஸ் 60 நொடிகளில் நீங்கள் என்ன பண்ணணாக்கா 10 வார்த்தைகளை வந்து சொல்லணும். என்னன்னா நான் ஒரு இடமும் ஏதோ ஒரு காரியத்தை பற்றி நான் சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லை ஏதோ ஒரு இடத்த ஸ்கூல் அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த இடத்துல இருக்கிற பொருட்களை பற்றி 60 நொடிகளுக்குள்ள 10 பொருட்களாச்சும் மினிமம் வந்து நீங்கள் சொல்லியே ஆகணும். அப்போ தான் இந்த கேமில் நீங்கள் வின்னே. எஸ் யாரு நம்ம கூட இன்றைக்கு கேம்ல வந்து சூப்பரா வின் பண்ணி ஜெயிக்க போறாங்க, நிறைய நேரங்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க. ஸோ எஸ் நமக்காக அப்படி காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து பேசிடலாம். நீங்களுமே கால் பண்ணி பேசி இந்த கேம் விளையாடணும் விரும்புனீங்கனாக்கா நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே 298-6-00-38 அல்லது 295-2-05-54 என்று எண்ணிற்கு அழைத்து நீங்களுமே இந்த கேமையும் கூட சேர்ந்து விளையாடலாம். எஸ் நமக்காக காலர் காத்துட்டு இருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்க சொல்லி பாத்துருவோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி ஐயா நலமா இருக்கீங்களா?
1: நலம், நீங்க நலமா?
0: நலமா இருக்கும் ஐயா. ஓகே, நீங்க கேமுக்கு ரெடியா?
1: ரெடி.
0: சூப்பர். ஓகே, உங்களுக்காக ரொம்ப எளிமையாவே கொடுக்குறேன். ஃப்ரிட்ஜ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஃப்ரிட்ஜ், அதுக்குள்ள இருக்கிற ஒரு 10 பொருட்கள் அப்படியே கிடக்க கிடக்குன்னு சொல்லுங்க. இருங்க, நான் சொல்லும் பொழுது நீங்க ஆரம்பிச்சாக்கா போதும். ஓகேவா? ரெடியா நீங்க? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
1: ஆப்பிள், ஆரஞ்ச், வெண்டைக்காய், முள்ளங்கி, தக்காளி, தோசை மாவு, மிளகா.
0: மிளகா உள்ள வைப்பாங்களா?
1: வைப்பாங்க, எங்க ஊர்ல வைப்பாங்க.
0: பாரா,
1: கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம். வெங்காயம் வைக்க மாட்டாங்க.
0: நீங்க என்னையே கேக்குறீங்க, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும்.
1: வேற என்ன வைப்பாங்க? இது
0: எது?
1: தர்பூசணி பழம்.
0: அப்புறம்
1: அப்புறம் இது கிளிநீர் பயம்.
0: வாழ்த்துக்கள், நீங்க ஜெயிச்சிட்டீங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி. ஓகே, நம்ம காலர் வந்து சூப்பராவே வந்து பிளே பண்ணிட்டாங்க. அடுத்து யார் எங்க இருந்து பேசுறாங்க சொல்லி பாத்துருவோம். வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம்மா, நான் தேவி ஜாப்பல்லாம் பேசுறேம்மா.
0: வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்பவே நல்லா இருக்கும்மா. ஓகே, கேமுக்கு ரெடியா நீங்க?
2: சொல்லுங்க. முடிச்சு விளையாடுனது இல்ல, ட்ரை பண்றேன்.
0: ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே இருக்கேன். எஸ், உங்களுக்கான சொல் வந்து ஸ்கூல் கிளாஸ் ரூம்.
2: கிளாஸ் ரூம்.
0: ஆமா சொல்லுங்க.

0: கேபிள் சேரு, ஸ்டாக் பீஸ், பல்பும், டெஸ்டரு, பேஸ்கெட்டு, இது போர்டு, போர்டு எழுதுற போர்டு, வேற என்ன இருக்கும், புத்தகம், புத்தகம், நோட்டு, பேனா, பென்சிலு, பாக்ஸு, லஞ்ச் பாக்ஸு, பேகு, வேற என்ன சொல்றது, இன்னும்
1: டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருப்போமே. மறந்து போயிட்டோமே. அருமை அருமை, ரொம்ப அழகா விளையாடுனீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: சூப்பரா நம்ம வந்து காலேஜ் வந்து சூப்பராவே ஜெயிச்சுட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் யாரு எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம், சொல்லுங்க.
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் தாமல்பட்டி கோபால்மா.
1: ஓகே, சொல்லுங்க, நீங்க கேம்க்கு ரெடியா?
2: சொல்லுங்க.
1: ஓகே, உங்களுக்கான சொல் வந்து வாகனங்கள்.
2: வாகனம், சீட்டு, டிரைவர், டீசல், ஹார்ன், கண்டக்டர், ஸ்பீக்கர், பிரேக்கு, எக்ஸலேட்டர், ஸ்டேரிங். பத்து வந்துருச்சுமா?
1: ஓகே ஓகே சார், ஜெயிச்சிட்டீங்க நீங்க. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம காலேஜ் எல்லாமே ரொம்ப சூப்பரா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி இன்னுமே நீங்களுமே விளையாட விரும்பினீங்க, நீங்களுமே கூட சேர்ந்து விளையாடுறதுக்காக அழைக்க வேண்டிய எண் 298-6000-38 அல்லது 295-2055-54 என்ற எண்ணிற்கு கால் பண்ணி நீங்க என்னோட விளையாடலாம். எஸ் அடுத்ததாக உங்களுக்காகவே விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து சவதீகா என்ற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. ஆண்டனிதாசன் குரல்ல, அறிவு வரிகள்ல அனிருத் ரவிச்சந்திர சாம்பிள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மறந்துருங்கள். இது நமது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே சமதுலை.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: ஹர் ஹர் சூரியகர்.
4: நேரம் 4:21 ஆயிட்டிருக்கு. நம்ம இணைந்திருக்கிறது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி வித் மீ உங்க பவானி. எஸ், நம்மளுடைய கேள்விக்கு அடுத்ததாக பதில் சொல்றதுக்கு யார் ரெடியா இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
5: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில் இருந்து சென்று

0: சந்திரசேகர் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கும் சந்திரசேகர் சார். ஓகே, உங்களுக்கான கேம் என்ன பொருள் நான் சொல்ல போறேன்ட்டு, என்ன இடம் சொல்ல போறேன்ட்டு நீங்க ரெடியா இருக்கீங்களா?
0: ஈஸியான இடமா சொல்லுங்க. 15-20 சொல்லிக்கிட்டே இருப்போம்.
1: அப்படி சரி, ஓகே. உங்களுக்காகவே பிளே கிரவுண்ட்.
0: பிளே கிரவுண்டா?
1: ஆமா.
0: ஓகே, சேரு, ஸ்டம்பு, பாலு, பேட்டு, அப்புறமா வந்து ஆட்கை, அப்புறமா ரிங்கு அதாவது கோடு போடுவாங்க அம்பையர், அதுக்கப்புறமா வந்து ஹேட்டு, பேட்டு, பாலு,
1: பேட்டு பால் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்க,
0: சொல்லிட்டேனா? அதுக்கப்புறமா சாண்டு, மணல், வேற என்ன இருக்கு?
1: ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
2: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தோப்பு தெரு கே சிவசுப்பிரமணியன்.
1: சார், நாங்க நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க சூப்பரா இருக்கோம் மேடம்.
1: சூப்பர் சார். ஓகே, உங்களுக்காகவே ரொம்பவே எளிமையான ஒரு இடமா சொன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்காகவே மார்க்கெட்,
2: காய்கறி, பழ வகைகள், அது முதல்ல தராசு, அது முதல்ல வந்து பீரோ.
1: பீரோவா?
2: பீரோ வச்சிருப்பாங்க
1: மார்க்கெட்ல. பீரோ? ஓகே,
2: இருக்கு மேடம்.
1: சரி, ஓகே.
2: கல்லாப்பட்டி,
1: கல்லாப்பட்டி, ஓகே.
2: தராசு, இடைக்கல்,
1: அது ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்க,
2: சொல்லியாச்சு. அதுக்கு மேல வந்து மேடம்,
1: சீக்கிரமா சொல்லுங்க, டைம் போயிட்டே இருக்கே.
2: அதுக்கு மேல வந்து ஆளு வேலையாட்கள், அதுக்கு மேல டைம்,
1: டைம், சரி, ஓகே. ஆமா,
2: கடிகாரம், தொட்டி, அதுக்கு மேல மேடம்,
1: அவ்வளவுதானா? 10 சொல்லணும், யோசிச்சு சொல்லுங்க, வேற என்னெல்லாம் இருக்கும்?
2: வேற என்ன, எல்லா காய்கறிகள் தான் இருக்கும். புடலங்காய், கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு.
1: அருமை அருமை, நீங்க நல்லா விளையாடுனீங்க. ஈவன் அவங்க இதெல்லாம் கூட சொல்லலாம், தண்ணீர் பாட்டில்கள்லாம் அங்க இருக்கும், தண்ணீர் பானைகள்லாம் வச்சிருப்பாங்க, அப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கும்? நீங்க வந்து காய்கறிகள் அப்படின்னு சொன்னீங்க.
2: இல்ல, அது சொன்ன தண்ணீர் தொட்டின்னு சொன்னா,
1: அந்த தொட்டி வந்து நான் தண்ணீர் தொட்டினா, ஓகே ஃபைன். நான் வந்து வேற தண்ணீர், குடிக்கிற தண்ணி பாட்டில்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த காரியங்கள் எல்லாமே கூட இருக்கும்ல, அது அது மாதிரி நிறையமே இருக்கு. ரொம்பவே சூப்பரா விளையாடுனீங்க, வாழ்த்துக்கள்.
2: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
1: நன்றி. ஓகே, அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: இரும்பாக்கம். வணக்கம்.
1: ஓகே, சொல்லுங்கம்மா, நீங்க கேம் ரெடியா?
3: ஆ, ரெடி மேடம்.
1: ஓகே, உங்களுக்காக மருத்துவமனை.
3: மருத்துவமனை, நோயாளி, டாக்டர், டேபிள் சேர், ஊசி, மருந்து, மாத்திரை, பெட்,
1: நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள்மா. ஓகே, நம்மளுடைய காலேஜ் நம்ம ரொம்ப சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடலை கேட்டு வந்தால் இன்னுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டியூட் திரைப்படத்திலிருந்து ஊரும் பிளட் தான் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. சாய் அபியன்கர் மற்றும் பால்தாபா அவங்க குரல்ல, பால்தாபா வரிகளில் சாய் அபியன்கருடைய இசை பிளேயே வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்துருங்க. இது நம்ம எஃப்எம் 91.4 எல்லாமே சமதூலர்.

0: நேரம் 4:30 ஆயிட்டிருக்கு. நாம இணைந்திருக்கிறது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான். எஸ், இன்றைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்க கேள்வி என்னன்னாக்கா, 60 செகண்ட்குள்ள 10 வார்த்தைகள் நான் சொல்ற இடத்துல இருக்கிற 10 வார்த்தைகள் வந்து டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். ஸோ யார் வந்து ரொம்ப அழகா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யார் ஜெயிக்கிறாங்க, எல்லாருமே வந்து டக்கு டக்கு டக்கு டக்குன்னு தங்களுடைய பதிலையும் சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்க, அவங்களுமே நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து? உங்களுடைய வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க, உங்க பேர் திரும்ப சொல்றீங்களா? ஐயா,
1: எம் கல்வி பிவிஎஸ் அண்ணா.
0: ஓகே ஐயா, நீங்க ரெடியா?
1: ரெடி.
0: ஓகே, உங்களுக்கான என்னன்னாக்கா பச்சை பழ வகைகள் கேக்குதுங்களா? ஓகே, உங்களுக்காக ரொம்பவே எளிமையா, பச்சை காய்கறிகள் 10 டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க
1: பார்க்கலாம்.
0: பிரேக் ஆகுதுங்களா, கேக்குதுங்களா? ஹலோ, ஓகே, நம்ம வந்து தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட வந்து பேசிடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?

0: வாழ்வில் வளத்துடன் கேள்வி ஜெயசீலன் கொரமாண்டப்பட்டிமா.
1: ஓகே ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: நலமா, நீங்க நலமா?
1: நலமா இருக்கும் ஐயா. நீங்க வந்து கேமுக்கு ரெடியா?
0: ரெடிவா, சொல்லுங்க.
1: சூப்பர். உங்களுக்காகவே பச்சை காய்கறிகள் 10 டக்கு டக்கு டக்கு சொல்லுங்க பாக்கலாம்.
0: பச்சை காய்கறிகள்?
1: ஆமா.
0: அவரைக்காய், பாகற்காய், துவரைக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய்.
1: முருங்கைக்காய்,
0: முருங்கைக்காய்மா?
1: ஓகே ஓகே, இல்ல சட்டன கேட்டனா? ஓகே.
0: கோவக்காய்,
1: கோவக்காய்,
0: சுண்டைக்காய்,
1: அடுத்ததா யார் எங்க இருந்தெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்து பாப்போம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து?
2: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
1: நன்றி ஐயா. உங்க பேரு?
2: ஆனந்த் மேடம், ஹைதராபாத்ல இருந்து.
1: ஆனந்த் சார், ஓகே, நீங்க ரெடியா கேமுக்கு?
2: சொல்லுங்க மேடம்.
1: ஓகே, நீங்க வந்து அதே அந்த பச்சை காய்கறிகளை ஃபுல்ஃபில் பண்ண முடியாம போயிடுச்சு. நீங்க வந்து பச்சை காய்கறிகள் 10 டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
2: பாவக்காய், புடலங்காய், பீக்கங்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய்,
1: பச்சை கத்திரிக்காய்,
2: முருங்கைக்காய், அப்புறம் சுரக்காய், சுரக்காய், பூசணிக்காய், அப்புறமேட்டு பரங்கிக்காய், புடலங்காய், கோவக்காய், வேற மேடம்.
1: நீங்க ஜெயிச்சிட்டீங்க. 10 தாண்டி போயிட்டு 12 வார்த்தைகள் நீங்க சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ மேடம், ரொம்ப நன்றி மேடம்.
1: சூப்பர். ஓகே, எஸ், நம்மளுடைய காலர் அடுத்து வேற எங்க இருந்து எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லி பாப்போம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து? ஓகே, சோ எஸ் நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடலை கேட்டு வந்தா இனிமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து தாய்க்கிழவி என்ற பாடல் தான். தனுஷ் மற்றும் ஆண்டனிதாசன் குரல்ல, தனுஷுடைய வரிகள்ல அனிருத் ரவிச்சந்தர் இசைப்பில் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்க. இது நமது FM 101.4 எல்லாமே சமதுல.

0: நேரம் 4:38 ஆயிட்டு இருக்கு. நம்ம இணைந்திருக்கிறது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான். எஸ், நமக்காக அடுத்து எந்த கோதர் இங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அண்ணா நகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: மாலினி தேவிமா, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்குமா. ஓகே, கேம் ரெடியா நீங்க?
1: சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்காக ரொம்பவே ஈஸியாவே பீரோ, அந்த பீரோக்குள்ள என்னென்னலாம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு 10 பொருட்கள் அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
1: நகை, ரூபா, டப்பா, அப்புறம் பர்ஸு, டவல், புடவை, ஷர்ட்டு, வேட்டி, பனியன், சுடிதார், அப்புறம்
0: நீங்க பெரும் பட்டியெல்லாம் போயிட்டீங்க. பத்து வார்த்தைகளுக்கும் தாண்டியே சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், ஜெயிச்சிட்டீங்க.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. ஓகே, அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்க சொல்லி பாத்துருவோம். வணக்கம், யாரு இங்க இருந்து?
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: அன்பான சொரிக்கு அன்பு வணக்கம். மதுரையில இருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: 40 கிடைச்சிச்சு. 5:00 இருந்து ட்ரை பண்ணி.
0: ஓச்சோ, ஆனா கிடைச்சிச்சு பாத்தீங்களா? விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி.
2: கண்டிப்பா மெரிசி உடைய நிகழ்ச்சி அடைய மாதிரி.
0: சூப்பர் சூப்பர் சார். ஓகே, கேம் ரெடியா? ஹலோ
2: ஹலோ,
0: கேம் ரெடியா?
2: ஏ, கேளுங்க சார்.
0: ஓகே, உங்களுக்காக கிச்சன்,
2: சமையல் அடுப்பு, மளிகை ஜாமான்கள், மளிகை ஜாமான்கள், தோசை கரண்டி, சப்பாத்தி கரண்டி, சப்பாத்து கரண்டி, தோசை கல்லு, சப்பாத்தி
0: சப்பா,
2: பருப்பு, உளுந்த பருப்பு, துவரம் பருப்பு, பாசி பருப்பு, கொண்டக்கல்ல, அரிசி, ரைஸ், முக்கியமா ரைஸ், மிளகாப்பொடி, உளுந்த பருப்பு,
0: நீங்களே போட்டுருங்க அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலா நீங்க சொல்லிட்டீங்க, ரொம்பவே சூப்பரா விளையாடுங்க. வாழ்த்துக்கள்.
2: தேங்க் யூ சார், தேங்க் யூ.
0: ஓகே சார், எஸ், அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்க சொல்லி பாத்துருவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
3: என்னெல்லாம்
0: இருக்கும்?

0: அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஒரு அஞ்சு சொல்லுங்க.
1: புத்தகம், பேனா, ஸ்கேல், ஷார்ப்னர், ரப்பர் பாக்ஸ், ஜியோமெட்ரி பாக்ஸ், வாட்டர் கேன், பேனா, புத்தகம்.
0: இது ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: ஓகே, எஸ், நம்ம காலேஜ்லாமே ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததான் என்ன பாடல் நம்ம வந்து நிகழ்ச்சியில் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மதராசி திரைப்படத்திலிருந்து தான் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு சலம்பல அப்படின்ற பாடல் தான். சாய் அபயன்கருடைய குரல்ல சூப்பர் சூப்பு வரிகள் அனிருத் ரவிச்சந்திர சிம்பிள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு முடிந்திருங்கிறது நம்ம எஃப்எம் 91.4 இங்க எல்லாமே செம்மதுல.
2: சலம்பல சலம்பல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற அணியே.
3: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
2: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
3: அச்சச்சா
2: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
3: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: நேரம் 4:45 ஆயிட்டிருக்கு. நம்மளுடைய ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேம்ல நமக்காக நம்ம கூட விளையாடுறதுக்காக மக்கள் ரொம்பவே ஆரவாரத்தோட காத்துட்டு இருக்காங்க. அடுத்து யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்க இருந்து?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்குமா. ஓகே, கேம் ரெடியா?

0: தயார்.
1: தயார் அந்த ஒரு போறா தாங்க. ஓகே, உங்களுக்காகவே சூப்பராவே
0: கொடுத்தீங்கனாலும் சரி, நான் கலந்துகிட்டு முயற்சி பண்ணி பதில் சொல்லியே தீர்வோம்.
1: எப்படியே நாங்க சொல்லுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர். ஓகே, உங்களுக்காக இடம் என்னன்னா பார்க், பூங்கா.
0: பூங்கா, ராட்டினம், ஊஞ்சல், மரம், செடிகள், ராட்டினத்திலே நிறைய சொல்லலாமா, ரயில் ராட்டினம், கொடை ராட்டினம், சர்க்கல், சர்க்கல், தண்ணீர், புல்வெளி, சாப்பாடு.
1: சாப்பாடு அருமை,
2: என்ன
1: வார்த்தை உங்களுக்கு கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா, மொட்டை மாடி.
2: மொட்டைமாடியா
1: இருக்குமா?
2: செடி இருக்கு. செடி, அதுக்கப்புறம் கொடி, அந்த துணி காய்ப்போம்.
1: அதுக்கப்புறம்
2: பாத்தீங்கன்னா பாத்ரூம், அப்புறம் வீடு, அதுக்கப்புறம் பறவைகள், அப்புறம் அதுக்கப்புறம் என்னது
1: வேற என்ன இருக்கு?
2: மேடம் தகரம் இருக்கு,
1: தகரம்,
2: அப்புறம் கதவு. கதவு
1: வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த காலர் கிட்ட நம்ம பேசிடலாம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்,
1: உங்களுக்கான இடம் என்னன்னா திருவிழா.
3: திருவிழா?
1: ஆமா.
3: மோளம், நாகசுரம், சாமி தூக்கத்தல், திருவிழா வெளியே வரும் சாமி. ரொம்ப சொல்லணும்னா மத்த நேருக்கு வாய்ப்பு
1: கொடுக்குறோம். ஓகே, இன்னுமே நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. திருவிழான்னு சொன்னாலே நமக்கு நிறைய, அந்த டைம்ல வந்து நம்ம நகர்ப்புறங்கள்ல இருக்கவங்க எல்லாருமே கூட ரொம்பவே எக்ஸைட்டாக இருப்பாங்க, நிறைய விஷயங்கள்லாம் வாங்குவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு க்ளூவாவே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் காலர் எங்க இருந்து பேசுறாங்க அவங்களால கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து? எடுத்துட்டாங்கப்போ அப்போ சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
4: ரதி பாலாஜி பேசுறேன்.
1: ரதி பாலாஜி மேம், நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கிறேன்,
1: சூப்பர். சொல்லுங்க, நீங்க திருவிழா அந்த இடங்கள்ல இருக்கிற ஒரு 10 பொருட்களோ இல்ல 10 காரியங்கள் சொல்லுங்க பாக்கலாம்.
4: கடை இருக்கும்,
1: சூப்பர்.
4: அப்புறம் எல்லாரும் பாக்குற மாதிரி இது கடையில என்னென்ன இருக்குது அதெல்லாம் சொல்லலாமா?
1: சொல்லாமே.
4: வளையல் இருக்கும், அப்புறம் வந்து சாப்பிடுற பொருள், அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஊர்ல இருக்கிற ஜனம் எல்லாம் வருவாங்க,
1: ஜனங்க.
4: அப்புறம் வாத்தியம், மாலம், சாமி தூக்கி தேர் வீதி உலா வருது, அப்புறம் எலுமிச்சம் பழம், தேங்காய், கற்பூரம், ஊதுவத்தி, இது சந்தனம், அப்புறம் மாலை, பூவு, எல்லாமே இருக்கும்.
1: எல்லாமே இருக்கும், கிடைக்காதது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா விளையாடுனீங்க, ஜெயிச்சிட்டீங்க.
4: தேங்க்ஸ்மா.
1: தேங்க்யூ. ஓகே, அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்க சரி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம் கலா மேம். ஓகே, நீங்க ரெடியா? ஈஸியா சொல்லலாமா? ஓகே, உங்களுக்காக என்ன சொல்லலாம்? ஓகே,

0: ஐயோ யோசிச்சு யோசிச்சு என்ன சொல்றது அப்படின்னே அப்படியே மைண்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்காகவே ஈஸியா ஆரஞ்சு நிறத்தில் உள்ள பழ வகைகள் 10 சொல்லுங்க.
1: ஆரஞ்சு,
0: ஆமா ஆரஞ்சு சிவப்புமே கூட கலந்து வச்சுக்கோங்க.
1: நன்றி
0: வாழ்த்துக்கள். சரோஜா சாமானிகாலு அப்படின்ற பாடல் தான் சென்னை 628 என்ற திரைப்படத்துல இருந்து. சங்கர் மகாதேவன் மற்றும் பிரேம்ஜி அமரன் குரல்ல கங்கை அமரனுடைய வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா எஸ்எம்பிளே வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் 91.4 எல்லாமே சமதுல.

நேரம் 4:56 நிமிடம் ஆயிட்டிருக்கு. எஸ் நம்ம இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் ரொம்பவே ஃபன்ஃபுல்லாக இந்த கேம் ஷோ வந்து சூப்பராக நம்மளுடைய நேர்கள்லாம் வந்து கலந்துட்டு ரொம்ப சூப்பராகவே என்ஜாய் பண்ணி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கும் அவங்க டக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி பதில் சொல்கிறதுலையும் ரொம்பவே அழகாக போச்சு. ஸோ எஸ் உங்களோட இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து கலந்துட்டதில் ரொம்ப சந்தோஷம். மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் நானுமே வந்து உங்க கூட அடுத்தது பேசுகிறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து நானுமே சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவுப்படலாக உங்களுக்காக வரவிருக்கிறது மாரி திரைப்படத்திலிருந்து டானி டானி டானி என்ற பாடல் தான். அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் அலிஷா தாமஸ் குரல்ல தனுஷுடைய வரிகள் அனிருத் ரவிச்சந்தர் இசைப்பில் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டீங்கன்னா எஃப்எம் 101.4 எல்லாமே சமதூலு.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ரங்கநாதன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமரின் உத்தரவுக்கு ஏற்ப இதுவரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல IG ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் வரும் கல்வியாண்டில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட விலையில்லா நலத்திட்ட பொருட்கள்

பள்ளிகளுக்கு நேரடியாக விநியோகம் செய்யும் பணியினை அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று ஆய்வு செய்தார். கல்வி நிலையங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கஷிஸ் மாலிக் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: குட் ஈவினிங் மக்களே, நேரம் சரியா 5:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 சவுண்ட் பண்ணிக்கிங்க. குட் ஈவினிங் சொல்லிக்கிறது உங்கள் நான் கலை. எஸ் வீக்கெண்ட் வந்தாச்சு, ரொம்ப வைபா வீக்கெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. சாட்டர்டே ஆரம்பிச்ச நேரத்துக்குள்ள சாயங்காலம் வந்து நிலை மாற்றமா இருக்குங்க. மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்கல்ல, நான் எந்த மாற்றத்தை பத்தி பேசுறேன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த மாற்றம் என்ன மாற்றம்னா, டக்குன்னு எடுத்து மேல பாத்தீங்கன்னா வானத்துல ஒரு நிலை மாற்றம் தரும் மாற்றமா இருந்திருக்கும். காலையில வெயில் அடிக்குதுன்னு பார்த்தா காலையிலேயே மழை பெய்யுற இந்த மந்தாரம் மபுமா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம மேகமூட்டமா இருக்கு, ஸோ மழை வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுது போல. ஸோ எல்லாருமே காலேஜ் ஸ்கூல் பிளஸ் வேலையிலேருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பத்திரமா வீடு போய் சேர்ந்துருங்க. ரெயின் கோட் இருக்குன்னா கண்டிப்பா வச்சுக்கோங்க. குடைகள் கண்டிப்பான அவசியம், இந்த மாற்றம் முக்கியமானது இல்லையா. எஸ், இன்னைக்கு ரெயின்போ மடியில் எதை பற்றி பேச போகிறோம்ப்பா அப்படின்னா, இந்த அறிமுகம் இல்லாத நபர்கள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அறிமுகம் இல்லாத நபர்கள் நம்ம வாழ்க்கையில் புகுந்து ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அறிமுகம் இல்லாத நபர்களால் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத நீங்களும் பகிர்ந்துக்கலாம். ஃபோன் டயல் பண்ணுங்கள், 0492-286-0038, 2952-0554 அப்படின்ற ரெண்டு நம்பருக்கு. அப்படி இல்லைப்பா, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், சோஷியல் மீடியாவில் ஆக்டிவேட் ஆயிருப்பேன் அப்படின்றவங்களுக்குனா, சென்னை எஃப்எம் ரெயின்போ ஃபேஸ்புக் பேஜில் 101.4 ஃபேஸ்புக் பேஜில் நான் போடுற ஸ்டேட்டஸ் குவெஸ்டின் கீழே உங்களுடைய அனுபவங்களை அந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்களும் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். சூப்பரான பாடல் வந்துருக்கு ஜீவா மூவிலேருந்து, கார்த்திக் பவ்யா பண்டிட் வைரமுத்து டி இமானவங்களுடைய காம்போல. ஸ்டே டியூன், எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாம் எப்பவுமே சமதுடமா.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இருக்கும் இருவர்

0: என்ன பேச போறோம் அப்படின்னா, இந்த அறிமுகம் இல்லாத நபர்கள் சேஞ்சு சொல்லி போலயே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயங்களை சுவாரஸ்யமா பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த விஷயம் என்ன விஷயம், போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 044-298-0038-2952-0554 அப்படி நம்பருக்கு. யார் அந்த முதல் நேயர்? வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்க. நீங்க இருக்கீங்க சந்திரசேகர்?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க கல்வி சார். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு பேசுறோம், ரொம்ப சந்தோஷம்.
0: எனக்கு ஒரு வெகேஷன் வேணும் இல்லையா, உங்களுக்கும் வந்து புதுசா கேக்கிட்டதான் நல்லா இருக்கும். சொல்லுங்க.
1: அதுதான் கலை சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமா
0: சொல்லுங்க, உங்களுக்கு இந்த அறிமுகம் இல்லாத நபர்களால் நடந்த சுவாரஸ்யமான விஷயம் என்ன?
1: ஒரு வாட்டி வண்டி அப்படிங்கறத மாறி ஏறிட்டோம் சார். ஆக்சுவலி அவசரத்துல ட்ரெயின்ல போகும்போதுதான் ஒரு நல்ல வேலைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரெயின் வந்து கேரளாவை நோக்கி போகும். நாங்க வந்து சேலம்க்கு போகணும். ஜோலார்பேட் அப்படிங்கிற ஒரு ஜங்ஷன் தான் ரொம்ப காமனான ஒண்ணு. அங்க பாத்தீங்கன்னா ஏதோ எதேச்சியா எங்க அம்மா வந்து, அப்ப ரொம்ப சின்ன பிள்ளைன்னு வச்சுக்கோங்க, ஒரு தேர்ட் இல்லைன்னா செகண்ட் அப்படிதான் படிச்சிருப்பேன். அப்ப வந்து அம்மா எதேச்சியா கேட்கும் பொழுது, இல்லங்க இது கேரளா போகும், நீங்க சேலத்துக்கு ஏறிருக்கீங்க, ஐயோ அவ்வளவுதான், நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அம்மாக்கு ரொம்ப ஷிவரிங் ஆயிடுச்சு. அப்போ அப்பா அப்பாதான் ஏத்தி விட்டாரு வண்டி அப்படிங்கறத. அப்போ அம்மாவுக்கு தனியா வண்டி புடிச்சு ஏறது, டிக்கெட் வாங்குறது, என்ன ஏது சுத்தமா தெரியாது.
0: கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும்,
1: ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அந்த சமயத்துல எங்க அம்மா பேனிக் ஆகி அழுறத பாத்திருக்காங்க. ஒரு சின்ன பிள்ளைய வேற வச்சிருக்கேன்னு, பாவம் அவர் கேரளா போக வேண்டியவரு, அவங்க குடும்பமா வந்திருந்தாங்க. அதுல நீ நான் இவங்க இறக்கி விட்டுட்டு நான் ட்ரெயினை பிடிச்சு இன்னொரு ட்ரெயினை பிடிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக வந்து அவர் வந்து வண்டியை ஏத்தி விட்டுட்டு திரும்பியும் அவருடைய சொந்த ஊர் கேரளாக்கு போயிருந்தாரு. முகம் தெரியாத ஒரு விஷயம், ஒரு மனிதர் அவர் நினைச்சிருந்தா வாயில இப்படிப்பா அப்படிப்போ அப்படின்னு சொல்லிருக்கலாம். எங்களுக்காக மெனக்கிட்டு அவ்வளவு தூரம் வச்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் சார் நாங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10+ இயர்ஸ் 10-20 இயர்ஸ் பக்கம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் நாங்க. அது வந்து கேரளால அவங்க வீட்டுக்கெல்லாம் நாங்க போக ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு ஒரு முகம் தெரியாத நபர் இந்த அளவுக்கு ஹெல்ப் செஞ்சதுனால ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாவும் மாறிட்டோம்.
0: முகம் தெரியாத நண்பரா மாறிட்டாங்க. இதுவே சந்திரசேகர் இந்த நிலைமையில இருந்திருந்தாரு, சேலம் போக வேண்டி கேரளா போயிருந்தா கண்டிப்பா ஒரு ட்ரிப்பே அடிச்சு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க.
2: வணக்கம்,
0: யாரங்க பேசுறீங்க சார்?

0: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். மதுரையிலிருந்து உங்கள் அனுசன் ஆண்டனி சார்.
1: ஆண்டனி சார், எப்படி இருக்கீங்க?
0: எப்படி நல்லா இருக்குது. நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன். நீங்க சொல்லுங்க.
0: ரெயின்போ மாடல எவ்ரிடே தினந்தோறும் நல்ல வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டுற தலைப்பில் கொடுக்குறீங்க, அதற்காக நன்றியும் கூட.
1: ரொம்ப நன்றி
0: சார். எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகாத எங்க தேர்ஸுக்கு வர ஒரு அறிமுகமும் இல்லாதவரை பார்த்ததே கிடையாது. நான் பெருமைக்கு சொல்ல சார், நான் கார்டனிங் ஒர்க்கு 25 ஆண்டுகளாக மதுரை மீனாட்சி சுந்தர சோழ பட்டணத்துல மதுரையில பண்ணிக்கிட்டு இருக்கேன். கார்டனிங் ஒர்க்கு பவுண்டன் ஒரு சில இடங்கள்ல வச்சு கொடுத்துருக்கேன் சார். பவுண்டன் நீர்வீழ்ச்சி மாதிரிலாம் பவுண்டன்ல வச்சு கொடுத்துருக்கேன். அப்போ வந்து எங்க தேர்ஸ் பிரேயர் முடிஞ்ச உடனே நீங்க ஆண்டனிங்களா அப்படின்னு. ஆமா சார். என்ன சார், இந்த மாதிரி பவுண்டன் வச்சு என்னோட நண்பர் வீட்டுக்கு போனேன், நீங்க வந்து நான் வீடு இல்லிடம் கட்ட போறேன், நீங்கதான் வச்சு கொடுக்கணும், அவ்வளவு அழகா இருந்தது, அவ்வளவு ப்ராப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லு செவிகளை கேட்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு உழைப்புக்கு நம்ம வெறிய சம்பாதிக்கிற கை நிறைய சம்பாதிக்க இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இல்ல சார். நம்ம உழைப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்து அந்த திறமையை பாராட்டி அவள் இது வந்து சொல்லும் பொழுது எனக்கு மற்ற மகிழ்ச்சி, ஏதோ மகிழ்ச்சியா இருந்தது, நெகிழ்ச்சியாவே இருந்தது, அவ்வளவு சந்தோஷம். எனக்கு இந்த இல்லிடம் கட்டும் போது எனக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட ஒரு 6 மாசத்துல இல்லிடம் கட்டி முடிச்சுட்டாரு. அதே மாதிரியே நான் அவருக்கு மவுண்டன் வச்சு கொடுத்தேன் நான்.
1: சூப்பர் சார். அதாவது உங்களுடைய உழைப்பு இப்ப கூட உங்க முகத்துல அந்த புன் சிரிப்பு தெரிஞ்சிருக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த உழைப்புக்கான ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். சோ நீங்க செஞ்ச வேலை கரெக்டா இருந்துச்சு அப்படின்றதுனாலதான் உங்களுக்கு அந்த இடத்துல நடந்தது.
0: நீ டைட்டில் வைத்த போது அந்த ஃபவுண்டன் வைத்து கொடுத்த ஒரு அறிமுகம் இல்லாத நபர் வந்து பாராட்டி அந்த ஃபவுண்டன் எடுத்த ஞாபகம் தாத்த வந்தது வாய்ப்புக்கு.
1: நன்றி. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அறிமுகம் இல்லாத நபர்கள் கடந்து போயிருப்பாங்க. பாசிங் கிளவுட்ஸ்னா இருந்தாலும் கூட அந்த நபர் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றங்கள், ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பண்ணியிருப்பாங்க. அந்த சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்களும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா ஃபோன் பண்ணுங்க. 0944-9860-38, 2985-5544 அப்படின்ற நம்பருக்கு. அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ, வணக்கம்.
2: வணக்கம் சார். நான் ஊரை பார்க்க சுந்தரேசன் சார். நல்லா இருக்கீங்க சார்?
1: சுந்தரேசன் சார் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். நான் ஒரு நாள் பள்ளிக்கரணிக்கு போயிருந்தேன் சார்.
1: சரி.
2: ஒரு ஆட்டோ சிஸ்டமா ஒரு ஆட்டோ டிரைவர் வந்தாரு. அவர் வந்து நல்லபடியா கொண்டு போய் விட்டுட்டு சாப்பாடு வாங்கி போச்சாரு. அறிமுகவாரு, கோயில இருக்கீங்க, நீங்க எல்லாம் பெரிய பதவியில இருக்கீங்க, எங்களால முடிஞ்ச உதவி செய்யறேன் நான். அதுக்கப்புறம் நம்பர் எல்லாம் கொடுத்தாரு, கான்டாக்ட் பண்ணல. அன்னைக்கு ஆட்டோ காசு கூட வாங்கிக்கல அவரு. வயசுல பெரிய வாக்கிங் வந்தீங்க போனீங்க, எனக்கு இடம் தெரியாது, விசாரிச்சு கொண்டு போய் விட்டு இருந்து அப்போ கூட வந்து விட்டுட்டு போனாரு பஸ் ஸ்டாண்ட்
1: வரைக்கும். அறிமுகம் தெரியாது அந்த ஆட்டோ டிரைவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க இல்லையா?
2: ஆமா சார், நிறைய பேர் அது மாதிரி நிறைய நடந்துருக்கு சார். நன்றி சார்.
1: நன்றி. ஸோ இந்த ஆட்டோ ஓட்டக்கூடிய அண்ணாக்கள் அக்காக்கள், அதே போல் கேப் ஓட்டக்கூடிய அண்ணாக்கள் அக்காக்கள்லாம் வந்து என்னன்னா, எப்பயுமே ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா டக்குனு ஆபத் பாண்டவன் மாதிரி எந்த இடத்துல வருவாங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக நமக்கு ஒரு உதவி செஞ்சிருவாங்க. அது நமக்கு ஒரு ரூட் சொல்கிற இடமா இருக்கட்டும், இல்லை பரவாயில்ல வாங்கப்பா நான் அந்த ரூட் வழியை தான் போகிறேன், உங்களை பத்திரமான ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துல போய் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எப்பா தப்பிச்சண்டா, எவரோ ஒருத்தங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ நீங்களும் உங்களுடைய லைஃப்பில் யாரோ வந்த அந்த அறிமுகம் இல்லாத வந்து ஒரு நபரால் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்களும் ஷேர் பண்ணலாம். சூப்பரான பாடல் வந்துருக்கு அலைப்பா இதை மூலம் எஸ்பி சரண், நவீன், வைரமுத்து, ஏ ரஹ்மான், கம்பல. Stay tuned FM Rainbow 101.4. இங்க எல்லாம் பக்கமும் இஸ் மதுளமா.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நாளைய சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TR/TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: பக் டு த ஷோ. நேரம் சரியா 5:21 ஆயிட்டு இருக்க ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடையில் இன்னைக்கு என்ன விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் அறிமுகமே இல்லாத நபர்கள் கடந்து போவாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடத்திட்டு போயிருப்பாங்க. அந்த விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்
1: சார். யாருங்க பேசுறீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுடைய ஊர் பேர் சொல்லுங்க.
2: நான் செந்தில் கண்ணன் பேரலாம் சார்.
1: செந்தில் கண்ணன் சார் சொல்லுங்க.
2: பேரலாம் திருவள்ளூர் மாவட்டம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சார் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் சார், ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன்.
1: சரி.
2: அப்போ வந்து இடம் கல்யாணம் பண்ண போயெல்லாம் ஒரே மாதிரி நாலு தெருவில் இருந்தப்ப இடம் மாறி போயிட்டேன்.
1: ஓ, எந்த இடம் தெரியாம ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு
2: போயிட்டீங்க? ஒரு மண்டபத்துக்கு போனது. நான் அந்த வீட்டுல கல்யாண வீட்டுக்கு போயிருந்தத பிரிஞ்சு காணா போயிட்டேன்.
1: அச்சுச்சோ.
2: பெட்ரோல் விட்டு பிரிஞ்சுட்டேன். ஆனா நான் வந்து அங்க சுத்திட்டு ஒரு ஆளை கேட்டேன்.

0: இந்த மாதிரி கல்யாண வீடா இருக்கும், அங்க சொன்னாங்க கொண்டு கொடுங்க. அவர் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவர் சைக்கிள் வாசிட்டு வந்து எங்க வீட்டுல விட்டாரு. எங்க வீட்டுல விட்டாரு.
1: ஓகே ஓகே.
0: நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது.
1: உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் டைம்ல?
0: எனக்கு வந்து ஒரு 6-7 வயசு இருக்கும் சார்.
1: 6-7 வயசுல. அது இன்னும் ஞாபகம் இருக்கு. வாழ்க்கையில இந்த அறிமுகம் இல்லாத நபர்களால் நடந்த சுவாரஸ்யமான விஷயம் நீங்கள் ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா 0-4-2-9-8-6-0-0-3-8-2-9-5-2-0-5-5-4 என்ற நம்பருக்கு வணக்கம். ரெயின்போ.
2: ஹலோ. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. யாரங்க பேசுறீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் ஐயா.
1: சொல்லுங்க.
2: நான் வந்து என் சம்பவத்துல என்னன்னா, எனக்கு இந்த லோனுக்காக விஷயம் போயிருந்த லோனு பேங்க்ல, அந்த மேனேஜர் வந்து எழுதி கொடுத்த மாதிரி இந்த வேலை வாய்ப்புகளை பாருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. நாங்க போய் பேர் முடிச்சு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்புறம் என்ன எப்படி யார போய் கேட்க எவரும் சரி இவரு அனுப்பிச்சாங்க யோசனை. அப்புறம் வந்து ஒருத்தர் அவரே கூப்பிட்டு அது மாதிரி இந்த மாதிரி வந்து என்ன பண்ண இந்த மாதிரி லோனுக்காக இந்த மாதிரி அனுப்பிச்சார் மேனேஜர் அப்படின்னு, வாங்க அப்படியே கூப்பிட்டு போய் நீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லுங்கன்னு அவரே செஞ்சு கொடுத்தாரு. எனக்கு அது இன்னும் மறக்க முடியாது ஐயா.
1: அதே
2: மாதிரி லோன் அதாவது அந்த பாடத்தை அங்க வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். அந்த ட்ரைனிங்க்கு இவர் எதுக்கு கையில் போட்டாலும் கொடுப்பாங்களா? அங்க
3: சொல்லுங்க.
1: நான்
4: திருப்பூர் மாநகர் மணரை பாறப்பாளையத்திலிருந்து ரங்கசாமி பேசுகிறேன்.
1: ரங்கசாமி ஐயா சொல்லுங்க.
4: ஆமா. அதாவது புதிய அறிமுகமாய் நடந்த சுவாரஸ்யமான சொல்றீங்க.
1: ஆமா, சுவாரஸ்யமான விஷயங்கள்
4: விடயங்கள்.
1: ஆமா.
4: பாத்தீங்கன்னா இது வெளிப்புற பதிவு கூட இருக்கலாங்க. அது வந்து தெரியும் அறிமுகம் இல்லைங்க. ஒரு கேள்வி பாத்தங்க, பேசிட்டு இருந்தேங்க, நண்பர் ஆகிட்டே இருங்க, அலைபேசி அளவுக்கு வாங்கிட்டே பிடிச்சாரு.
1: அப்புறம்
4: இந்த மாதிரி என்ன பண்றீங்கன்னா, நம்ம கம்பெனில மேனேஜர்
1: இருக்கிற
4: சொல்லி பேசிட்டு இருந்தாருங்க. அப்புறம் போன் பண்ணுவாரு, போக கம்பெனிக்கு போகட்டு, நான் தான் மேனேஜர் அப்படின்னு
1: பாருங்க.
4: அப்ப அப்ப பணம் வாங்குவாரு, இது பண்ணுவாரு, கொடுப்பாரு, இதை டீச்சர் கொடுப்பாரு. திடீர்னு ஒரு நாள் வந்து மிஷின் எல்லாம் கொடுத்துடல அப்படின்னாருங்க. ஒரு நாள்
1: மிஷினா.
4: அப்ப நாங்களே வந்து எடுத்து வந்தோம்.
1: ஓகே, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு இல்லீங்களா?
4: ஹெல்ப் பண்ணிக்கிறார். எடுத்து வந்தா இது என்ன விஷயம் பாருங்க, விடிக்கணும்னு சொல்லுங்க. அதுக்கு
1: சொல்றேன்,
4: பாக்கும்போது அவர் மேனேஜர் கிடையாது, அசிஸ்டன்ட் மேனேஜர். அவருக்கு அங்க அவர் தெரியாம மிஷினை வச்சு போட்டாரு.
1: ஓகே ஓகே.
4: அவர் தெரியாம, அதனால வந்து பழகும் போது நம்ம வந்து என்னங்க இதா பழகி போடும். அப்புறம் மறுபடியும் அப்புறம் வந்து பேசி கேசி அப்புறம் கொடுத்தவங்க திருப்பி விட்டு எல்லாம் உண்டான பண்ணி கொடுத்துட்டான். சில விஷயங்கள் பழகும் போது வந்து அறிமுகம் இல்லாத பழகும் போது அவர் வந்து கரெக்டா இருக்காங்களா என்ன பண்றாங்க வந்து பாக்கலயே. அதுல ஒரு இதா இருக்கு, நிறைய நல்ல சம்பவம் நடந்துக்குதுங்க, நல்ல நிகழ்ச்சி நடந்துக்குது.
1: சரிங்க சார். அதான் நேர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அறிமுகம் இல்லாமல் பழகும் போது யார் என்னன்னு தெரியாமல் தான் பழக போகிறோம். அவங்களால என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, அவருக்கு ஏதோ அவருடைய வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்கு, நல்லது நடந்தாலும் சந்தோஷமானது. அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ.
5: மாலை இனிய வணக்கம்.
1: மாலை இனிய வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கே பேசுறீங்க?
5: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபம். நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நலமா இருக்கேன்.
1: சொல்லுங்க சார்.
5: நான் ஒரு 12வது படிக்கும் போது எனக்கு வந்து 69 வயசு.
1: 79 78
5: நினைக்கிறேன். அந்த இயர்ல சென்னை போயிட்டேன்.
1: சென்னையில
5: தியாகராஜ நகர்ல வந்து சினிமா கம்பெனிங்க ஒருத்தர், எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் நடிக்கிறதுக்கு போனாரு. அவரு இந்த இது ஒரு லாட்ஜ் இல்ல, சுதா லாட்ஜ் நினைக்கிறேன், அது
1: அமேசான்
5: லாட்ஜ் தங்கியிருந்தாரு. நான் என்ன பண்ண, மவுண்ட் ரோட்ல இருந்து வரும்போது பூந்தமல்ல இது அமைஞ்ச கரையில இறங்கிட்டேன். இதுக்கு போறதுக்கு பதில் அந்த ஏரியா போறதுக்கு பதில் அப்புறம் இறங்கி நான் வந்து எனக்கு எந்த இடம் என்னன்னு புரியல, என்ன தெரியல. அப்புறம் சரிட்டு ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒருத்தர் கூடவே வாங்க நடந்தே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கூட்டு போனாரு. 1 hour நடந்த ரெண்டு பேரும். அவர் வாக்கிங் போறவரும் கடைசியில
1: டி நகர் வரைக்கும் நடந்து வந்திருக்கீங்க.
5: டி நகர்ல இருந்து டி நகர் அந்த கிருஷ்ணவேணி தியேட்டர் பக்கத்திலே.
1: சரி சரி ஓகே.
5: அப்புறம் நடந்து போனாரு. அப்புறம் சொல்றாரு, ஐயா நான் வாக்கிங் போறோம்னா முழு சேர்த்து வாக்கிங் கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு அறிமுகம் இல்லாத நபரு. ஆனா அவருக்கு என்ன பண்ணாரு, மத்தியில வந்து டீ வாங்கி கொடுத்தாரு. அப்ப டீ சாப்பிட பழக்கம், டீ வாங்கி கொடுத்து என்ன கூட்டிட்டு வந்து அந்த ஸ்பாட் கிருஷ்ணகிரி பக்கத்துல சுதா லாட்ஜ் உட்காந்து விட்டுட்டு போனாரு. அதெல்லாம் மறக்க

0: நிகழ்ச்சியா, நான்
1: ஓகே சார்,
0: சின்ன வயசு ஃபர்ஸ்ட் சென்னைக்கு போனது அப்பதான் நானு,
1: ஓகே
0: 78 79ல,
1: நன்றி,
0: அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள் எனக்கு.
1: ஓகே சார், நன்றி. ஓடினேன் ஓடினேன் ஊருக்கு எண்டிலே ஓடினேன் அப்படின்ற மாதிரி அம்ஜிக்காரிலிருந்து டீனர் வரைக்கும் நடந்து வந்திருக்காங்க. சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் அறிமுகம் இல்லாத நபர்களால் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா ஃபோன் எடுக்க ஹெல்ப் பண்ணுங்க. 0498-0038-0953-8-0952-0554 அப்படின்ற ரெண்டு நம்பருக்கு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஹே ரா மூவிலிருந்து ஹரிஹரன், ஆஷா போன்ஸ்லே, கமல்ஹாசன், இளையராஜா உங்களுடைய காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் செம்மதுமா.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: பக்கத்து ஷோ நேரம் சரி 5 மணி 32 நிமிஷம் ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேலே தான் கேட்டுருக்கீங்க. இன்றைக்கி என்ன ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கும் அறிமுகம் இல்லாத நபர்களால், அந்த விஷயம் என்ன விஷயம் அப்படின்றது தான். எஃப்எம் ரெயின்போ, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யாரங்க பேசுறீங்க?
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நல்லமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சிவகுமார் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் சார்,
0: சொல்லுங்க.
1: அதாவது நான் வந்து தஞ்சாவூர்ல இருந்து ஒரு அபிஷியல் விஷயமா வந்து தஞ்சாவூருக்கு போயிருந்தேன் சார்.
0: ஓகே.
1: அப்ப போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா என்னுடைய பரிசு வந்து மிஸ் ஆயிருச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப வந்து மன்னார்குடி வருகின்ற போது பாத்தீங்கன்னா பரிசே காணும். அந்த மன்னார்குடியில இறங்கி வேதாரண்யம் பஸ்ஸுக்கு ஏறுறதுக்காக பார்த்தா பரிசே காணாம போயிட்டு.
0: சரி.
1: அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு நபர் டீ கடையில நின்றுகிட்டு இருந்தாரு. அப்ப பாத்தீங்கன்னா நான் அவர்கிட்ட பேசுன பேசி குடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவரே டீ வாங்கி கொடுத்து, அவரே பேருந்துல ஏற்றி விட்டு டிக்கெட்டு வேதாரண்யம் வரைக்கும் டிக்கெட்டு போட்டு என்ன வந்து வழி நடத்தி வச்சாரு.
0: நிறைய ஹெல்ப் பண்ணிருந்தாரு இல்லீங்களா?
1: நிறைய ஹெல்ப் பண்ணாருங்க.
0: ஓகே சார், நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரங்க பேசுறீங்க?
2: நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: ஆசீர்வாதம்,
2: சூப்பரா இருக்கு, பாடல்லாம் நல்லா இருக்குது.
0: ரொம்ப நன்றி.
2: நாங்க ஏய்பூர் ஸ்டேஷன்ல இருந்து, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து, நாங்க ஒரு 3 பேரு பக்கத்துல பாயிங்க சார். அவங்க
0: சரி,
2: அவங்க பக்கத்துலயே உட்காந்து உட்காந்து போறோம். அறிமுகம் இல்லாததான் சார் அவங்க, எங்களுக்கு எவ்வளவு உதவி செய்யறாங்க சார். சாப்பிடுறீங்களா? பிஸ்கட் சாப்பிடுறீங்களா? என்ன பேசிங்க, 2 பேரு ஆளுங்க. அவரு என்ன பண்றாரு, பிஸ்கட் சாப்பிடு. பிஸ்கட் என்ன தெரியல சார் அவருக்கு. நாங்க சின்ன சேலம் போறோம், அவரும் சின்ன சேலம் தான் போறாரு. ஏய்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சின்ன சேலம் போறோம்.
0: அது வரைக்கும் பேசிக்கிட்டே வராங்க.
2: அந்த ஊருக்கு போற வழியா நல்லா பாத்தாரு, நாங்களும் அவன் நல்லா பழகுனா அவராண்ட.
0: நன்றி நன்றி சார். இந்த ரயில் பயண நட்புன்றது வந்து அறிமுகமே இல்லாமல் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்து ரொம்ப வருஷம் ரொம்ப காலம் ஃபேமிலி ஃப்ரெண்டாக ஆன கதைகள்லாம் நிறைய கதைகள் இருக்குது. ஸோ இது போல் உங்களுடைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்களும் ஷேர் பண்ணலாம். ஃபோன் எடுக்க டயல் பண்ணுங்கள் 0944-289-0038-0952-5508-2954 அப்படின்ற 2 நம்பருக்கு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யாரங்கிட்ட பேசுறீங்க?
3: வணக்கம் வணக்கம், கும்பகோணத்துலேருந்து முகமது இக்பால்.
0: முகமது இக்பால் சார் சொல்லுங்கள்.
3: நமக்கு ஒரு தகவல், ஒரு 40 வருஷம் மாதிரி பாம்பே
0: போயிருந்தாங்க,
3: போயிருக்கோம். போய் ஏரி அந்த அஞ்சசர் தான் ஏரி உட்காந்து போர்ட்டர் மூலமா இடம் கடிச்சு உள்ள போய்
0: உட்காந்துட்டோம்.
3: நம்ம ஊர்ட்ட வந்த லேடி வந்து ஏற்காவிலேயே உட்காந்துருக்காங்க. அப்போ உள்ள ரயில்ஸ் நேர்ந்த மாதிரி அவங்க உள்ள உணவு பொருளாம் கொடுத்தாங்க. இப்பெல்லாம் நம்ப முடியாம இருக்கு. நான் சொல்றது 30-40 வருஷம் செய்தி. அவளை கேச்சுல பழகிட்டு அப்புறம் பழகிட்டு பாம்பே போய் போயிட்டு அப்புறம் காட்கோபுரம் அவங்க நேட்டிவ் பிளேஸ் அவங்க போனோம்னா அதுக்கப்புறம் வருஷம் தான் அவங்க
0: வீட்டுக்கு
3: போய் பார்த்துட்டு இப்பயும் அந்த அந்த ஊர்ல வந்தா
0: அவங்க போயிட்டு வருவீங்க. ஓகே சார், நன்றி. ஸோ ரயில் பயணங்களை கிடைச்ச நட்புகளை பற்றி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம். ஃபோனுங்க டயல் பண்ணுங்கள். சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது டும் டும் டும் மூவிலேருந்து, ஹரிஹரன் சாதனா சர்க்கம் ராமநாதன் நான் முத்துக்குமார் கார்த்திக் ராஜா அவங்களுடைய காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் எப்பவுமே சமதூடமா.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: பட் டு த ஷோ டெரப் சரியா 5:41 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 ரெயின்போ மேலே தான் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு எந்த விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம்னா, அந்த அறிமுகம் இல்லாத நபர் யார், அந்த நபர் உங்களுடைய சுவாரஸ்யமான விஷயங்களா வந்து உங்களுடைய வாழ்க்கையில புகுத்துனது அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ,
1: வணக்கம் சார். யாரங்க பேசுறீங்க?
2: சார் சைவகுழந்த ஆனந்த் சார், கலை சார். ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட பேசுறேன் நான்.
1: ஓ, உங்கள்கிட்ட நானும் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் சார், சொல்லுங்க.
2: இது வேலை தேடி போயிருந்தேன் சார், திருப்பூருக்கு.
1: சரி,
2: அங்க போய் இறங்கிட்டேன் சார், பஸ் ஸ்டாண்ட்ல போய் நைட்டு போய் இறங்கிட்டேன். அன் டைம்ல எங்கயும் போக முடியல. சரி, காலையில போலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன் சார். எனக்கு இங்க போய் என்ன கேக்குறதுன்னு புரியல ஒண்ணும். அப்புறம் ஒருத்தர் சொன்னா, இந்த மாதிரி வேலை தேடி வந்தேன், எப்படி போறேன்னு தெரியல. என்ன, அவரு எனக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுத்து கொண்டு வந்து ஒரு கம்பெனி

0: இல்லையே கொண்டு வந்து சேர்த்து விட்டு போனார் சார். அதான் என்னால மறக்க முடியாது சார்.
1: நல்லடே. சோ வாழ்க்கைக்கு வந்து ஒரு ஒளி விளக்கா இருந்திருக்காரு இல்லீங்களா?
0: நல்ல மனுஷர் சார். எல்லாம் வாங்கி கொடுத்து பணம் இருக்கான்னு கேட்டார் சார். செலவுக்கு ஆளா இருக்கு சார். கம்பெனிலே கொண்டு வந்து என்ன சேர்த்து விட்டு போனார்
1: சார். ஓகே ஓகே, நன்றி சார், நன்றி. நிறைய நேயர்கள் சொன்ன விஷயங்களை பற்றி தெரியுது அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டு மேப்பே அழகாக வந்து அவங்க வரைபடமாக காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருந்திருக்காங்க. நேயர்கள் சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு, டக்குன்னு ஒரு 2 செகண்டில் பார்த்து ஒரு ஹெல்ப்பாக ஸ்டார்ட் ஆகி அது ஃபேமிலி ஃப்ரெண்டாகவோ இல்லை லைஃப் லாங் ஃப்ரெண்டாகவோ ஒரு 20 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க இல்லையா? ஸோ இது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த அறிமுகம் இல்லாத நபரால் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பகிர்ந்துக்கலாம். வணக்கம் ரெயின்போ. கலாமா, எப்படி இருக்கீங்க?
2: ஒரு
1: நட்பு புடிச்சிட்டீங்க. சரி,
2: அவன் முதல் பாத்துட்டாங்க ட்ரெயின் ஜன்னல் உட்காரனே, அதே மாதிரி பழகிட்டு
1: அவன்
2: சீவி பண்ணாவோட உன் ஜன்னலை வச்சு வச்சு பிடிக்கிறாங்க. எல்லா குடும்பம் கணக்கு எது மட்டும் உனக்கு ஃபர்ஸ்டா பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா வேடி பாப்பேன் பேசுறேன், அதுக்குன்னு அவங்க ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மா.
1: சரிம்மா, சரி, ஓகே, நன்றி. இந்த பஸ்லையும் ட்ரெயின்லையும் ஜன்னல் சீட்டை பிடிக்கிறதுக்குள்ள இருக்கே, அதுதாங்க பெரிய போட்டியை பிடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம ஜெயிச்சிட்டோம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: கும்பகோணத்துல இருந்து மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சார், சொல்லுங்க.
3: என் வாழ்க்கையில ஒரு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடந்துச்சு. 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து தஞ்சாவூர் கடந்த தந்தை தாங்கடின்னு ஒரு ஊர்ல வந்து பஸ் ஏறத்துக்காக நானே சொந்தக்காரங்களும் நின்றுட்டு
1: இருந்தேன்.
3: பஸ்ல வந்து பஸ் வந்து நின்றுச்சு. நான் ஏறின பாருங்க, ஏற முடியாம அப்படி ஏறின பாருங்க, கைய பிடிச்சு, எனக்கு பார்வை கிடையாது, அதனால என் கைய பிடிச்சி இழுத்து பக்கத்துல இங்க உட்காரு
1: அப்படின்னாரு.
3: யாரும் நம்மள உரிமையா அப்படி கூப்பிட்டு உட்காருன்னு சொல்றாங்க அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு தெரியுதா என் குரம்பு
1: தெரியுதான்னாரு.
3: என் குரம்பு தெரியுதான்னு நீங்க கேக்குறீங்க, என்ன அப்படி கேக்குறீங்க, யாரு நீங்க அப்படின்னு நான் கேக்குறேன். அவங்க சொல்றாங்க, தெரியலையா, மறுவூர்னு ஒரு ஊர்ல உங்க தாத்தா எங்க தாத்தா பேரையும் சொன்னாரு, அவரோட பேரன் தானே நீ அப்படின்னாரு. ஆமா அப்படின்னு அப்படின்னு நீ என்ன தெரியலையா, அவனுக்கு 23 நம்பர் பஸ்ல நான் கண்டக்டரா அந்த கேட்ட அவனுக்கு தெரியுதா தாங்க முடியல, அப்படியே அவரை கட்டி
1: பிடிச்சிருந்தேன்.
3: பஸ்ல போறப்பாருப்பா, நாங்க போறப்ப பஸ்ல ஏறப்ப என்ன பண்ணப்பா, இன்னைக்கு என்ன பண்ண பாக்க போறீங்க அப்படின்பாரு. அப்படி வந்து அப்படிலாம் கேட்டு கையில இருக்கிற சீனையை கூட புரிஞ்சு தின்பாரு. அந்த அளவுக்கு நாங்க எல்லாம் பழக்கமா இருந்தோம். அன்னைக்கு அவரை பார்த்தோன்னே
1: எனக்கு சந்தோஷமா இருந்து
3: தாங்க முடியல. அப்படி ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி என் வாழ்க்கை வந்து இன்னைக்கு மறக்க முடியாது.
1: நன்றி, நன்றிங்க. நீங்க சொல்லும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரியுது, ரொம்ப நன்றி. எஸ் நீங்களும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துனா ஃபோன் கால் பண்ணுங்க 0942-289-3838 அப்படின்ற நம்பருக்கு. இல்லை இல்லைன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.0 ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் கொஸ்டின் கீழே உங்களுடைய அந்த வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். சூப்பரான பாடல் வந்திருக்கு பத்ரி மூவிலிருந்து, ஸ்ரீனிவாஸ், சுனிதா, பழனி பாரதி, ரமண கோகுலா அவங்களுடைய காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செமதுமா.

0: அறிமுகம் இல்லாத நபர்களால் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை, என்ன உதவிய, என்ன முன்னேற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்கள் வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்த நேயர் யார்? வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரு இங்க பேசுறீங்க?
1: கும்பகோணம், ஓரங்குறிச்சி, எம்ஜிஆர் காலனி,
0: ஜிஆர் சரவணன். ஜிஆர் சரவணன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க,
0: சொல்லுங்க சார்.
1: நான் வந்து ஒரு பட்டு நெசவாளிங்க.
0: சரி,
1: கூட்டுறவு சொசைட்டில இருந்து அந்த பட்டு சிலனையும் அந்த டிசைன் உள்ள அந்த இயந்திரம் கொடுத்தாங்க ஜக்கார் பத்தி.
0: ஓகே,
1: அப்போ நான் வந்து விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து அந்த காக்கிருப்பு பட்டிலிருந்து என் பேர்ல வந்தது, அதை வாங்க அந்த அண்ணா சொசைட்டிக்கு சென்றேன்.
0: சரி,
1: அங்க தெரிஞ்சவங்க நிறைய பேர் என்னுடைய ஆளுங்க தான் அங்க இருந்தாங்க. ஆனா யார் அந்த இயந்திரம் கொடுக்க முன்வரல, முன்பின் தெரியாத ஒருத்தர் வந்து வந்துட்டாரு, வேணும் ஏன் காக்க வைக்கணும்னு அவர் எனக்கு கொடுத்துட்டாரு. ஒரு வாரம் கழிச்சு கடை வீதியில ஒரு எதிர்த்தையா சந்திக்கும் போது அவருக்கு நான் கை கொடுத்தேன். இருந்தவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான், நீங்க யாருன்னு தெரியல, நீங்க தான் அதை கொடுக்க முன் வந்தீங்க, எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னு சொன்னேன். நந்திப்பான்னு சொன்னாரு. அவர் பேர் தேவராஜன், பழனியாண்டி சன்னதத்தில இருக்காரு.
0: ஓகே, சோ இப்ப அவருக்கு உங்களுக்கு நெருங்கிய நண்பர் ஆயிட்டாரு இல்லீங்களா?
1: நண்பர் ஆயிட்டாருங்க, அன்னையில இருந்து நீங்க நெருங்கிய நண்பர் ஆயிட்டாரு.
0: ஓகே சார், நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரு எங்க பேசுறீங்க? வணக்கம்,
2: நான் ராமநாதபுரம் சாத்தின்.

0: இருந்து முருகன்.
1: முருகன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. அதாவது அறிமுகமே இல்லாத நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும் இல்லையா? அந்த யார் அந்த அறிமுகம் இல்லாமல் நபர், என்ன நடந்துச்சு அந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க.
0: ஆமா, அறிமுகம் இல்லாம
1: வணக்கம்.
2: என்னுடைய வாழ்க்கையில எதிர்பாராத நன்மை, ஃப்ரெண்ட் மின்பெண் தெரியாதவரு, என் பையனுக்கு எக்ஸாமுக்கு காலேஜ் இருக்கட்டும் செமிஸ்டர், அதுக்கு அந்த கடைசி நேரத்துல கொஞ்சம் பணம் இல்லாம போயிடுச்சு. அப்போ நேரத்துல திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து யாருக்கிட்டயோ போய் ஒருத்தர் சொல்லிருக்காரு. அவரு என்ன பண்ணாரு, எனக்கு முன்ன பின்ன பழக்கமே கிடையாது, திடீர்னு வந்து ஒரு செமிஸ்டர் எவ்வளவு பண்ணணும்னு கேட்டாரு. உடனே கொடுத்துட்டேன் சார், 5 நிமிஷத்துல அப்படியே போய் காலேஜ கட்டிட்டேன் சார். அப்புறம் பையன் பாஸ் பண்ணிட்டான், பாஸ் பண்ணிட்டு பிறகு பிசிஏ சார் படிச்சிருக்கு வச்சேன், அது எத்தனை போய் கொடுத்தேன் சார் பாஸ் பண்ணிட்டு பிறகு. வேண்டாம் நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டா சார்.
1: கண்டிப்பா இந்த நல்ல உள்ளங்கள் எப்பயுமே நம்மள சுத்தி இருப்பாங்க, படிப்பு அப்படின்னா மட்டும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, திருப்பி அந்த உதவி வாங்கிக்க மாட்டாங்க. ரொம்ப நன்றி சார்.
2: ஆமா சார், அது தேங்க்யூ,
1: நன்றி. சினிக்கு ரெயின்போ மீடியில நம்மளுடைய நேயர்கள் எல்லாமே வந்து அந்த அறிமுகம் இல்லாத அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்களை உருவாக்குனாங்க, அது அவங்களுக்கு என்ன விஷயங்கள் நடந்துச்சு சுவாரஸ்யமா சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஆஹா ஓஹோ பாராட்டுகள். சரி, என்னப்பா இவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம் சொன்னேன், உனக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னா, மனமாற்றம் தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பாயிண்ட்ல போய் நம்ம ஹோல்டாகி நிழுவோம், அந்த ஹோல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றது எதுவுமே தெரியாது. ஸோ அந்த பேசிய நபர்கள், பேசிய வார்த்தைகள், அது எல்லாமே நம்மளுக்கு ஒரு மன மாற்றம் கொடுக்கும். அடுத்து நம்ம என்ன செய்யணும், எதை நோக்கி போகணும் அப்படின்ற மாற்றங்கள் வரும். அந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க எனக்கு நடந்த அந்த சுவாரஸ்யமான விஷயம். ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த சாட்டர்டே ஈவினிங்க, செம வைபாக கொண்டாடுங்க. 7 o'clockல ரெயின்போ சேட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் சென்னை ஃபேஸ்புக் ரெயின்போ பேஜில் போடுறதுக்கு ஸ்டாக்ங்கா ஸ்டெடியாக வெயிட் பண்ணிடுறேங்க. ஸ்டேஜும் எஃப்எம் ரெயின்போ 1.4 இங்கே ஏலாமப்புமே செம தூளுமா. சூப்பரான பாடல் இருக்கு காக்க காக்க மூவிலிருந்து, பாம்பே ஜெயஸ்ரீ தாமரை ஹாரிஸ் ஜெயராஜ் அவங்களோட காம்போல. ஸ்டேஜ்யூன் எஃப்எம் ரெயின்போ 1.4.
3: ஒன்று ரெண்டு ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, and

0: டு ஸ்டாண்ட் பை ஃபார் த மாநில செய்திகள் விச் ஃபாலோ ஷார்ட்லி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலக நாடுகளுடன் இணைந்து இந்தியா செயல்படுவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவ்விழாவில் நாடு முழுவதும் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக கூறியுள்ளார். வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தையை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது துயரத்தை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியாக செயல்படும் என்றும், குற்றம் செய்பவர்களுக்கு சட்டத்தின் மீது பயம் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு சம்பத்குமார் கூறினார். இந்நிலையில் கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல IG ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினரின் துரித நடவடிக்கையால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து விரைவில் குற்றப்பத்திரிகை

0: தாக்கல் செய்யப்படும் என்றும் ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தரமான மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த அரசு உறுதி செய்து வருவதாக கூறினார். தரமான சிகிச்சை அரசு மருத்துவமனைகளில் கிடைக்க செய்வது அரசின் லட்சியம் என்றும் அவர் தெரிவித்தார். தனியார் மருத்துவமனை தொடங்க வேண்டுமென்றால் உரிய மருத்துவ சட்ட விதிமுறைகளின்படி அனுமதி பெற வேண்டும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கூறினார். வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களை வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் மாணவர்களுக்கு வழங்கப்படவுள்ள பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், புத்தகப்பைகள் உள்ளிட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யும் பணியினை அவர் நேரில் இன்று ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகள் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள நலத்திட்ட பொருட்கள் மாவட்ட மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட மையங்களிலிருந்து அரசு பள்ளிகளுக்கு நேரடியாக பொருட்கள் வழங்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. கல்வி நிலையங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மொத்தம் 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மூடப்பட்ட கடைகளில் பணிபுரிந்து வந்த பணியாளர்களை அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் பணியமர்த்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். அனைத்து டாஸ்மாக் கடைகளும் இரவு 10 மணிக்கு மூடப்பட வேண்டும் என்றும் அதிக விலைக்கு விற்கும் கடை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். மேகதாது அணை தொடர்பாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்த கருத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், ஒவ்வொருவரும் பல்வேறு கருத்துக்களை கூறுவார்கள் என்றார். தாவேக ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறப்பட்டிருப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், இது தொடர்பாக முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிடுவார் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய மின் மாற்றிகளும் பழுதடைந்த மின் கம்பிகளுமே மின் தடைக்கு காரணம் என்று கூறினார்.
2: மின்சார தட்டுப்பாடுன்ற செய்தி வந்து அந்த மின்சார தட்டுப்பாடு இல்லை, எல்லாமே வந்து நம்மளுடைய இதுல எவ்வளவு தேவைக்கேற்ப அதை மின்சாரம் நம்மகிட்ட கையிருப்புகள் இருக்கு, தட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. கண்டிப்பா இதை முழுவதுமாக சீரமைக்க பணிகள் படிப்படியாக தொடங்கும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குதுன்றதை சரி செஞ்சுட்டு வரோம், எங்கெங்கெல்லாம் நம்ம சீரமைக்க வேண்டுமோ அதையும் சீரமைச்சிட்டு வரோம். விரைவில் எல்லாத்தையும் சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்படுவோம். ஆனால் இதற்கு சில நாட்கள் சில மாதங்கள் பிடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக முழுமையாக சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பது எந்த மாற்றுக்கும். நிறைய இடத்துல லோடுகள் அதிகமாக போச்சு, அதனால மின்வெட்டுன்னு சொன்னாங்க, அதனால ட்ரிப்பிங் இருக்குன்னு சொன்னாங்க. எந்தெந்த இடத்துலாம் அங்க இருக்கிற அதிகாரிகளால் தவறு நடந்ததோ அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் பணிகள் தொடங்கி இருக்குது. வெகு விரைவில் அனைத்தும் சீர் செய்யப்படும்.
0: தமிழகத்தின் மதுரை, நீலகிரி, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர்

0: திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: மாவட்ட செய்திகள். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தலைமையில் அரசு உயர் அலுவலர்களுடனான கலந்தாய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித் குமார் தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 136 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பல்நோக்கு மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பள்ளி வாகனங்களின் செயல்திறன் குறித்த சிறப்பு ஆய்வு நடைபெற்றது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணி நடவடிக்கைகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 4-11, 11-3, 11-13, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்சின் திபால்ட் போரட்டை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

வெல்கம் பேக். ஐ ஹோப் ஸோ யூ லிசன் டு மாநில செய்திகள் அண்ட் தே டோல்ட் தெர் வில் பி சம் ஹெவி ரெயின் ஓ சம்திங் லைக் தட். ஃபைன் ஃபைன், பிகாஸ் வி கான்ட் ரோஸ்ட் இன் திஸ் சன், யூ நோ. ஃபைன் அண்ட் ஆர் யூ ஃபைன்? ஐ ஹோப் ஸோ யூ ஆர் ஃபைன். அண்ட் பிகாஸ் இட்ஸ் சம்மர், ஸோ மேக் யுவர் செல்ஃப் ஃபீல் குட் and sit if you are above 50s 50s or even if you are starting your 56 also, see to that you stay hydrated during sun. Please don't go outside, and after you come from, I mean you are in the sun and you come home, immediately don't pour water on your head. If you pour or if you're going to take bath, fine, you will get a kind of a stroke and the nervous system will down. So after you come from the sun, take few minutes, take some 15 minutes or 20 minutes to rest, drink some water, and then if you want to go to bath or bathe, you can then go. Don't go immediately after coming from the sun. It is too dangerous and it will spoil your nervous system. You are not on your 20s and 30s and 40s. You are in the 50s and 60s and 70s. So take care of yourself, my dear listeners. And coming up next track, what is that track? Oh my god. And coming up next track is from Paul Anka's You're My Destiny. Here goes the track. Listen to music and enjoy.

குட் ஈவினிங் மக்களே, நிலச்சரி 7 மணி 1 நிமிஷம் ஆயிருக்கேன். ஃப்ரம் ரெயின்போ 101.5 டியூன் பண்ணிருக்கீங்க. எஸ், 7 மணிக்கு வந்தாச்சு. குட் ஈவினிங் சொல்றது உங்க நான் கலை. உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் எல்லாமே கேட்கலாம் இந்த 1 ஹவர் ஷோல. ரெயின்போ சாட் பாக்ஸ்ல பிடித்த பாடல்கள் கேட்கணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆல்ரெடி என்ன ஃபார்மெண்ட் சென்னை ஃப்ரம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜ்ல போடப்பெற ஸ்டேட்டஸ் கீழே உங்களுடைய பிடித்தமான பாடல்கள் எந்த படத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ப்ரிசைஸ்டான இயர் கொடுக்கணும் அப்படின்னா 2020 மேல இருக்கக்கூடிய அந்த லேட்டஸ்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து நீங்க வந்து உங்களுடைய கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். ஸ்டே டியூனா இருக்க, சூப்பரான பாடம் வந்துருக்கு. எஸ், தலைவன் தலைவி மூவிலிருந்து பிரதீப் குமார் தி விவேக் சந்தோஷ் நாராயண் அவங்களோட காம்போல ஸ்டேட்யூ எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே ஏலாம் அப்போ மீஸ் சமதுலுமா.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: புத்தாணி

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

பேக் டு த ஷோ நேரம் சரி 7 மணி 6 நிமிஷம் ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ நாட் 1.4 ரெயின்போ சேட் பாக்ஸ் தான் கேட்டுருக்கீங்க. ஸோ சாட்டர்டே ஈவினிங் வைபிங் டைமில் கரெக்டாக அந்த வீக்கெண்ட் வைப்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பாடல்கள் 2020 மேலே இருந்துச்சுன்னா சூப்பராக பெப்பியாக இருந்துச்சுன்னா செமையாக இருக்கும். சென்னை ஃப்ரம் ரெயின்போ ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் கீழே உங்களுடைய பிடித்தமான பாடல்கள் எந்த படத்துலேருந்து என்ன பாடல் வேணும் அப்படின்னு கேட்கலாம். ராஜேஷ் பெரியார்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, காத்து வாக்கில் 2 காதல் படத்துல சூப்பரான பாடல் இருந்திருக்கு. ஆண்டனி தாசன், அனிருத், விக்னேஷ் சிவன் அவங்களுடைய காம்போல ஸ்டே டியூன் ஃப்ரம் ரெயின்போ 1.4. இங்கே எல்லாம் அப்போ மிஸ் ஆகாம விடுமா. Pump the pump the pump the pump.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்ல அடுத்த பாடல் யார் ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, மயிலிருந்து பட்டாபி ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. கூலி மூவில இருந்து ஒரு சாங், சுப்லாஷினி அனிருத் அசல் கோலார் விஷ்ணு யதவன் அவங்களுடைய காம்போல சூப்பரான பாடல். ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே மிஸ் ஆகாம விடுமா.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உலகளாவிய அமைதி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேசியதாக கூறியுள்ளார். பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமரிடம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளது. மேற்காசியா உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகளில் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து திரு மார்க்கோ ரூபியோ எடுத்துரைத்ததாக கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இந்தியாவின் முயற்சிகளை பிரதமர் எடுத்துரைத்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்க்கோ ரூபியோ வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். நாடு முழுவதும் 47 இடங்களில் வேலைவாய்ப்பு திருவிழா இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் வெளிப்படைத் தன்மையுடன் பணி நியமனங்கள் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பணியாளர் தேர்வாணையம் 15 ஒருமுறை தேர்வு நடத்தி வருவதாக கூறிய அவர் பிராந்திய மொழிகளிலும் தேர்வுகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட பணி நியமன ஆணை பெற்றவர்கள் பங்காற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய அரசு பணியாளர் தேர்வை நேர்மையாக நடத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர் சென்னை ICF தயாரிக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிவித்தார்.
2: வந்தே பாரத் ரயில்களை நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம உலகத்துக்கும் ஏற்றுமதி செய்யறோம். இந்தியா முழுவதும் இருக்கிற வந்தே பாரத் ரயில்களுக்கு நம்ம சென்னை ICF இருந்து அந்த கோச்சுகளை பண்ணி கொடுக்கும். நம்ம ஆபீசர்ஸ்க்கு வந்தோடனே கர்மயோகி திட்டத்தின் கீழே நம்மளுடைய அரசாங்கம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 2,000 மேற்பட்ட கோர்சஸ் ஆன்லைன்லயே நீங்க உங்களுக்கு உடனடியாக கொடுக்க போறாங்க. அந்த கோர்சஸ்ல ஒவ்வொரு துறையிலையும் நாம எப்படி சிறந்து விளங்க முடியும், ஒவ்வொரு துறையிலும் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், அதுல பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்பதற்கான நமக்கு ட்ரைனிங்லையும் கூட நம்மளுடைய கர்மயோகி நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. இது வந்து நமக்கான வேலை அல்ல, இந்த நாட்டை கட்டமைப்புகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. அந்த பொறுப்புல நாம எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம நம்மளுடைய இலக்கு 2047. இந்த 2047 நாம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை கொண்டு வரதுல இன்னைக்கு ஆபீசரா சேர்ந்திருக்கின்ற எங்க ஆபீசர்ஸ்

0: நியூ மைண்ட், நியூ பாரத், நம்ம எல்லாம் தான் சேர்ந்து வர்ற காலங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேணும்.
1: இந்த வேலைவாய்ப்பு திருவிழாவில் பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர்.
2: என்னோட பேர் சங்கீதா, கள்ளக்குறிச்சியில இருந்து வரேன். இங்க சென்னையில நடைபெற்ற ரோஸ்கர் மேளா விழால வந்து மினிஸ்டர் கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். என்ன டிபார்ட்மெண்ட்னா இசிசி பாண்டிச்சேரி நர்சிங் ஆபீசர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றி.
3: என்னோட பேர் சரவணகுமார், நான் வந்துட்டு இஎஸ்ஐசி புதுச்சேரியில நர்சிங் ஆபீசரா நான் செலக்ட் ஆயிருக்கிறேன். நான் நார்செட் 9 எக்ஸாம் நான் எழுதினேன், அதுல எக்ஸாம் கிராக் பண்ணி என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஏன்னா இதான் என்னோட முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி அதை நம்ம மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சார் அவங்க கையால வாங்கும்போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய கவர்மெண்ட்டுக்கும் என்னோட காலேஜ் என்னோட மேம்ஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
1: கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய மத்திய பெட்ரோலியம் மற்றும் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி, பிரதமர் தொடங்கி வைத்த இந்த வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் இளைஞர்களின் சக்தியை தேசிய சக்தியாக மாற்றிவிட்டதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் 130 பேருக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் உரையாற்றிய அவர், 4 கோடி பேர் ரயில்வே பணியிடங்களுக்காக விண்ணப்பித்ததாக கூறினார். ரயில்வே பணியாளர் தேர்வுகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வெளிப்படைத்தன்மையான முறையில் பணியாளர் தேர்வு நடத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். உலகளாவிய பிரச்சினைகளால் உரங்களின் விலை அதிகரித்து வரும் நிலையிலும் விவசாயிகளின் நலனுக்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பவ்யா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடர்பான வரைவு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்த வரைவு நெறிமுறைகள் குறித்து கருத்துக்களை அடுத்த மாதம் 21 அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. புதிய திட்டம் மூலம் வேலை நாட்கள் வருடத்திற்கு 100 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஜூலை 1 நடைமுறைக்கு வரும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய விமானப்படையின் ஏர்வைஸ் மார்ஷல் ராகுல் குப்தா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சண்டி நகர் விமானப்படை தளத்தில் சிறப்பு விமானப்படை வீரர்களுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இந்திய விமானப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாராட்டினார். இவ்விழாவில் பயிற்சி முடித்த இந்திய விமானப்படை வீரர்களுக்கு மரூன் பெரட் கருட் திறன் பதக்கங்களை அவர் வழங்கினார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. ஷாங்ஷி மாகாணத்தில் நேற்று நேரிட்ட இந்த விபத்தில் சிக்கிய 201 பேரை பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். பங்களாதேஷின் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து வருவதாக ஐநாவின் யூனிசெஃப் கவலை தெரிவித்துள்ளது. பங்களாதேஷுக்கான யூனிசெஃப் பிரதிநிதி ரானா ஃபிளவர்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் சாகர் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமின் டானாங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 60 கிலோ எடைப்பிரிவின் இறுதி ஆட்டத்தில் சூரஜ் வசிஷ்ட் கஜகஸ்தானின் ஐபிக்கை எதிர்கொள்கிறார். 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங் உஸ்பெகிஸ்தானின்

ஐட்ஜானை எதிர்கொள்கிறார். லாவோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 4-11, 11-3, 11-13, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தைபால்ட் போரட்டை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. உக்ரைனின் வடகிழக்கு பகுதிகளில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 9 பேர் காயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் கூறியுள்ளது. ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைன் பகுதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: புளினால இனி எல்லாமே தூளு.
1: பட் ஷோ நேரம் சரி 7:25 நிமிஷம் ஆயிட்டு எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல் அந்த 2020 மேல இருக்கக்கூடிய பாடல்களை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜ்ல போட்டிருக்க ஸ்டேட்டஸ் கொஷின் கீழே உங்களுடைய பாடல கமெண்ட்ல பதிவு பண்ண சொல்லியிருந்தேன். வீரதரை மெசேஜ் பண்ணிருக்காரு, தங்கலான் மூவிலிருந்து சாங் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிந்துரி விஷால், உமாதேவி, ஜி வி பிரகாஷ் குமார் அவங்களோட காம்போல சூப்பரான பாடல். ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே ஏலமப்பமே சமதுடுமா.

0: FM 101.4 இங்க எல்லாமே தோழி.
1: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன ஒரு துரல்
2: போட்டா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
1: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: பேக் டு த ஷோ. நேரம் சரி 7:31 ஆயிருக்கம் ரெயின்போ 1.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் தான் கேட்டுருக்கீங்க. அடுத்த பாடல் யார் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா சத்யநாராயணன் பெரம்பூர்ல இருந்து ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. ஜோ மூவில சூப்பரான பாடல். ஆனந்த் அரவிந்த் கிருஷ்ணன் விக்னேஷ் ராமகிருஷ்ணா சித்துக்குமார் அவங்களுடைய காம்போல சூப்பரான பாடல். ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 1.4 இங்கே எல்லாம் எப்பவுமே சமதுள்ளுமா.

0: பேக் டு த ஷோ. நிலம் சரியா 7:36 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 ரெயின்போ சேட் பாக்ஸ் தான் கேட்டுருக்கீங்க. மாலிதேவி அருணாச்சலம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க லிஃப்ட் மூவிலிருந்து பாடல். சிவகார்த்திகேயன், பூவையார், கமலக்கண்ணன், ராஜேஷ், நிஷாந்த், பிரிட்டோ, மைக்கேல் அவங்களுடைய கோம்பல் சூப்பரான பாடல் வந்துருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே ஏலாம போமை சமதுளமா.
1: தயவு செய்து கதவை மூடவும், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.

0: தியான போலி நாலு இங்க எல்லாமே சமதுளு
1: பேக் டு த ஷோ ரெயின்போ சேட் பாக்ஸில் அடுத்த பாடல் ராதாகிருஷ்ணன் தேனிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. மெத்ராசி மூவிலேருந்து பாடல், ரவி ஜி விவேக் அனிருத் ரவிச்சந்திரன் அவங்களுடைய காம்போல சூப்பரான பாடல். ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாம் அப்போ மெய் சமதுளுமா தங்க

0: Essen mit Mani Pulino. Inge Ella Medulla.
1: ரெயின்போ சாட் பாக்ஸில் அடுத்த பாடல் யார் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா புண்ணியமன் மேட்லேருந்து வன்னி கணேசன் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இட்லி கடை மூவிலேருந்து தனுஷ், ஸ்வேதா மோகன், ஜி வி பிரகாஷ்குமார் கோமல சூப்பரான பாடல். சே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே ஏலாமப்பமே சமந்துவிடுமா.

பேக் டு த ஷோ ரிதம் சரியா 7:50 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 1.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் தான் கேட்டுருக்கீங்க. அடுத்த பாடல் பனைபுரத்துலேருந்து மணிகண்டன் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, விடுதலை படத்துலேருந்து ஒரு பாடல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இளையராஜா அனன்யா பண் அவங்களுடைய காம்போல சூப்பரான பாடல் வந்து ஸ்டேஜ் ஒன் எஃப்எம் ரெயின்போ 1.4 இங்கே எல்லாம் அப்போ மிஸ் அமர்ந்துள்ளமா.

பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ நாட் 1.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் தான் கேட்டுருந்தீங்க. ரெயின்போ சாட் பாக்ஸில் லாஸ்ட் சாங் யார் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா சி கனகராஜ் கூடுவாஞ்சேரிலேருந்து வா வாத்தி சாங். வாத்தி மூவிலேருந்து ஸ்வேதா மோகன், தனுஷ், ஜிவி பிரகாஷ்குமார் காமெடி சூப்பரான பாடம் வந்து ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ நாட் 1.4. இங்கே எல்லாம் அப்போ மீ சமதுடுமா.

0: 104.4 இங்கே எல்லாமே தூளு.
1: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் உரையாற்றிய அவர், 4 கோடி பேர் ரயில்வே பணியிடங்களுக்காக விண்ணப்பித்ததாக கூறினார். ரயில்வே பணியாளர் தேர்வுகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வெளிப்படைத்தன்மையான முறையில் பணியாளர் தேர்வு நடத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். உலகளாவிய பிரச்சினைகளால் உரங்களின் விலை அதிகரித்து வரும் நிலையிலும் விவசாயிகளின் நலனுக்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக கூறியுள்ளார். வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தையை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது துயரத்தை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியாக செயல்படும் என்றும், குற்றம் செய்பவர்களுக்கு சட்டத்தின் மீது பயம் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு சம்பத்குமார் கூறினார். இந்நிலையில் கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல IG ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினரின் துரித நடவடிக்கையால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று திரு IG ரம்யா பாரதி தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தரமான மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த அரசு உறுதி செய்து வருவதாக கூறினார். வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களை வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், புத்தகப்பைகள் உள்ளிட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யும் பணியினை அவர் நேரில் இன்று ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகள் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள நலத்திட்ட பொருட்கள் மாவட்ட மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிலையங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில், இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள்

மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மொத்தம் 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய மின் மாற்றிகளும் பழுதடைந்த மின் கம்பிகளுமே மின் தடைக்கு காரணம் என்று கூறினார். சீரமைப்பு பணிகள் படிப்படியாக நடைபெறும் என்று திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். சென்னை சாலிகிராமம் பாஸ்போர்ட் அலுவலகத்தில் டிரைப்ஸ் இந்தியா விற்பனை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் விற்பனை மையங்கள் தொடங்குவதால் பழங்குடியினரின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் கைவினைப் பொருட்கள், கைத்தறி பொருட்கள், இயற்கை உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் திரு எஸ் விஜயகுமார், இந்திய பழங்குடியினர் கூட்டுறவு அமைப்பின் மேலாண்மை இயக்குநர் திரு ராஜா முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று பஞ்சாப் அணிக்கு எதிரான முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன் வரை 5 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 42 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. Ten, nine, eight, seven, six, five, four, three, two, one.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

வணக்கம் மக்களே, நேரம் சரியா 9:16 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 தான் கேட்டுருக்கீங்க. வணக்கம் சொல்லிக்கிறது உங்கள் நான் கலை. ரெயின்போ ராகங்களில் உங்களுக்கு பிடிச்ச மெலடி சாங்ஸ் எல்லாமே பயில பண்ணி வச்சிருக்கேன். இந்த 90s இந்த கிளாசிக் தமிழ் சாங்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ சாட்டர்டே நைட் ஈவினிங் வைப். ஸோ இந்த இடத்துல 90 சாங்ஸ் கேட்க போகிறோம். முதல் பாடல் எந்த படத்துலன்னா பொன்மகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து. ஹரிஹரன் சுஜாதா வோக்கல்ஸில், வைரமுத்து லிரிக்ஸில், சிவா சி அவங்களுடைய மியூசிக் கம்போசர். சூப்பரான பாடல். ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே ஏழாம போமை சமதுள்ளுமா.

பேக் டு த ஷோ. நேரம் சரியா 9:22 ஆயிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டுருக்கீங்க. 90s கிளாசிக் தமிழ் சாங்ஸ்ல அடுத்த பாடல் என் சுவாச காற்றே திரைப்படத்திலிருந்து, எம்ஜி ஸ்ரீகுமார் வோக்கல்ஸ்ல, வைரமுத்து லிரிக்ஸ்ல, ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் காம்போசிஷன், சூப்பரான பாடல். ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே ஏழாம் அப்பமே சமதுமா.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 101.4ல ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டிருக்கீங்க. 90s கிளாசிக் சாங்ஸ்ல அந்த வரிசையில் அடுத்த பாடல் நிலவை முகம் காட்டு மூவில இருந்து சங்கர் மகாதேவன் சுஜாதா வோக்கல்ஸ்ல, மூ மேத்தா லிரிக்ஸ்ல, இளையராஜா மியூசிக் கம்போசர், சூப்பரான பாடல். ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாம் சமதுள்ளமா

ரெயின்போ ராகங்களில் அடுத்த பாடல் கண்ணுக்குள் நிலவு மூவிலிருந்து உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் வோக்கல்ஸில், பழனி பாரதி லிரிக்ஸில், இல்லை ராஜா மியூசிக் கம்போஸில் சூப்பரான பாடல். ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே ஏழாம் அப்போமை சமதுளுமா.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

பேக் டு த ஷோ. ரெயின்போ ராகங்களில் நைன்டிஸ் கிளாசிக் தமிழ் சாங்ஸ் தான் கேட்டுருக்கீங்க. அடுத்த பாடல் படையப்பா மூவிலிருந்து, எஸ்பிபி மற்றும் ஹரிணி வோக்கல்ஸில், வைரமுத்து லிரிக்ஸ், லேயா ரஹ்மான் மியூசிக் கம்போசிஷனில், சூப்பரான பாடல். ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் பொம்மை சமதுள்ளுமா.

101.4 இனி எல்லாமே தூள. ரெயின்போ ராகங்கள்.

ரெயின்போ ராகங்களில் அடுத்த பாடல் கனவே கலையாதே மூவிலிருந்து அனுராதா பொத்வால் வோக்கலில், வைரமுத்து லிரிக்ஸில் தேவா, மியூசிக் கம்போசிஷனில் சூப்பரான பாடல். ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே ஏலாம்பமே செம்ம தூளுமா.

பேக் டு த ஷோ. நேரம் சரியாக 9:55 ஆயிட்டு இருக்கோம். ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டுட்டு இருந்தீங்க. 90s கிளாசிக் தமிழ் சாங்ஸ் எல்லாம் கேட்டுருந்தோம் இல்லையா. இந்த வகையில் கடைசி சாங் எதிரும் புதிரும்.

மூவிலேருந்து புஷ்பமானம் குப்புசாமி, ஸ்வர்ணலதா அவங்களுடைய வோக்கல்ஸில், வைரமுத்து லிரிக்ஸில், வித்யாசாகர் மியூசிக் கம்போசிஷனில் சூப்பரான பாடல். ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே ஏலாம பொம்மை செமதுழுமா.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்

காலத்தால் அடியா காவிய பாடல்களின் தொகுப்புகளோடு ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் இணைவது உங்கள் நான் கலை. இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரீவைன். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அடிமைப்பெண் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா குரலில், புலமைப்பத்தன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையமைப்பில் பாடல் கிடைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நம் நாடு திரைப்படத்திற்காக பி. சுசீலா குரலில், வாலி வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில் பாடல் கேட்டறிந்திருக்கலாம்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கன்னித்தாய் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையமைப்பில் பாடல் கிடைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

அதில் எழுந்து நிற்கிறது வீடு. அவன் இருப்பதுவும் படுப்பதுவும் குருவி வாழும் கூடு. இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாதவே எடுக்கணும். இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாதவே எடுக்கணும். அதை தடுப்பவரை மறுப்பவர்.

கெடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் அதை எண்ணி பார்த்து நடந்து கொண்டான் நிம்மதி கிடை

ஏழைக்காக திட்டம் போடணும், பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், ஏழை குடிசைக்குள்ளே பா

Rewind. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முகராசி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் அவர்களின் இசையமைப்பில் பாடல். கிழிந்திருக்கலாம் இது ரெயின்போ பண்பலை 101.4.

ரீமைண்ட் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரலில், பாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையமைப்பில் பாடல். கிணைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன், பி சுசிலா குரலில், வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல் கீழிணைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நிறைகுடம். திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், வி குமார் அவர்களின் இசையமைப்பில் கிணறிந்திருக்கலாம். ரெயின்போ பண்பலை 101.4.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி குரலில், கண்ணதாசன் வரிகளில், வேதா அவர்களின் இசையமைப்பில். கிளைந்திருக்கலாம் இது ரெயின்போ பண்பலை 101.4.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக பி சுசீலா குரலில், வாலி வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் பாடல். கிடைந்திருக்கலாம் இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பன்மலையின் ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பெற்றால் தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையமைப்பில் பாடல் கிணைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.
1: ராயிரு

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில், வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையமைப்பில் பாடல். கிணைந்திருக்கலாம் இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி அவர்களின் குரலில், வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவர்களின் இசையமைப்பில் பாடல். கிடைந்திருக்கலாம் இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
1: இணைந்திருந்தோம் ரெயின்போ ரிமைண்ட் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நான் ஆணையிட்டாள் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரலில், பாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையமைப்பில் பாடல். பாடலினை தொடர்ந்து நிகழ்ச்சிகளை எஃப்எம் விபத் பாரதி தமிழ் 102.3 மெகாஹர்ட்ஸில் கேட்டு மகிழலாம். இதுவும் ஓர் நாள் என்பதற்கும் இதுதான் அந்த ஓர் நாள் என்பதற்கும் ரொம்ப பெரிய வித்தியாசமே இல்லை. உங்கள் நான் கலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

0: மூன்று சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதிசய பிறவி படத்திலிருந்து அன்னக்கிளியே சொன்னக்கிளியே அப்படிங்கிற பாடல் நடத்தி வச்சுருக்கேன். மலேசியா வாசுதேவன் அவங்களுடைய குரலில், வாலி அவங்களுடைய வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலையோடு. இசங்களோடு நான் சஹா பார்த்திபன்.
1: அன்னக்கிளியே சொன்னக்கிளியே, சந்தேகம் போன

11 மணி 6 நிமிஷத்தில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. அன்ன கிளியே சொர்ண கிளியே அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. ஈரமான ரோஜாவே படத்திலிருந்து அதோ மேக ஊர்வலம் இதோ மின்னல் தோரணம் அப்படிங்கிற பாடல் தான் அடுத்து வச்சுருக்கேன். மனோ மற்றும் சுனந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. புலமை பற்றி நான் உங்களுடைய வரிகளில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையோடு.

எஸ் 11:12 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல், அதோ மேக ஊர்வலம் அப்படின்னு கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக இதயம் படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் எடுத்து வச்சிருக்கேன், பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா அப்படிங்கிற பாட்டு தான். கே ஜெயசுதாஸ் அவங்களுடைய குரலில் காத்துட்ருக்கு, கேட்கலாம் நினைச்சிருங்க இசையிலையோடு.

பதினோரு மணி 17 நிமிஷத்தில் கேட்டு முடிச்சிங்க. இது எட்ட நின்று என்னை சொட்ட நிலா அப்படின்னு பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலான்னு ரொம்ப அழகான பாடல் கே ஜெயசுதாஸுடைய குரலில் கேட்டு முடித்தோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாண தேனிலா காய்ச்சாத பால் நிலா அப்படின்னு மௌனம் சம்மதம் படத்துலேருந்து கே ஜெயசுதாஸ் மற்றும் சித்ரா இவங்க ரெண்டு பேருடைய குரலில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:23 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். கல்யாண தேனிலா அப்படிங்கிற பாட்டு. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் ரோஜா படத்திலிருந்து கல்யாண ஜோடி அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்டு இருக்கு. எஸ்பிபி அவங்களுடைய குரலில், வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையோட.

11 மணி 28 நிமிஷத்தில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. கல்யாண ஜோடி அப்படிங்கிற பாட்டு தொடர்ந்து உங்களுக்காக ரொம்ப அழகான பாடல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, டிவி கோபாலகிருஷ்ணன் எல்லாம் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகானவர்கள் இளையராஜா அவங்களுடைய சில தான் பாடல் காத்துட்ருக்கு. எஸ் ராஜ பார்வை படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன், அந்தி மழை பொழிகிறது அப்படிங்கிற பாட்டு. கேட்டணைஞ்சிருங்க இசையோட.

எஸ் 11:33 ரொம்ப அழகான பாடல் அந்தி மழை பொழிகிறது கேட்டு முடிச்சிங்க இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேனாதிபதி படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. எஸ் ரைட், கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். மூணு மழை மல்லிகைப்பூ அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோட.

11:40 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. மூணு முழுவதும் மல்லிகைப்பூ அப்படிங்கிற பாட்டு தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூவேந்தர் படத்திலிருந்து தான் பாடல் எடுத்து வச்சிருக்கேன். நான் வானவில்லையே பார்த்தேன் அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஹரிஹரன் உங்களுடைய குரலில் கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோடு.

பதினோரு மணி 48 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல்கள் கேட்கக்கூடிய தருணத்தில் தான் இருக்கும். இட்ஸ் ரைட். நிகழ்ச்சியில் நம்மோடு இணைஞ்சிருந்த நேயர்கள் யார் யார் முகநூல் வாயிலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அடையே லைட்டாக முகநூல் பக்கம் பார்க்குற போது, அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி அந்திமழை பொழிகிறது பாடல் தூள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மூணு முழு மல்லிகைப்பூ பாடலும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்யாண ஜோடி பாடல் கலக்கலான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னு முனிராஜ் மனசு மயங்கு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஸ்ரீதேவி முனிராஜ் தர்மபுரியிலிருந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் முதல் பாடலான அன்னக்கிளியே பாடல் ரொம்ப அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்துக்குமார் நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஊரப்பாக்கம் அப்படிங்கிற பேர்ல இருந்து எஸ் ரைட் ஊரப்பாக்கம் பார்த்திபன் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம நாகராஜன் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. இனிய வணக்கம் வாழ்த்துக்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி அன்பு அறிவிப்பாளர் சகாபார்த்திபன் அவர்களுக்கும் அன்பான நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி இனிய இரவு வணக்கம் சார் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இதயம் படத்தில் ஒழித்த பாடல் சூப்பர். மௌனம் சம்மதம் படத்தில் இருந்து ஒழித்த பாடல் கல்யாணத்தின் நிலா மிக அருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சுபா சுவாமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி இவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. எஸ் ரைட். உங்களுக்காக இணைஞ்சிருந்த எல்லா நேயர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியோடு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பாட்டு எஸ் ரைட் டிஎல் மகாராஜன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் பழனி பாரதி அவங்களுடைய வரிகளில் உருவான பாடல் தான். ஏ ரஹமான் அவங்களுடைய இசையில் புதிய மன்னர்கள் படத்திலேருந்து பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். நீ கட்டும் சேலம் அடிப்பில் நான் கசங்கி போனேன்டி அப்படிங்கிற பாட்டு கேட்டணிச்சிருங்க இசையலையோடு.

11:55 நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கோம். என்ன பாட்டு கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலன் படத்துலேருந்து என்ன விளையாடி என்ன விலை அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. உன்னி கிருஷ்ணன் அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவங்களுடைய வரிகளில், இரகமான அவங்களுடைய இசையில் அவங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை நாளை காலையில் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை FM ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.